நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 6 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 11 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 28 தேதி திங்கட்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50 நிமிடம் 40 நொடி.

0: கொண்டவர்கள் மானத்திற்கு அழிவு வந்தால் உடனே உயிரை விட்டு விடுவர். குறள் எண் 969 அதிகாரம் மானம்.
1: மயிர் நீ பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின்.
0: தன் உடம்பிலிருந்து மயிர் நீங்கினால் அந்த நொடியே உயிரை நீக்கிவிடும் கவரிமானை போன்றவர்கள் மானத்திற்கு அழிவு வந்தால் உடனே உயிரை விட்டு விடுவர். குறள் எண் 969 அதிகாரம் மானம்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம், பனைமரத்தின் பயன்கள் எழுதி வழங்கியவர் வி வள்ளி அவர்கள், தமிழமுதம் வழங்குவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 16 பகுதி இடம்பெறும், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 உங்கள் கவனத்திற்கு பகத்சிங் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை இடம்பெறும், 7:45 நகர்வலம் திடக்கழிவு மேலாண்மை ஒரு பார்வை எம் உத்ரா அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8 தமக்கென முயலா நோந்தாள் தியாகி பகத்சிங் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் மு ஜீவானந்தன் அவர்கள், 8:30 திரைக்காணம், 9 அரங்கிசை, ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேல காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசிலும் இடம்பெறும். 10 ஜப்பானில் நடைபெறும் 20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், வி சசாங் மால்யா அவர்களின் வீண இசை, எல் வினோத் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மின்னணு வடிவில் ஆவணங்களை சேமித்து வைக்கவும் தேவைப்படும் போது பயன்படுத்தவும் சரிபார்க்கவும் உதவும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ நிபுணர் என்என் சுல்தானா நசீமா பானு அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெறும். 2:15 திரைக்காணம், 2:40 ஹிந்தி பாடம் ஆசிரியர் என் புவனேஸ்வரி அவர்கள் மாணவர் விஸ்வாஷ் சோனி, 2:55 வானிலை, 5:30 திரைக்காணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள் ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7 திரைக்காணம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் தொழில் முனைவு வாய்ப்புகள் திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ அகிலா அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள், 8:05 திரைக்காணம், 9:15 செய்தி சுடர், 9:30 மாரிமுத்தா பிள்ளை சரித்திரம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் கிரிஜா ராமசாமி அவர்கள், மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கே ஜெய்கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 10:30 காற்றோடு கலந்திரவா. இனி 101.4 FM ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ஆப். ஜப்பானில் நடைபெறும் 20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அவ்வப்போதைய நிலவரம் காலை 9:30 10:30 11:30 12:30 பிற்பகல் 1:30 3:30 4:30 மாலை 5:30 6:30 7:30 ஆகிய நேரங்களில் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மின்னணு வடிவில் ஆவணங்களை சேமித்து வைக்கவும் தேவைப்படும் போது பயன்படுத்தவும் சரிபார்க்கவும் உதவும் திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 1 திரைக்காணம், 2 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர். உலக ரேபிஸ் தினத்தையொட்டி கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி சமூக நலத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகந்தி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ்,

8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல், 10:20 ரெயின்போ ரீவெஞ்ச். 100.1 எஃப்எம் கோல்டில் காலை 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவிரை, 8:30 திரைகாணம், 10:10 சுகமான ராகங்கள், 11:10 திரைக்காணம், 11:30 மலை புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் அமராவதி கதாலு வழங்குகிறார் சத்யம் சங்கரமஞ்சி அவர்கள். 12:00 திரைக்காணம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர். ஜி மாதவன் அவர்களின் பாட்டு, எம் ஐ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைக்காணம், 3:00 மதுரம் மதுரம் இசமயம், 4:10 தேநீர் நேரம், 4:30 பரிக்ரமா, 5:00 அரங்கிசை. முசிறி பி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு, கோவை எஸ் உஷா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், சி வி வீரசாமி பிள்ளை அவர்கள் கஞ்சிரா. 6:05 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்திரா, 7:10 இளைய பாரதம், செம்புல பெயல் நீர் போல. சங்கத்தமிழில் உறவு முறைகளின் சிறப்பு குறித்து ஒரு உரையாடல், பங்கேற்போர் பி வளர்மதி, பி ஆர் கேத்ரின் ஆகியோர். சொல்லாத கதைகள் சொல்பவர் எஸ் தர்ஷினி. சத்துணவே சிறந்த வளர்ச்சி, குழந்தை வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்து குறித்து கேள்வி பதில்கள் இடம்பெறும். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதவம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்திரா, 11:40 திரை காணம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 8:00 உங்கள் விருப்பம், 9:00 கலக்கல் அரங்கம், 10:00 என் கேள்விக்கு என்ன பதில், 11:00 என்றும் இனியவை, 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:00 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மின்னணு வடிவில் ஆவணங்களை சேமித்து வைக்கவும் தேவைப்படும் போது பயன்படுத்தவும் சரிபார்க்கவும் உதவும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 3:00 வர்ணஜாலம், 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5:00 பூந்தஞ்சல், 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 7:25 திரைக்காணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar.

0: Balakot airstrike and Operation Sindoor in 2025. In his Mann Ki Baat program on Akashvani yesterday, Prime Minister Narendra Modi described the 2016 surgical strike against terrorist hideouts as a historic milestone. He said the surgical strike highlighted the role of the Indian Army in carrying out the operation across the line of control. Mr. Modi recalled how the world was astonished by the manner in which Indian soldiers crossed the LOC to take action against terrorism. The Prime Minister said that India's counter-terrorism approach has continued to evolve over the past decade, citing the Balakot airstrike and Operation Sindoor as examples.
1: 10 वर्ष पहले 28-29 सितंबर 2016 को भारतीय सेना ने पाकिस्तान में आतंकी ठिकानों पर सर्जिकल स्ट्राइक की थी। सर्जिकल स्ट्राइक ने डंके की चोट पर पूरी दुनिया के सामने भारत की आतंकवाद विरोधी नीति का एक नया उदाहरण प्रस्तुत किया था। बीते एक दशक में बालाकोट की एयर स्ट्राइक से लेकर ऑपरेशन सिंदूर तक भारत ने बार बार ये स्पष्ट संदेश दिया है कि अगर आतंकवादी भारत पर आंख उठाएंगे तो उसका करारा जवाब दिया जाएगा। अब आज का भारत आतंकवाद के खिलाफ जीरो टॉलरेंस पॉलिसी लेकर चल रहा है।
0: Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan will inaugurate a two-day national conference on agriculture for Rabi campaign 2026 in New Delhi today. The Department of Agriculture and Farmers Welfare will organize the conference to deliberate on key priorities and preparedness for the forthcoming Rabi season. In a statement, Agriculture Ministry said that the two-day conference will focus on strengthening center-state coordination and evolving a coordinated outcome-oriented strategy for enhancing agricultural production, productivity, sustainability and farmers' incomes. The deliberations will also build upon the key learnings and outcomes of the recently held zonal conferences on agriculture. The Department of Animal Husbandry and Dairying will launch the Livestock Insurance Portal in New Delhi today. Union Minister for Fisheries, Animal Husbandry and Dairying, Rajiv Ranjan Singh, will launch the portal, marking an important milestone in the digital transformation of livestock insurance services in the country. The Election Commission of India has revised the schedule of the ongoing Special Intensive Revision 2026 in Delhi. According to the Chief Electoral Officer of Delhi, the last date to file claims and objections will be 30th of next month. India has sent a consignment of life-saving medicines and medical consumables for the government hospital of Kabul as part of its ongoing humanitarian assistance. In a social media post, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that health remains at the heart of India's humanitarian assistance to the Afghan people. In men's cricket, Virat Kohli's majestic century and Shubman Gill's fluent 100 powered India to a commanding 8-wicket victory over West Indies in the first ODI in Thiruvananthapuram last night. Kohli remained unbeaten on a sensational 139, while Ruturaj Gaikwad finished unbeaten on 13. Chasing a target of 296, India made 300 for 2 in 41.4 overs to take a 1-0 lead in the three-match ODI series. Kohli's innings was the centrepiece of India's successful chase, as the former India captain produced an aggressive display after initially settling into the innings. And in Asian Games, India will face Afghanistan in the second quarter-final of the men's cricket today in Nishin. The match will start at 10:30 a.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
2: Neram 6:10.
3: Akashvani. இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வெறிநாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
4: வருமுன் காப்பது என முன்னோர்கள் கூறியது எத்தனை அருமையான அறிவுரை. நாய்களை வளர்ப்பது ஒரு சிலருடைய விருப்பமாக இருக்கிறது, அது தவறில்லை. நன்றியுணர்வை வெளிப்படுத்துவதில் அவை சிறந்து நிற்பதனால்தான் அவை மனிதன் வாழும் இடத்திலேயே வாழத் தொடங்கிவிட்டது. தங்களிடம் அன்புடன் விளையாடும் நாயை கட்டி தெருவில் அழைத்து செல்வதில்லை, இதனால் கடித்து விடுகிறது. மருத்துவமனைகளுக்கு செல்லும் அவல நிலை ஏற்படுகிறது. ஆடு மாடுகளை கூட கடித்து விடுவதனை பார்க்க முடிகிறது. 24 மணி நேரத்தில் அதனை உணர்ந்து மருத்துவரிடம் காட்டிவிட வேண்டும். எனவே முறையாக பராமரிப்போர் மட்டுமே நாய்களை வளர்க்க

0: வேண்டும். முறையாக தடுப்பூசி செலுத்தி பாதுகாக்க வேண்டும். வெறிநாய் கடியால் விளையும் ரேபிஸ் நோய் மிக ஆபத்தானது. பக்கத்தில் எவரேனும் வந்தால் அவர்களையும் அந்த நோய் பாதித்துவிடும். எனவே தனி அறையில் அவர்களுக்கு மருத்துவம் அளிக்கப்படும். நாய் லேசாகத்தான் கடித்தது, அதன் பல் அச்சு இல்லை என விட்டுவிடக் கூடாது. அப்படி எளிதாக நினைத்து மருத்துவம் பார்க்காமல் மரணமடைந்தவர்களும் உண்டு. பாதிக்கப்பட்ட விலங்கின் உமிழ்நீர் பொதுவாக கடி அல்லது கீரல் மூலம் மனிதனுக்கு பரவக்கூடும். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே செப்டம்பர் 28ஆம் நாள் உலக வெறிநாய்க்கடி நோய் தினம் பின்பற்றப்படுகிறது. இந்த நாள் ஒரு நோயை பற்றி பேசுவதற்கான நாள் மட்டுமல்ல, ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கான விழிப்புணர்வு நாளாகும். வெறிநாய்க்கடி என்பது வைரசால் ஏற்படும் தீவிரமான தொற்று நோய். இந்நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த லூயி பாஸ்டர் மறைந்த நாளை நினைவு கூறும் நாள் இந்நாள். நாய் கடித்து விட்டால் முதலில் செய்ய வேண்டியது காயத்தை சோப்பு மற்றும் ஓடும் தண்ணீரால் சுமார் 15 நிமிடங்கள் நன்றாக கழுவ வேண்டும். இது வைரஸ் தாக்கத்தின் ஆபத்தை குறைக்க உதவும் முக்கியமான முதலுதவி நடவடிக்கையாகும் இது. பின் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் உண்மையை கூறி மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வுடன் இருந்து உடனடி நடவடிக்கையாக தடுப்பூசி போட்டுக்கொண்டால் உயிரை காப்பாற்ற முடியும். இன்று அனைவருக்கும் தகவலை பெறும் உரிமையினாலும் பின்பற்றப்படுகிறது. தகவல் அறிதல் அறிவின் முதல் படி. செப்டம்பர் 28 தகவல் பெறுவதற்கான சர்வதேச நாள். எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது என உறுதி செய்யும் நாளே இந்நாள். பணம், பதவி, புகழ் என அனைத்தையும் அறிவாலேயே பெற முடிகிறது. வழிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டிய விழிப்புணர்வினை மட்டுமே ஊட்டும் என உணர்ந்து கொள்ளும் நாள் இந்நாள். தொடர் வண்டியில் பயணம் செய்வோருக்கு தகவலே முக்கியம். அத்தகவலை கொண்டு முறையாக பதிவு செய்து கொள்ள முடியும். அதுபோலவே வேலை வாய்ப்பு, தேர்வு நாட்கள், தேர்வு முடிவுகள், வழக்கு முடிவுகள், வானிலை அறிக்கை, நிதிநிலை அறிக்கை, மக்கள் தொகை என அனைத்து தகவலையும் பெற முடியும். இதனை வழங்குவதே தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பதாகும். இந்த சட்டம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் முக்கியமான கருவியாக உள்ளது. தகவல் அறிந்த குடிமகன் வலிமையான குடிமகன். அவர்களாலேயே நாட்டின் பெருமையை மற்றவருக்கு கூற முடியும். எங்கெங்கு என்னென்ன கல்வி வாய்ப்பு இருக்கிறது, உதவித்தொகை எங்கெங்கு கிடைக்கிறது என்னும் தகவல் தெரிந்தவர்களே பயன்பெறுகிறார்கள். தகவல் உரிமைக்கும் பொறுப்புக்கும் தொடர்பு உண்டு. நமக்கு தகவலை பெறுவதற்கு எந்த அளவிற்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவு அந்த தகவலை பொறுப்புடன் பயன்படுத்தும் கடமையும் இருக்கிறது. ஒரு சிறிய தகவல் ஒருவரின் வாழ்க்கையே மாற்றிவிடும். எனவே அது மாற்றத்தின் விதையாகிறது. தகவல்களை தெரிந்து கொள்வோம். மற்றவர்களுக்கும் தகவல்களை பகிர்ந்து அவர்கள் வாழ வழி செய்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் வெறிநாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதலில் திருத்தணி என் சுவாமிநாதன் பாடியுள்ள பாடல்.

0: இடம்பெற்றது வழிபாடு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. ஆகாஷவாணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள், 11 நாள்.
1: உழவர்களுக்கான செய்திகள். விவசாயிகளே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ6NK6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார் சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர். பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர். ஓர் ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரம் இட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன

0: உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஓர் ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களை கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலை வழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2800 முதல் 3500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள், நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். காஞ்சிபுரம் மாவட்ட கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் சிறுமயிலூர் பழைய காலனி கிராமத்தில் உள்ள கால்நடைகளுக்கு அக்டோபர் 2022 கட்டி தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அப்பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாயிகள் கால்நடை உதவி மருத்துவர் அல்லது கால்நடை கிளை நிலையங்களை அணுகி தங்கள் கால்நடைகளுக்கு கட்டி தோல் நோய் தடுப்பூசி முன்னதாகவே போட்டுக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நிலக்கடலையில் காய்களின் உருவாக்கத்தை அதிகரிக்கவும் நெற்று நிரப்பவும் விதைத்த 40 முதல் 75 நாட்களில் ஏக்கருக்கு 160 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். நிலக்கடலை பயிரை முன்பருவ இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோயினை மேலாண்மை செய்ய ஒரு ஏக்கருக்கு குளோரோதலோனில் 400 கிராம் என்ற அளவில் தெளிக்கலாம். வரும் நாட்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் 5 மாதம் உள்ள வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டு கொடுக்க வேண்டும்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: வாழை தண்டில இருந்து எப்படி நார்லாம் உற்பத்தி பண்றது அப்படின்னு அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. வாழை நார்ல பாத்தீங்கன்னாக்க இயற்கையா சாயமேற்றி விதவிதமான கூடைகள்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதுல பைகள் பண்றாங்க, மார்க்கெட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போற பேக் அந்த மாதிரி பேக் பண்றாங்க. கால் மிதியடி இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து என்ன மாதிரி பண்ணா நீங்க வந்து உற்பத்தி வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இப்ப நீங்க எல்லாத்துக்கும் வந்து சர்டிபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ. அகிலா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய பயன்கள், முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டுக் கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள். கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். கொட்டகைகளை சுத்தமாக பராமரிக்க வடிகால் வசதி செய்து தர வேண்டும். குழம்பு அழுகல் நோயை தடுக்க கால்நடைகள் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நிற்க அனுமதிக்க கூடாது. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்து பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் குடிநீரானது சுத்தமாக இருக்க வேண்டும். மழைக்காலங்களில் வரும் தொற்று நோய்களை தடுப்பதற்காக சினையுற்ற ஆடுகளுக்கு எதிர்ப்பாற்றலை ஊக்குவிக்கும் வைட்டமின் மற்றும் தாது உப்புகளை தீவனத்துடன் கலந்து கொடுக்க வேண்டும். புதிதாக பிறந்த இளம் கன்றுகளை மழையில் நனையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காற்றின் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் உயர்ந்து காணப்படும் போது முயல்களுக்கு சுவாச அயர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் முயல் கொட்டகைகளை முறையாக பராமரிக்க வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க

0: நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழி குஞ்சுகளுக்கு செயற்கை வெப்பம் கொடுக்கப்பட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்ரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைந்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுர முறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிரிடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணவீடர் மூலம் களையெடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவீடரை பயன்படுத்தலாம். இலைவன அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டு

0: ஹாய் பிரியா, உள்ளவா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு.
1: நான் நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன திடீர்னு?
1: ஆமா விமல், எனக்கு அடுத்த மாசம் கல்யாண முடிவாகி இருக்கு, அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன்.
0: ஓ சூப்பர் பிரியா, வாழ்த்துக்கள். பத்திரிக்கையில விதை பந்தெல்லாம் வச்சு கொடுக்கறியே, ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு நல்லாவும் இருக்கு.
1: நன்றிடா, இந்த யோசனைக்கே பாராட்டிட்டா எப்படி? கல்யாணத்துக்கு வரவங்களுக்கும் அன்பளிப்பா மரக்கன்றுகளை தரலான்னு ஒரு யோசனை இருக்கு.
0: இதுவும் அற்புதமான ஒரு யோசனை தான். வரவங்களுக்கு ஏதேதோ பரிசு தரதுக்கு பதிலா இப்படி உபயோகப்படுகிற மாதிரி பரிசு தந்தா நல்லா இருக்குமே. மரக்கன்றுகளை நடுவோம்,
1: நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
2: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 1வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும்

0: உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் அசோக் சிங்கலின் நூற்றாண்டு விழாவையொட்டி நாளிதழ்களுக்கு அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்படும் வாழ்க்கை உயர்ந்த மதிப்பை பெறுவதாக கூறியுள்ளார். இதையே நமது சான்றோர்களும் ஞானிகளும் நீண்டகாலமாக போதித்து வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த தத்துவங்களின் அடிப்படையில் தமது வாழ்க்கையை தேசத்திற்காக அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கல் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அவரது மதிப்புகளையும் தேச சேவைக்கான அவரது அர்ப்பணிப்பையும் இளையோர்கள் அறிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கி ஊழியர்களின் 3 நாள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்தில் 5 நாட்களுக்கு வேலை திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் இன்று முதல் 3 நாட்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று நேற்று இரவு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்திய வங்கிகள் சங்கம் உறுதியளித்ததை அடுத்து 3 நாள் வேலை நிறுத்தத்தை ஒத்திவைப்பதாக ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதையடுத்து வங்கிகள் இன்று வழக்கம் போல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே பொதுமக்களிடம் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். இனியும் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மாநிலத்தில் கொலை கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். போதைப் பொருள் புழக்கமும் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக அவர் தெரிவித்தார். டாஸ்மாக் மதுபான கடைகள் குறைக்கப்பட்டது தொடர்பாக மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: இதுல எங்க துறை ரீதியாக எஸ்எஸ்டி இளைஞர்கள் யாரெல்லாம் வந்து இதுல ஆர்வம்னாங்களோ அவங்களை வந்து அது கூடுதல் பயிற்சி கொடுத்து அதுல கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க கேட்டிருக்கோம். அதனால இந்த முறை வந்து எவ்வளவு பேர் மாணவர்கள் அதுல விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறாங்கிறத கண்டறிஞ்சு அவர்களுக்கான ஸ்பெஷல் கோச் நாங்க வந்து பண்ணுவோம். இது குறித்து வந்து விரிவான ஒரு அறிக்கை நாங்க வந்து வெளியிடுறோம். இந்த எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குறிப்பா வந்து டிஎன்பிசி யூபிஎஸ்சி போன்ற அது தனியாகவும் மற்ற இதுல வந்து என்னென்ன அவர்களுக்கான ஊக்கப்படுத்துறதுக்கான என்னென்ன பயிற்சி கொடுக்கணுமோ அதையும் நாங்க வந்திருக்கோம். அது ஏற்கனவே போட்டுல நாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம். இப்பயே அது வந்து வேலைகள் போயிட்டு இருக்கு. அதற்கான முன்முயற்சிகள் முன்னெடுப்புகள் தொடர்ந்து நாங்க வந்து எடுப்போம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. முந்தைய திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் அக்கட்சியை மக்கள் ஆட்சியில் இருந்து அகற்றியிருப்பதாக தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளரும் மாநில அமைச்சருமான திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், சாதி மத பாகுபாடுயின்றி மக்கள் தாவேகாவிற்கு வாக்களித்திருப்பதாகவும் அதன் மூலம் தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றி இடைத்தேர்தலிலும் தொடரும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், மகளிர் உதவித்தொகை உயர்வு, 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர், வேலைவாய்ப்பு இல்லாத இளையோர்களுக்கு உதவித்தொகை, பயிர்க்கடன் தள்ளுபடி என எந்த வாக்குறுதியையும் அறிவித்தபடி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார். இந்த தொகுதியின் இடைத்தேர்தல் தாவேகாவால் திணிக்கப்பட்ட தேர்தல் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேகா அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கோவிட் பாதிப்பு காலத்தில் கூட சிறந்த நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறினார். தற்போது தாவேகா ஆட்சியில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் மின் கட்டணமும் மறைமுகமாக உயர்ந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் கொள்கை உறுதியுடன் செயல்படும் கட்சி நாம் தமிழர் மட்டுமே என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் காக்க நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செயலாற்றி வருவதாக கூறினாா்.

0: மக்கள் பிரச்சினைகளுக்காக தமது கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக திரு சீமான் கூறியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் கடற்கரையில் நடைபெற்ற நாகை காற்றாடி திருவிழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று காற்றாடிகளை கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் கிளையூர் வட்டாரத்தில் உள்ள காமேஸ்வரம் நீலக்கொடி கடற்கரையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற நாகை காத்தாடி திருவிழா கோலாகலமாக நிறைவு பெற்றது. மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் 50,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பணிகளும் பொதுமக்களும் கடலென திரண்டு வந்து வண்ண வண்ண பட்டங்கள் வானில் பறந்த அழகை கண்டு ரசித்தனர். வெளிநாடுகளிலும் பெருநகர்களிலும் மட்டுமே காண கிடைக்கும் இதுபோன்ற பிரம்மாண்ட காத்தாடி திருவிழாவை தங்கள் சொந்த மாவட்டத்திலேயே கண்டு கடித்த பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியினை அடைந்தனர். போதை இல்லாத தமிழகம் என்பதே அரசின் முக்கிய இலக்கு என்பதை இளைஞர்களையும் மாணவர்களையும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது நம் அனைவரின் சமூக பொறுப்பு என்பது இந்த காத்தாடி திருவிழாவில் வலியுறுத்தப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், மதுரை, திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் வோச்சிச் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 7 மாதங்கள் முன்னதாகவே தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்தியா சார்பில் ஆப்கானிஸ்தானுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளின் ஒரு பகுதியாக காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் மருந்துகள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ரபி பருவ சாகுபடி தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த 2 நாள் தேசிய மாநாட்டை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 65வது தேசிய கலை கண்காட்சியையொட்டி சிறந்த கலைப்படைப்புகளுக்கு 20 விருதுகளை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் லலித் கலா அகாடமி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். மதுரையில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் பங்கேற்று கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு சீர்வரிசைகளை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் இதய விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலாத்துறை சார்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு மு பிரதாப் பங்கேற்று சுற்றுலாப் பயணிகளிடம் கலந்துரையாடினார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு உதகமண்டலத்தில் நீலகிரி உணவக சங்கம் சார்பில் உணவு திருவிழா நடைபெற்றது. நீலக்குடி மெரினா கடற்கரையில் சென்னை மாநகராட்சி சார்பில் நேற்று நடத்தப்பட்ட பாரம்பரிய கலை விழாவை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 295 ரன் எடுத்தது. 296 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 41.4 ஓவரில் 2 விக்கெட்களை மட்டுமே இழந்து 300 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்யானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55:40. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம்.

0: இங்கிலாந்தில் ஒரு புதிய மறு காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மனிதனின் சிறந்த நண்பன் இயற்கையின் கூட்டாளியாக மாறி வருகிறது. காட்டுப்பூ விதைகளால் நிரப்பப்பட்ட பைகளை முதுகில் சுமந்தவாறு நாய்கள் கிழக்கு சசக்ஸில் உள்ள ஒரு நகர்ப்புற இயற்கை காப்பகத்தில் விடுவிக்கப்படுகின்றன. 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் ஓநாய்கள் அழிந்து போக நேரிட்டது. அவை அதுவரை மேற்கொண்டிருந்த சூழல் பொறுப்புகளை இன்று இந்த நாய்கள் ஏற்று செயல்பட்டு வருகின்றன. ஓநாய்கள் அறியாமலேயே தங்கள் ரோமங்களில் விதைகளை சேகரித்து அவற்றை இங்கிலாந்து முழுவதும் பரப்பி தாவரங்களின் புதிய காலனிகளை உருவாக்கின. தனியார் குழுக்களால் நடத்தப்படும் ஒரு முயற்சியின் மூலம் இப்போது லூயிஸின் நாய்களும் அதையே திறம்பட செய்து வருகின்றன. இது மிகவும் மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது என்று சூழலியல் நிபுணர் திட்ட மேலாளர் கூறினார். உள்ளூர் சமூகத்துடன் ஈடுபடுவதில் இது மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. இதில் இயற்கையை பற்றி அறிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் சரணாலயத்தின் வழியாக நாய்களை நடைப்பயிற்சிக்கு இட்டு செல்வோர் எடுத்து வரும் இந்த சிறு முயற்சியினால் விதை முளைப்பும் ஏற்பட்டு வருவதை கண்கூட பார்க்க முடிகிறது என தெரிவித்துள்ளார். 2019ல் சிலியில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியில் இருந்து இந்த திட்டம் ஈர்க்கப்பட்டது. ஒரு பெரிய காட்டுத்தீ பெரும்பாலான மரங்களையும் அடிமட்ட தாவரங்களையும் அழித்த ஒரு பகுதியில் சகோதரிகள் இருவர் தங்களுடைய லாபரேடர் நாய்களின் முதுகில் மர இனங்களின் விதைகள் கொண்ட பொதிகளை வைத்து ஓடவிட யோசனை கொண்டு செயல்படுத்தினர். இந்த திட்டம் இடத்தை பயன்படுத்தும் அனைத்து நாய் நடைப்பயிற்சியாளர்களுக்கும் திறக்கப்பட்டது.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

வானிலை மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதும் இல்லை. இனி சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை. அதிகளவு 37.6°C, இயல்புக்கு 3.1° கூடுதல். குறைந்த அளவு 28.8°C, இயல்புக்கு 3.8° கூடுதல். பதிவான ஈரப்பதம் 81 விழுக்காடு. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 36.7°C, இயல்புக்கு 2.3° கூடுதல். குறைந்த அளவு 27.6°C, இயல்புக்கு 2.1° கூடுதல். பதிவான ஈரப்பதம் 89 விழுக்காடு. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38°C வரை ஒட்டியும், குறைந்த அளவு 27 முதல் 28°C வரை ஒட்டி இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமாக போகிறீங்களா?
1: இல்லையே.
0: அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போகிறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனால தான்.
0: ஓ, ஆனால் இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதுதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: நேர்களை, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேல காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நேரம் 7 மணி. புத்தம் புது காலை. சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் நடவடிக்கைக்கான நேரம் வரும்போது சிந்தனையை நிறுத்திவிடுங்கள். சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் நடவடிக்கைக்கான நேரம் வரும்போது சிந்தனையை நிறுத்திவிடுங்கள். நெப்போலியன் அவர்களின் இந்த சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகின்றது.

புத்தம் புது காலையில் இனி நாலு

0: அறிவோம். பனை மரத்தின் பயன்கள் தகவல்கள் வழங்குகிறார் வி. வள்ளி அவர்கள்.
1: பனைமரம் தமிழர்களின் வாழ்வியலோடு ஒன்றிய ஒரு தவிர்க்க முடியாத மரம். இதன் அறிவியல் பெயர் போரசஸ் ஃபிளேபெல்லிஃபர். இது அரக்கேசி என்ற தாவர குடும்பத்தைச் சேர்ந்தது. கிளையில்லாத இந்த மரம் சுமார் 100 அடி உயரம் வரை வளரக்கூடியது. இதனுடைய ஆயுட்காலம் சுமார் 100 ஆண்டுகளுக்கும் மேல். பனைமரத்திற்கு பெண்ணை, கரும்பனை, தாட்பனை என்று தமிழில் 100க்கும் மேற்பட்ட பெயர்கள் உண்டு. ஆண் பனை, பெண் பனை, கூந்தப்பனை என்று 3 வகை உண்டு. தமிழ்நாட்டில் இந்த கூந்தப்பனை மிக குறைவு. பனைமரம் ஆணா பெண்ணா என்று பூ பூத்த பிறகுதான் தெரியும். இதற்கு சுமார் 12 வருடங்கள் ஆகலாம். அடியிலிருந்து நுனி வரை பயன்படக்கூடியது. இந்த பனை ஓலைதான் நம் முதல் புத்தகம். திருவாசகம், தேவாரம், திருக்குறள், தொல்காப்பியம் அனைத்தும் பனை ஓலையில்தான் எழுதப்பட்டது. இதில் சிலிக்கா உள்ளதால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெட்டுப்போகாது, பூச்சி அரிக்காது. ஓலைச்சுவடி மழையையும் வெயிலையும் தாங்கக்கூடியது. இன்றும் ஓலைச்சுவடிகள் பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பனை ஓலை கடுமையான வெயிலிலும் குளிர்ச்சியாக இருக்கும். விசேஷ நாட்களில் பனை ஓலை கட்டுவது இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பனை நுங்கு கோடை காலத்திற்கு சிறந்த குளிர்ச்சி தரக்கூடிய உணவாகும். இதில் வைட்டமின் பி, சி, இரும்பு, கால்சியம் உள்ளது. அதிக நீர் சத்து நிறைந்தது. பனம்பழம், பனங்கிழங்கு அதிக நார் சத்து நிறைந்தது. பனை பூவிலிருந்து வரும் சாறுதான் பதநீர். இந்த பதநீர் சுண்ணாம்பு தடவிய மண்பானையிலிருந்து இறக்கப்படுகிறது. அதிக கால்சியம் நிறைந்தது. உலக சுகாதார நிறுவனம் இதை சத்தான பானம் என்கிறது. பனை பூக்களின் தண்டுகளிலிருந்து எடுக்கப்படும் சாற்றை அடர் பாகுபதத்திற்கு காய்ச்சி அச்சுகளில் ஊற்றி கருப்பட்டி தயாரிக்கப்படுகிறது. வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக உள்ள இந்த கருப்பட்டி அதிக இரும்பு சத்து நிறைந்தது. இரத்தத்தை சுத்தம் செய்கிறது. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள்தான் கருப்பட்டி தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பனைவாரையில் கட்டப்பட்ட வீடுகள் 100 ஆண்டுகள் கரையான் அரிக்காமல் உறுதியுடன் இருக்கின்றன. இதன் வேர் சல்லி வேராக இருப்பதால் மண் அரிப்பை தடுக்கிறது. நெகிழ்வுத்தன்மை உள்ளதால் சாயாமல் புயலை தாங்கி நிற்கிறது. பனைமரம் கரியமில வாயுவை உறிஞ்சுகிறது. பனைமரம் தமிழ்நாட்டில் தற்போது 1/4 மடங்காக குறைந்துவிட்டது. பனை ஓலையில் கைவினைப் பொருள்களான கூடை, தொப்பி, பை போன்றவை உருவாக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. பனைமட்டையில் அமைக்கப்பட்ட வீடுகளில் கொட்டகையில்தான் நம் முன்னோர்கள் வசித்தார்கள். கீற்று கொட்டகையை விட இவை மழையை தாங்கி நீடித்து உழைக்கும். விசிறி பனைமட்டையிலிருந்துதான் தயாரிக்கப்படுகிறது. 1 ஏக்கரில் சுமார் 100 பனைமரம் வரை வளர்க்கலாம். தண்ணீர் தேவையில்லை, உரம் பூச்சி மருந்து தேவையில்லை. வறட்சியில் வளரக்கூடிய மரம். பராமரிப்பு செலவு இல்லாதது. பல வகையான பனை உலகில் உள்ளது. ஆனால் நுங்கு தரும் பனையான போரசஸ் மட்டும்தான் முக்கியத்துவம் பெறுகிறது. கிபி 9 மற்றும் 10 நூற்றாண்டுகளில் சோழர்கள் காலத்தில் குடவோலை முறையில் தேர்தல் நடத்தப்பட்டது. அதாவது பனை ஓலையில் பெயர் எழுதி அதை குடத்தில் போட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கும் ஒரு பண்டைய ஜனநாயக தேர்தல் முறையாகும். வாக்குச்சீட்டாக பனை ஓலைதான் முக்கிய பங்கு வகித்தது. பனைமரம் ஏறுவதற்கு தற்போது ஆட்கள் குறைவு. ஆனால் நவீன ஏணிப்படிகள் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டன. தென் தமிழகத்தின் ஒரு முக்கிய வாழ்வியல் அங்கமான பனைமரம் பொருளாதாரம் ஈட்டக்கூடியதாகவும் அதிக முதலீடு இல்லாமல் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மரம். பனை உற்பத்தியை அதிகப்படுத்தினால் கருப்பட்டி ஏற்றுமதியில் தமிழ்நாடு மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தை அடையும். பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பமிகுந்த கோடை காலங்களை எதிர்கால சந்ததியினர் எதிர்கொள்ள பனைமரம் நடுவோம். நிலத்தடி நீர்மட்டம் காப்போம். பனை தொழிலை மேம்படுத்தி பேணி காப்போம். நம்முடைய மாநில மரத்தின் பெருமையை உலகறிய செய்வோம். நன்றி, வணக்கம்.
0: நாளும் அறிவோம். பனை மரத்தின் பயன்கள் தகவல்கள் வழங்கினார் வி. வள்ளி அவர்கள்.

0: குலவிளக்கு திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
1: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
2: அக்டோபர் 5
1: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: நேரம் 7:10:25. புத்தம் புது காலையில் இனி
3: தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் சி.ஆர். மஞ்சுளா அவர்கள்.
4: 63 நாயன்மார்கள்ல 3 நாயன்மார்கள் பெண்கள். அதுல சிவபெருமானே ஒரு நாயன்மாரை பார்த்து என்னுடைய தாயார் அப்படின்னு சொல்லிய பெருமை காரைக்கால் அம்மையாருக்குத்தான் உண்டு. நம்ம பெரிய புராணங்களில் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வீடுகள்லேயும் அடியார்கள் உணவருந்துவதற்காக, அதாவது சாப்பிட்றதுக்காக வந்த நேரத்தில் அந்த வீட்டில் கணவன்மார்கள் இல்லை என்றால் அந்த வீட்டுக்குள்ளே அடியார்கள் வருவது இல்லை அப்படின்றது வழக்கம். ஆனால் காரைக்கால் அம்மையார் வீட்டில் மட்டும் கணவர் வேலையில், அதாவது ஒரு கடையில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார், அந்த மாதிரி கடையில் இருக்கும் பொழுது கூட சிவனடியார் வந்து உணவு உண்டு விட்டு சென்றார் என்பது பெரிய புராணம் நமக்கு தரக்கூடிய செய்தி. என்ன காரணம்? அவர் தாயாக இருப்பதனால் மற்ற ஆண்களை தன்னுடைய மகனாக பாவித்தார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுன்னு எடுத்துக்கலாம். இயல்பாகவே அந்த அடியார்களுக்கு காரைக்கால் அம்மையார் தாயாகவே காட்சி கொடுத்தார் அப்படின்னு நம்ம எடுத்து

0: இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்திலேயே தாய் அப்படின்ற தன்மை அவருக்கு அமைஞ்சிருந்ததுனால்தான் பரம்பொருளே அவரை எம்மை பேணும் அம்மைக்கான் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையார் எத்தனையோ நூல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் அற்புத திருவந்தாதின்னு ஒன்று, அதில் சிவபெருமானுடைய தன்மைகளை ரொம்ப அழகாக பாடிக்கிட்டே போகிறாங்க. இறைவனை எங்கே பார்க்கணும், எங்கே கிடைப்பார், இறைவனை தூணில் பார்க்கலாமா, துரும்பில் பார்க்கலாமா, கோவிலுக்குள்ளே பார்க்கலாமா, அல்லது வீடுகளில் நாம் வைத்திருக்கக்கூடிய சிலைகளில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்பவர்களுக்கு இந்த பாடல்தான் ஒரு சரியான பதிலாக இருக்க முடியும். நம்ம மனத்துக்குள்ளே என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருப்போம். நேருக்கு நேராக மனிதர்களை பார்க்கும் பொழுது கூட ஏதோ உதட்ட அளவில் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு மனசுக்குள்ளே பாத்தியா எப்படி இருக்கா பாத்தியா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த வெறுப்புத்தன்மையை மனசுக்குள்ளே சேகரித்து வைக்கிறோம். அதற்காகவா மனம் கொடுக்கப்பட்டது? காரைக்கால் அம்மையார் தான் கேள்வி வைக்கிறாங்க. எப்படி கேட்குறாங்க? வானத்தான் என்பாரும் என்க மற்றும்பர் கோன் தானத்தான் என்பாரும் தாமென்க ஞானத்தான் முன் நஞ்சத்தால் இருண்ட மெய்யோழி சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பான் யான். நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால், இறைவனை எங்கெங்கேயோ இருக்கிறதா நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, வானத்தில் இருக்கிறதாக, தேவ உலகத்தில் இருக்கிறதாக, அங்கெல்லாம் போய் தேடுறீங்க, அங்கெல்லாம் போய் இருப்பாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆனால் வாழும் இடமாக எதை நாம் வைக்க வேண்டும்னு கேட்டால், இந்த உள்ளத்தை தான், இந்த மனிதர்களினுடைய உள்ளத்தை தான், அந்த உள்ளத்துக்குள் இறை அன்பு பக்தி வழிபாடு தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நற்பண்புகளை நற்குணங்களை அந்த மனதிற்குள் வைத்தால் இறைவனை எங்கேயும் தேட வேண்டாம், நம்முடைய உள்ளத்திலேயே நம்மளால் பார்த்து கொள்ள முடியும். இறைவனை கோபுரத்தினுடைய கலசங்களிலே தேட வேண்டாம், விளக்கினுடைய திரியினிலே தேட வேண்டாம், இறைவனை நம்முடைய நெஞ்சத்திலேயே தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு எளிய பக்திக்கு காரைக்கால் அம்மையார் நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்கிறார்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் சி.ஆர். மஞ்சுளா அவர்கள்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவக் கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் மருத்துவ அறிவியல் கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்க உடல் ஆரோக்கியம் முக்கியமானது என்று கூறினார். மருத்துவத் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் இன்றியமையாதது என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அதே வேளையில் அறிவியல் முன்னேற்றத்துடன் அறநெறிகளையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். மருத்துவ கல்வி உட்பட அனைத்து கல்வித்துறைகளிலும் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் முன்னேறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய

0: அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சீகூர் மாவட்டத்தில் 36 புதிய கிராம சாலைகளுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். 106 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த சாலைகள் அமைக்கப்படுவதாகவும் இவற்றுக்கான பணிகள் ஓராண்டுக்குள் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சாலைகள் பயன்பாட்டிற்கு வரும்போது இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் வாய்ப்புகளும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் ஒவ்வொரு குக்கிராமத்திற்கும் சிறந்த சாலை இணைப்பை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோரிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்கலின் 100 விழாவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமது செயல்பாடுகள் சுயநலமற்ற சேவை மனப்பான்மையுடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்றார். அத்தகைய அர்ப்பணிப்புடன் திகழ்ந்தவர் அசோக் சிங்கல் என்று அவர் தெரிவித்தார். அவரது வாழ்க்கை ஒவ்வொரு இளைஞருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியது என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 அரசுமுறை பயணமாக கத்தார் சென்றுள்ளார். அவருடன் நிதியமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் குழுவும் கத்தார் சென்றுள்ளது. இந்த பயணத்தின் போது இன்று தோஹாவில் நடைபெறவுள்ள ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது ஆண்டு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். மேலும் அந்த வங்கியின் தலைவருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். அத்துடன் ஜோர்டன், சுவிட்சர்லாந்து, அல்ஜீரியா, சவுதி அரேபியா, நேபாளம் ஆகிய நாடுகளின் நிதி அமைச்சர்களுடனும் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். கத்தார் அரசின் மூத்த தலைவர்களை சந்திப்பதுடன் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து அந்நாட்டு முதலீட்டாளர்களுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்துரையாட உள்ளார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் கால்நடைகளுக்கான காப்பீட்டு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதில் முக்கிய நடவடிக்கையாக இந்த இணையதளம் தொடங்கப்படுகிறது. காப்பீடு தொடங்கப்பட்ட கால்நடைகள் தொடர்பாக இந்த இணையதளம் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சேவைகளை வழங்கும். காப்பீடு வழங்குதல், கோரிக்கை செயலாக்கம், கண்காணிப்பு ஆகியவற்றை நெறிப்படுத்த இந்த தளம் உதவும் என்று கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளத்தின் சேவைகள் ஹிந்தி, ஆங்கிலம் தவிர 11 மாநில மொழிகளிலும் கிடைக்கும் என்றும், இதன் மூலம் கால்நடை விவசாயிகள் தங்களுக்கு வசதியான மொழியில் தகவல்களையும் சேவைகளையும் பெற முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பழங்கால சிற்பங்களை கண்டறிந்து அவற்றை இளையோரிடையே கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் தமது பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மன் கி பாத் உரையில் பாராட்டியது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் மணப்பாறையைச் சேர்ந்த பேராசிரியர் செல்வராஜ் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய திரு செல்வராஜ் இதனை தெரிவித்தார்.
1: மணப்பாறை பகுதியில் கண்டுபிடித்த வீரக்கல் தொடர்பாக பாரத பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் சுட்டிக்காட்டினார். மகிழ்ச்சியாக உள்ளது. இது பேராசிரியர் என்ற முறையில் எனக்கு கிடைத்த வெற்றி அல்லது மகிழ்ச்சி என்பதை காட்டிலும் இதற்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி மகிழ்ச்சி என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமருக்கு. நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான 2 கட்ட இயக்கத்தை தில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தேசிய டிஜிட்டல் சுற்றுலா கட்டமைப்பு மற்றும் மாற்று சுற்றுலா தலங்களுக்கான தேசிய இயக்கம் ஆகியவற்றையும் அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் சுற்றுலாவின் அடுத்த கட்டமாக பிரபலமான சுற்றுலா தலங்களை தாண்டி மண்டல அளவிலான சுற்றுலா தலங்கள் பிரபலம் அடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதிகம் அறியப்படாத சிறந்த இடங்களை ஊக்குவிப்பதே இந்த இயக்கத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். இது உள்ளூர் மக்கள், தொழில் முனைவோர், இளைஞர்கள் ஆகியோருக்கு வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இணைந்து தனித்துவமான இடங்கள் அடையாளம் காணப்படும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் சுற்றுலா தலங்களை சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் நோக்கில் ஆவணப்படம் வெளியிடப்பட இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார்.
2: வெள்ளூருக்கு ஒரு அழகான ஒரு டூரிசம் வீடியோ ஒன்று வெளியிடலான் இருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கு வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. இங்க வெள்ளூர் மக்களுக்கு வந்து எங்களோட அதிகமா வந்து வெள்ளூரோட பெருமைகளும் மருமைகளும் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ வெள்ளூரோட சிறப்பு என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க எங்கேயாவது பார்த்திருந்தா அதோட போட்டோகிராஃபியோ வீடியோவோ எடுத்துருக்க பட்சத்துல இல்ல எடுத்து

0: அழகா நாங்க வந்து ஒரு மெயில் ஐடி ஒன்னு ஷேர் பண்றோம், அதுல போஸ்ட் பண்ணுங்க. அதனால எல்லாருமே வந்து உற்சாகமா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வெள்ளூரோட டூரிசம் வெறும் வெள்ளூர் போர்ட்டோட நின்னுறாம இன்னும் அதிக அதிகமா நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் நிறைய நேச்சுரல் பிளேசஸ் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வாங்க. அது எல்லாத்தையுமே இன்னும் நம்ம வந்து நேஷனல் லெவல்ல வந்து போர்ட்ரே பண்ணோம்.
1: சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற 48வது உலக திறன் போட்டி நேற்று நிறைவடைந்தது. 70 நாடுகள் பங்கேற்ற இப்போட்டியில் இந்தியா 6 வெள்ளி பதக்கங்களையும் 20 உயர் சிறப்பு திறனுக்கான பதக்கங்களையும் வென்றது. கடந்த முறை 13வது இடத்தை பிடித்த இந்தியா இந்த முறை 3 இடங்கள் முன்னேறி 10வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய அணியின் சிறப்பான செயல்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ள மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி, இப்போட்டியில் இந்திய அணி வெளிப்படுத்திய அபார திறன் உலகளாவிய திறன் மேம்பாட்டு பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். முந்தைய சாதனைகளை முறியடித்து நாட்டின் இளம் போட்டியாளர்கள் இந்தியாவின் திறன்மிக்க மனிதவளத்தின் வலிமையை வெளிப்படுத்தியுள்ளனர் என்றும் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பை இந்தியா தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தில்லியில் இளம் தொழில் வல்லுநர்களிடையே கலந்துரையாடிய அவர், உலகின் 3வது பெரிய எரிசக்தி நுகர்வு நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். புவிசார் அரசியல் நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா தனது எரிசக்தி ஆதாரங்களை வெற்றிகரமாக பன்முகப்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கலான சூழலிலும் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை இந்தியா உறுதி செய்துள்ளது என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி குறிப்பிட்டார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உரி பயங்கரவாத தாக்குதலில் 19 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்ததற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 2016 ஆண்டு செப்டம்பர் 28 மற்றும் 29 தேதிகளில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா இந்த துல்லிய தாக்குதல்களை நடத்தியது. உலக ரேபியஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெறிநாய்க்கடி நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதை கட்டுப்படுத்தவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த பிரான்ஸ் விஞ்ஞானி லூயி பாஸ்டரின் நினைவு நாளான செப்டம்பர் 28 தேதி 2007 ஆண்டு முதல் ரேபியஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்தமான் நிக்கோபார், தெற்கு உள் கர்நாடகா மற்றும் உத்தராகண்டின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி நிஷினில் இந்திய நேரப்படி காலை 10:30 மணிக்கு தொடங்க உள்ளது. இதனிடையே இன்று அதிகாலை தொடங்கவிருந்த ஹாங்காங் பாகிஸ்தான் இடையேயான மற்றொரு காலிறுதி ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம்புது காலையில். புத்தம்புது காலையில் இனி
3: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: இன்றைய நாகரிகமான ஒரு IVF ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேலை செய்யும் பெண்ணும் சௌகரியமாக எடுத்துக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். அப்படின்னா, என்னுடைய ஒரு பேஷண்ட் IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க, அவங்க உங்களை மாதிரி ஒரு வேலை செய்கிறவங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்குன்னு எக்கச்சக்கமாக லீவ் எடுக்க முடியாது. ஸோ ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. தூரம் வந்த முதல் அல்லது 2வது நாள் இந்த IVF ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். சுமார் 8-10 நாட்களுக்கு தினமும் ஊசி போட வேண்டிய அவசியம் இருக்கும். இன்றைய காலகட்ட ஊசிகள் மிக மெலிவான ஊசிகள், வலியே கொடுக்காத ஊசிகள். அந்த ஊசிகளை போட்டுக்கிட்டு அவங்க தாராளமாக வேலைக்கு போகலாம், அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் நாங்கள் அப்பப்போ அவங்கள வர சொல்லி கருமுட்டை வளர்ச்சியை ஸ்கேன் மூலியமாக கண்காணிப்போம். அளவுக்கும் அதிகமான கருமுட்டைகளை வந்து நீர்க்கட்டிகள் PCOD உள்ளவங்க

0: ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னால ஹைப்பர் ஸ்டிமுலேஷன், அதாவது அளவுக்கும் அதிகமான கருமுட்டைகள். ஏன்னா நாங்கள் தூண்டுதலே வந்து 8 முதல் 10 கருமுட்டைகளுக்கு மேலே வளரக்கூடாதுன்ற மாதிரி தான், அந்த அளவுக்கு தான் ஊசி போடுவோம். ஸோ அது உங்களுக்கு சைடு எஃபெக்டோ உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா இயற்கையாக ஒரு குரமுட்டை வளர்கிற இடத்துல இவங்களுக்கு இவ்வளோ கருமுட்டையாவது வளரணும் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்குள்ளே தான் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு மயக்கம் கொடுத்து கருமுட்டை எடுக்கிற அன்னைக்கு ஒரு நாள் நீ லீவ் எடுத்துகிட்டு ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லுவோம். கருக்களை வளர்க்குறதுக்கு 3 முதல் 5 நாட்கள் ஆகும்போது நம்ம கருவை திருப்பி வைக்கிறோம் இல்லையா, அந்த சமயம் நீங்கள் ஒரு 10 முதல் 12 நாட்கள் நமக்கு ரிசல்ட் தெரியணும், பாசிட்டிவ் ரிசல்ட் வர்றது. அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாத வேலைகளை பண்ணுங்கப்பா, முடிஞ்சால் இந்த 10-12 நாட்கள் நீங்கள் லீவ் எடுத்துகிட்டு ஓய்வில் இருங்கன்னு சொல்லுவோம். ஒன்ஸ் நமக்கு ஒரு யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு, ஸ்கேனில் பார்க்குறோம் ஹார்ட் பீட் நல்லா தான் இருக்குன்னா, மற்ற கர்ப்பம் மாதிரி தான் இந்த கர்ப்பமும் போகும். அதுக்கப்புறமா அதை டெஸ்ட் யூ பேபின்னு அதை வித்தியாசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு கருவை வந்து இயற்கையாக உருவாகாமல் செயற்கையாக உருவாக்கப்பட்ட கரு. தரமான கருங்கிறது ரொட்டீனாக கர்ப்ப காலத்தில் போகிற மாதிரி அவங்களையும் அத்தனை செக்கப்புக்கு தான் கூப்பிடுவோம், தேவையில்லாமல் எக்கச்சக்கமாக ஊசி அந்த தேவைகளே இருக்காது. கரு மாத்திரைகள் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்றைக்கி இந்த வைத்தியம் எடுத்துக்கொள்கிற பெண்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு இது ஒன்றும் ஒரு கொடுமையான வைத்தியமாக படலை, நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன், எனக்கு வந்து இது ஒரு பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி IVF, அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு வைத்தியம் சௌகரியமாக இருந்தால் தானே அந்த வைத்தியம் தேவைப்பட்ட 2வது வாட்டியோ அல்லது 3வது வாட்டியோ எடுத்துக்க ரெடியாக இருப்பீங்க. ஸோ அண்ட் பெண்கள் இன்றைக்கி அவங்க எல்லாம் வேலைக்கு போகிற பெண்கள்ன்ற புரிதலும் எங்களுக்கு இருக்குது. ஸோ எப்படி வெளிநாட்டில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், ஒரு சப்போர்ட் இல்லாத அவங்க தான் வெளிநாட்டில் இருக்காங்க. நம்மளுக்காவது பார்த்திங்கன்னா அம்மா அப்பா பாட்டி தாத்தா அத்தை யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. பட் சப்போர்ட்டே இல்லாமல் நீங்கள் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் இருந்தாலும் இன்றைய காலகட்ட IVF மிகவும் ஃப்ரெண்ட்லியாக மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்காத அளவுக்கு ஒரு பெட்டர் டெக்னாலஜி, பெட்டர் இன்ஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
3: நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி
4: அன்பா இருக்கணும்னு அநேக பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாமளும் அதை கேட்டுட்டு அன்பு காட்டுறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். அதை வாங்கிறதுக்கு தான் ஆளை காணும். இருந்தாலும் அன்பில் எத்தனையோ வகை உண்டு. அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும். வகையை புரிஞ்சிக்காமல் அன்பு காட்டினா வம்பில் மாட்டிக்க வேண்டியது தான். அன்புன்னா சாதாரணமாக நினச்சி விடாதீங்க. அதில் எவ்வளோ விதம் தெரியுமா? இரக்கம், கருணை, காருண்யம், பந்துத்துவம், பட்சம், பாசம், நேசம், விசுவாசம், அபிமானம், காதல், பக்தி, இப்படி பல விதமாக அதை பற்றி சொல்லி வச்சுருக்கிறாங்க பெரியவங்க. இந்த வார்த்தைகள்லாம் நாம் கேள்விப்பட்டது தான். இருந்தாலும் அதுகளுக்குள்ளே என்ன வித்தியாசம்னு கேட்டால் சரியாக சொல்ல தெரியாது. அதனால் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெரியவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். எளியவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு இரக்கம்னு பேர். அறிவு பலம், சரீர பலம், இது ரெண்டும் இல்லாதவங்க மேலே, அதாவது வலிமையற்றவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்குது பாருங்கள், அதுதான் கருணை. எறும்புலேருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலேயும் காட்டுற அன்புக்கு காருண்யம்னு பேர், ஜீவகாருண்யம். சிவி சக்கரவர்த்தி காட்டின அன்பு இந்த ரகம். உறவினர்கள், சொந்தக்காரங்க, அவங்க வசதியாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் வித்தியாசம் இல்லாமல் காட்டுற அன்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் பந்துத்துவம். ஒரு எஜமானன் வேலையாள்கிட்ட காட்டுற அன்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் தான் பட்சம். அவனும் தன்னை மாதிரி மனுஷன்தாங்கிற நினப்பு வேணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேலே, ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேலே செலுத்துகிற அன்புக்கு பாசம்னு பேர். ஈருடல் ஓர் உயிர்னு நினைக்கிறது இது. ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம். தம்மை ஒத்த நண்பர்கள்கிட்ட செலுத்துகிற அன்புக்கு நேசம்னு பேர். வயசு, செல்வம், அந்தஸ்து இந்த வித்தியாசமெல்லாம் பார்க்காம

0: அவங்க சுக துக்கத்தில் சமபங்கு எடுத்துக்கிறது. இது கிருஷ்ணன் குசேலர்கிட்ட காட்டினது இந்த ரகம். வேலை செய்கிறவன் முதலாளிகிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேர். தேசத்து மேலேயும் தாய்மொழி பேர்லேயும் செலுத்துகிற அன்புக்கு அபிமானம்னு பேர். தேசாபிமானம்னு சொல்கிறோமே இதுதான். ஒரு கணவன் மனைவி பேரில் காட்டுற அன்புக்கு காதல்னு பேர். கடவுள் பேரில் செலுத்துகிற அன்புக்கு பக்தின்னு பேர். இப்படி அன்பில் பல ரகம் இருக்கிறப்போ அதில் உள்ள வித்தியாசம் தெரியாமல் இடம் மாற்றி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான். சரி, இந்த அன்பை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒன்று இந்த அன்பு தான்னு சொல்லுது. நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இது ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் முயல் குட்டிகளை ரெண்டு பிரிவாக பிரித்தாங்க. ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமாக உள்ள ஆகாரத்தையே கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோடு சரி, இன்னொரு குரூப்பு முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோடு நிறுத்திக்கல. அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர். இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு 60% குறைச்சலாக இருந்து தான். சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகிற சக்தி அதிகமாக இருக்குது. இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் மனைவி தன் பேரில் ரொம்ப அன்பாக இருக்கிறதாக நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்களாம். இதய நோயாளிகள் பல பேரை சந்தித்து இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்மந்தமாக இல்லையா, மனைவி அன்பா இல்லை, இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்கிறாங்களாம். அதனால் இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்குங்க, அதுதான் முக்கியம். ஒருத்தர் முகம் பூரா பிளாஸ்டரி போட்டுக்கிட்டு வந்தார், ரொம்ப கோபமாக. என்னங்க ஆச்சுன்னு விசாரித்தேன். எல்லாம் உங்களால் தான் சார்னார். விவரமாக சொல்லுங்களேன். என்ன, உங்கள் தகவலை கேட்டுட்டு ஒரு பூனைக்குட்டியை கையில் எடுத்தேன் அன்பாக அதை தடவி கொடுக்கறதுக்காக. ஆனால் அது முந்திக்கிட்டது, அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டுது, முகம் பூரா நகை கீறல், அதுதான் இப்படி அப்படின்னார். அன்புல அறிவு சேராததுனால வந்த கோளாறு இது.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: அவ விளையாடிட்டு இருக்கா?
3: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
2: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
3: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
2: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
3: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன கொடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
2: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
1: நேர்களை இன்று காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டை இடம்பெறும் எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.
4: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
5: ஆர்பிஐ சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சிந்து பைரவி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:37:40. புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு பகத்சிங் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம்.
1: இந்தியாவின் விடுதலை போராட்ட வீரர்களில் ஒரு முக்கியமான வீரர் பகத்சிங். இந்திய விடுதலை இயக்கத்தின் முக்கிய போராளியாகவும் இவர் திகழ்ந்தார். பஞ்சாப் மாநிலத்தின் லாயல்பூர் மாவட்டத்தில் உள்ள பங்கா எனும் கிராமத்தில் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த ஒரு சீக்கிய குடும்பத்தில் 1907 செப்டம்பர் 27 அல்லது 28 இவர் பெற்றோர்களுக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். தனது சிறுவயது முதல் போராட்ட குணம் மிகுந்தவராக காணப்பட்டார். எனவே இவர் பொது உடைமை புத்தகங்களை விரும்பி படிப்பார். போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றபோது அங்கு ஆங்கிலேயர்களால் இந்திய கைதிகள் நடத்தப்படும் விதம் தவறாக உள்ளது என்று கூறி அவர்களுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். இவரது குடும்பத்தில் பலர் இராணுவத்திற்காக பணியாற்றியிருக்கிறார்கள். 1919 நடந்த ஜலியான்வாலாபாக் படுகொலை இந்தியா முழுவதும் அதிர்ச்சி அலையினை ஏற்படுத்தியது. ஜலியான்வாலாபாக் எனும் பூங்காவில் இருந்த அனைத்து மக்களையும் ஆங்கிலேயர் கண்மூடித்தனமாக சுட்டுக் கொண்டார்கள். இந்த நிகழ்வே ஜலியான்வாலாபாக் படுகொலை நிகழ்வாகும். இந்த நிகழ்வு பகத்சிங் மனதில் நீங்கா துயரை ஏற்படுத்தியது. அந்த சம்பவம் நிகழ்ந்தபோது அவருக்கு வயது வெறும் 12 மட்டுமே. ஆனாலும் நாட்டின் மீது வைத்திருந்த பற்று காரணமாக அந்த நிகழ்வு அவரை பாதித்தது. மேலும் ஆங்கிலேயர்களிடம் அடிமையாக இருக்கும் மக்களின் நிலைமை குறித்தும் அவர் மிகுந்த வேதனை கொண்டார். இந்த நிகழ்வினால் அன்றைய தினம் தனக்குள் ஒரு சபதம் பூண்டார். இந்திய மண்ணிலிருந்து ஆங்கிலேயர்கள் முழுமையாக வெளியேறும் வரை தன்னால் முடிந்த அளவுக்கு நாட்டிற்காக போராட வேண்டும் என்பதே அந்த சபதம். பிறகு அடுத்த ஆண்டு தனக்கு திருமணம் நடக்கப் போவதை அறிந்து தனது பெற்றோர்களிடம் சொல்லாமல் ஒரு கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி கான்பூர் நகருக்கு சென்றார். அந்த கடிதத்தில் பகத்சிங் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? எனது பிறப்பு எனது தாய்மண்ணிற்காக, அதனால் நான் என் இந்திய தேசத்திற்காக போராட விரும்புகிறேன். எனவே என் வாழ்க்கையில் குடும்பம் திருமணம் போன்ற எந்த ஆசையும் எண்ணமும் எனக்கு கிடையாது. இந்தியா சுதந்திரம் அடையும் வரை நான் போராடவே விரும்புகிறேன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். வீட்டை விட்டு வெளியேறிய பகத்சிங் தனது 19வது வயதில் இந்தியாவின் தேசிய இளைஞர் சங்கம் ஒன்றை நவ்ஜவான் பாரத சபாவை நிறுவினார். இந்த சங்கத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களின் பார்வை இந்த சங்கத்தின் மீது திரும்பியது. அவர் நிறுவிய சங்கத்தில் நாடு முழுவதும் இருந்து இந்திய இளைஞர்கள் தங்களது ஆதரவினை தருவதோடு மட்டுமின்றி அவ்வப்போது ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராட்டங்களையும் நிகழ்த்தினார்கள். காந்தியின் அகிம்சை கொள்கை மீது எல்லாம் பகத்சிங்கிற்கு நாட்டமில்லை. அகிம்சை முறையினை விடுத்து சண்டையிட்டு அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று அவர் நினைத்தார். மேலும் அவரது தாக்கம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இதனை கவனித்த ஆங்கிலேய அரசு பகத்சிங்கை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று அவர் மீது பொய்யாக ஒரு குண்டு வெடிப்பு வழக்கினை ஜோடித்து அவரை சிறைக்கு அனுப்பினார்கள். பிறகு 5 வாரங்கள் கழித்து சிறையிலிருந்து வெளியே வந்தார். இந்தியாவின் அரசியல் அமைப்பு நிலைமையினை பற்றி தெரிந்து கொள்ள ஆங்கிலேய அரசு ஒரு குழுவினை இந்தியாவில் நியமித்தது. அந்த குழுதான் சைமன் குழு. இந்த குழுவானது இந்தியாவின் அரசியல் நிலைமையினை பற்றி அறிக்கை ஒன்றினை ஆங்கிலேய அரசுக்கு தாக்கல் செய்ய வேண்டும். இதுவே இந்த குழுவினை உருவாக்கியதற்கான நோக்கமாகும். இந்த சைமன் குழுவினை எதிர்த்து லாலா லஜ்பதி ராய் அவர்கள் அகிம்சை வழியில் அமைதியான ஒரு அணிவகுப்பினை நடத்தினார். ஆனால் அவர்களை கலைக்க ஆங்கிலேய காவல் மேலதிகாரி ஜேம்ஸ் ஏ ஸ்காட் உத்தரவிட்டார். அதன்படி அணிவகுப்பில் பங்கேற்றவர்களை காவலர்கள் தாக்கி அந்த அணிவகுப்பினை கலைத்தார்கள். லாலா லஜ்பத் ராயை காவல் மேலதிகாரியான ஜேம்ஸ் ஏ ஸ்காட் என்பவர் நேரடியாக தாக்கினார். இதனால் லாலா லஜ்பத் ராய் அவர்கள் படுகாயமடைந்தார். அடுத்த மாதம் காலமானார். இதனால் கோபமுற்ற பகத்சிங் தனது நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் சேர்ந்து ஜேம்ஸ் ஏ ஸ்காட்டை கொல்ல முடிவு செய்தார். அவரை கொல்ல திட்டம் தீட்டப்பட்டது. அந்த திட்டத்தின்படி காவல் தலைமை அலுவலகத்திலிருந்து ஜேம்ஸ் ஏ ஸ்காட் வெளியே வரும்போது சுட்டுக் கொல்லலாம் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் பகத்சிங் ஜேம்ஸ் ஏ ஸ்காட்டை நேரில் கண்டதில்லை. திட்டமிட்டபடி காவல் தலைமை அலுவலகத்தின் அருகில் பகத்சிங் மற்றும் அவரது நண்பர்கள் மறைந்திருந்தார்கள். தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியே வரும் ஜேம்ஸ் ஏ ஸ்காட் என்று நினைத்து அவருக்கு பதிலாக சாண்டர்ஸை பகத்சிங்கிடம் அடையாளம் காட்டினார்கள். உடனே பகத்சிங் சாண்டர்ஸை தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி மூலம் சுட்டுக்கொன்று அங்கிருந்து தப்பிச் சென்றார். ஆங்கிலேய அரசுக்கு எதிராக அகிம்சை

0: வழியினை தவிர்த்து முற்றிலும் சண்டைகளிட்டே விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்த பகத்சிங் பலமுறை அவர்களை தனது ஆதரவாளர்களோடு சேர்த்து தாக்கியுள்ளார். இந்தியாவின் அனைத்து மூலைகளிலும் மரவழி போராட்டம் நடக்க இந்த வாலிபன் மட்டும் ஆங்கிலேய அரசை தனது தைரியத்தின் மூலம் எதிர்த்தான். இதுபோன்று ஒரு நாள் ஆங்கிலேயர்களிடையே சென்ட்ரல் அசம்பிளி ஹாலில் கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. அங்கு சென்ற பகத்சிங் அந்த கட்டிடத்தின் உள்ளே வெடிகுண்டு வீசினார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு தனி இளைஞன் இவ்வளவு ஆக்ரோஷமாக இருப்பதை கவனித்த ஆங்கிலேய அரசு பகத்சிங்கினை முடிவுக்கு கொண்டு வர தருணத்திலே எதிர்பார்த்து காத்திருந்தது. கடந்த முறை போன்று மற்றொரு முறை நடைபெற்ற ஆங்கிலேயர்கள் இடையேயான கூட்டத்தில் அவர்களுக்கு எதிராக துண்டு பிரசுரங்களை போட்டு இன்குலாப் ஜிந்தாபாத் என்று இந்தியாவை மேலோங்கி கோஷமிட்டார். பிறகு அவரே ஆங்கிலேயர்களிடம் சரணடைந்தார். அவரை விட்டு வைத்தால் நம்மால் இங்கு இருக்க முடியாது என்று நினைத்தார்கள் ஆங்கிலேயர்கள். இதனால் சாண்டர்ஸை சுட்டு கொன்ற வழக்கினை திரும்ப எடுத்து பகத்சிங்கிற்கு தூக்கு தண்டனை விதித்தார்கள். இந்த தூக்கு தண்டனை ஒப்புகை பத்திரத்தில் காந்தியடிகள் கையொப்பம் இட்டது குறிப்பிடத்தக்கது. அதன்படி பகத்சிங் 1931 மார்ச் 23 தனது 24 வயதில் தூக்கிலிடப்பட்டார். அன்றைய காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியா அடிமையாக இருந்ததை நினைத்து தனது இளம் வயது முதல் நாட்டுப்பற்று கொண்டு தனது ஆசைகளை தவிர்த்து நாட்டிற்காக மட்டுமே எனது இந்த பிறவி அமைய வேண்டும் என்று நினைத்து தனது போராட்ட குணத்தால் ஆங்கிலேயர்களை அச்சமடைய வைத்தவர் பகத்சிங். ஆங்கிலேய அடக்குமுறையினால் தூக்கிலிடப்பட்ட அவரது வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு தைரியத்தின் ஒரு அடையாளமாக விளங்குகிறது. மேலும் இளைஞர் ஒவ்வொருவரும் துடிப்போடு நாட்டிற்காக ஒரு பாதிப்பு வந்தால் தங்களது பங்களிப்பினை அளிக்க வேண்டும் என்று அனைவருக்கும் முன்னோடியாக இருந்து மறைந்திருக்கிறார் பகத்சிங். அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவரது தைரியம் இந்த மண்ணை விட்டு என்றும் மறையாது. இன்குலாப் ஜிந்தாபாத்.
1: உங்கள் கவனத்திற்கு பகுதியில் பகத்சிங் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள்.
2: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
2: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
3: அக்டோபர் 5
2: காலை 11 மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: புத்தம் புது காலையில் இனி செல்வோம். நகர்வலம்.
4: திடக்கழிவு மேலாண்மை ஒரு பார்வை.
5: திடக்கழிவு மேலாண்மை விதிகளை மீறுபவர்களுக்கு அதிரடியாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது அரசாங்கம். திடக்கழிவு மேலாண்மை திட்டம், அதாவது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னா, வீடுகள் மற்றும் நிறுவனங்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய குப்பைகளை எல்லாம் சேகரிச்சு பிரிச்சு பாதுகாப்பான முறையில அகற்றணும் அல்லது மறுசுழற்சி செஞ்சு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றதுதான் இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்துக்கு கீழே வரும். இதுபடி பாத்தீங்கன்னா, சமீபத்துல திடக்கழிவு மேலாண்மை விதிகளை மீறவங்களுக்கு ₹5,000 முதல் ₹25,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சென்னை மாநகராட்சி சார்பா எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த பணிகளுக்கு கீழே உருவாக்கப்படும் திடக்கழிவுகளை தரம் பிரிச்சும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. மக்கா குப்பைக்கு பச்சை நிற தொட்டி, மறுசுழற்சி செய்யக்கூடிய உலர் குப்பைகளுக்கு நீல நிற தொட்டி, சுகாதார கழிவுகளுக்கு சிவப்பு நிற தொட்டி மற்றும் அபாயகரமான கழிவுகளுக்கு கருப்பு நிற தொட்டி, இப்படி தனித்தனியா குப்பைகளை பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர அவங்கவுங்க அந்தந்த வளாகத்துல உருவாகக்கூடிய மக்கக்கூடிய ஈர கழிவுகளை உரமாக்குதல் அல்லது உயிரி எரிவாயு, அதாவது பயோகேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பயோகேஸ் தயாரிக்கிறது மூலமா தங்களுக்குள்ளேயே மறுசுழற்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 பார்த்தீங்கன்னா, மொத்த கழிவு உருவாக்குவோர்கள் அனைவரும் தங்களை உடனடியாக பதிவு செய்து கழிவுகளை முறையாக வகைப்படுத்தி தரணும்

0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 20,000 சதுர மீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட கட்டிட பரப்பு கொண்டவங்க தினமும் 40,000 லிட்டர் அல்லது அதற்கு மேலே நீர் நுகர்வு செய்யக்கூடிய நிறுவனங்கள் ஒரு நாளைக்கு 100 கிலோ அல்லது அதுக்கும் அதிகமான திடக்கழிவுகளை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் இவங்க எல்லாருமே பெருமளவு கழிவு உற்பத்தியாளர்களாக கருதப்படுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வணிக நிறுவனங்கள், குடியிருப்பு நலச்சங்கங்கள், ஹோட்டல்கள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், திருமண மண்டபங்கள், வணிக வளாகங்கள், சந்தைகள் மற்றும் தொழிற்சாலைகள் இது எல்லாம் இதற்கு கீழே வருது. இப்படி பெருமளவில் கழிவுகளை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சென்னை மாநகராட்சி முக்கியமான அறிவுறுத்தல்களை கொடுத்துருக்கு. அது என்ன அப்படின்னா, அனைத்து மொத்த கழிவு உருவாக்குவோர் சென்னை மாநகராட்சி இணையதளம் மற்றும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இந்த இணையதளத்தில் கட்டாயம் பதிவு செய்யணும் அப்படின்னும், இதுவரைக்கும் 90% அமைப்புகள் தான் பதிவு செய்திருக்கு அப்படின்ற நிலையில் மீதம் இருக்கிறவங்க உடனடியாக பதிவு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. மேலும் இது தொடர்பான விவரங்களை 3 மாதத்திற்கு 1 முறை இணையதளங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த விதிகளை மீறுவோர் மீது கடுமையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பார்த்தோம்னா, இந்த உத்தரவுக்கு பின்னாடி கடந்த சில நாட்களில் மட்டுமே திடக்கழிவு மேலாண்மை விதிகளை பின்பற்றாத 120 மொத்த கழிவு உருவாக்குபவர்களிடமிருந்து ரூபாய் 660,000 வரைக்கும் அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை மாநகராட்சி தெரிவிச்சிருக்கிறது. இங்க குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு.
1: திடக்கழிவு மேலாண்மை ஒரு பார்வை. எழுதியவர் எம் உத்ரா, வாசித்தவர் மு செண்பக காசி.
2: சென்று வந்தோம் நகர்வலம். இனி நம்மவர் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டியில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டியில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

பூனைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: இனி மடல் மாணிக்கம் கோரும் கருத்துக்களை கேட்போமா?
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட தம்பி விக்னேஷ் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இங்கிலாந்து நாட்டில் இருக்கும் ஆங்கிலியா ரஸ்கின் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் சூழல் பற்றி மேற்கொண்ட ஆராய்ச்சியில் பிளாஸ்டிக்கில் மேக்ரோ பிளாஸ்டிக், மைக்ரோ பிளாஸ்டிக்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. மேக்ரோ பிளாஸ்டிக் அரக்கன் எந்த அளவுக்கு நமக்கும் நாம் வாழும் சூழ்நிலைக்கும் கேடு விளைவிக்கிறதோ அதே அளவுக்கு சளைக்காமல் மைக்ரோ பிளாஸ்டிக்கும் நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்துவதோடு மனித இனத்துக்கும் கேடு விளைவிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் விவசாயிகளின் நண்பன் அழைக்கப்படும் சூழல் இன்ஜினியர்கள் மண்புழுக்களுக்கும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் கடும் அச்சுறுத்தலாக இருக்குதான். மண்புழுக்கள் உயிரற்ற கரிம பொருட்களை உட்கொண்டு மண்ணை, நிலத்தை உயிர்ப்புடன் இருக்க செய்கின்றன. தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் கலக்க செய்கின்றன. மண்புழுக்கள் நிலத்தில் ஊடுருவி செல்வதால் மண்ணுக்குள்ள காற்றோட்டத்தை உண்டாக்குகின்றன. இப்படியாப்பட்ட மண்புழுக்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் தாவர வளர்ச்சியையும் பாதிக்க செய்கின்றன. கூடவே மண் சூழல் அமைப்பின் செயல்பாடும் சீர்கேடு அடையுது. போலூர் விக்னேஷ், நாமெல்லாம் அப்படியே போகிறோம் வர்றோம், மேலோட்டமாக இருக்கிறோம். நாம் நமது வாழ்க்கை, நம்மை சார்ந்தவர்கள் வாழ்க்கையை மட்டும் பார்க்குறோம். அப்படி அல்ல, நிறைய செயல்கள் உள்ளுக்குள்ளே நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அவற்றால் நமக்கு நன்மை தீமை ரெண்டும் ஏற்படும். தீமைன்னா வருத்தப்படுறோம், குறை சொல்கிறோம். நன்மைன்னா

0: நாம் மட்டும் ஆகா ஓஹோன்னு அனுபவிச்சுக்கிறோம். எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் வெவ்வேறு விதமான நுண்ணிய பிளாஸ்டிக் இழைகள், மைக்ரோ பிளாஸ்டிக்குகளை ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. இவை கலந்த மண்ணில் ஒரு வகை புற்களின் விதைகளை விதைச்சிருக்காங்க. மைக்ரோ பிளாஸ்டிக் கலக்காத மண் வகையிலும் விதைகளை விதைச்சிருக்காங்க. ஒரு மாதம் கழித்து பார்த்தப்போ மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்த மண் வகையில் ஒரு சில விதைகள் தான் முளைச்சிருக்கு. அதோட அவற்றின் வளர்ச்சியும் குன்றி இருந்திருக்கு. மைக்ரோ பிளாஸ்டிக்கினால் பாதிப்புக்குள்ளான மண் புழுக்களின் எடையும் 3.1% குறைந்து காணப்பட்டதான். மைக்ரோ பிளாஸ்டிக் கலப்பில்லாத மண்ணிலிருந்த மண் புழுக்களின் எடை 5.1% வரை அதிகரித்து இருந்ததான். மைக்ரோ பிளாஸ்டிக்கினால் மண் புழுக்களின் செரிமான குழாய்களில் அடைப்பு, எரிச்சல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதனால் அவை உணவு உட்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டிருக்கு. எடை குறைவு செயல்பாடுகளின் தொய்வினால் மண்புழுக்கள் மூலம் மண்ணிற்கு கிடைக்கும் சத்துக்கள், பயிர் வளர்ச்சி எல்லாமே குறைஞ்சிருக்கு. பிளாஸ்டிக், அது மைக்ரோ மேக்ரோ எதுவாக இருந்தாலும் நமக்கும் நமது சூழலுக்கும் பாதிப்பு தான். இதன் காரணமாக தான் அரசாங்கம் அதற்கு தடை விதிச்சிருக்கு. அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த பிளாஸ்டிக்கையும் பயன்படுத்தாமல் நம்மையும் நமது சந்ததியினரையும் நமது நாட்டையும் பாதுகாக்கணும். எதிரிகள்டேருந்து மட்டும் நாட்டை காப்பாத்தினா பத்தாது. தம்பி விக்னேஷ், உள்ளிருக்கும் எதிரிகளிடமிருந்தும் நமது நாட்டை பாதுகாப்பது நமது கடமை. வள்ளுவரின் குரல் ஒன்று நினைவுக்கு வருது. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண், ஆழமான அகழி நீர், அகன்ற நிலப்பரப்பு, உயரமான மலை, அடர்ந்த காடு, இவையாவும் தான் நல்ல அரண், சரியான பாதுகாப்புன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். சுத்தமான நீர், குடிப்பதற்கு உகந்த நீர் உடைய நீர்நிலை, ஏகத்துக்கு பயிர் செய்வதற்கு ஏற்ற அதிகமான நிலப்பரப்பு, சுத்திலும் உயரமான மலை, அடர்ந்த வனப்பகுதி, இதெல்லாம் நம்ம நாட்டில் ஓரளவுக்கு இருக்கு. இருக்கிறத இழந்துடக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கணும். எந்த பிளாஸ்டிக் அரக்கணும் உள்ள நுழைஞ்சி, ஏற்கனவே நுழைஞ்சாச்சு, இனியாவது அவற்றை கட்டுப்படுத்தி இந்த பாதுகாப்பு அரண்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது எல்லாருக்கும் நல்லது. சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஆர். சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி தமக்கென முயலா நோந்தாள். தியாகி பகத்சிங். ஆகாஷ்வாணி தமக்கென முயலா நோந்தாள். தியாகி பகத்சிங் அவர்களின் பிறந்த தின உரை. வழங்குகிறார் மு. ஜீவானந்தம் அவர்கள்.
2: பகத்சிங் என்ற பெயரை கேட்டவுடன் நம் நினைவிற்கு வருவது இளமை, துணிவு, தேசப்பற்று, தியாகம். ஆனால் பகத்சிங் அவர்களை ஒரு தியாகியாக மட்டும் நினைத்துவிட்டு சென்றுவிட முடியாது. அவர் ஓர் இளைஞர், ஓர் ஆழ்ந்த வாசகர், ஒரு சிந்தனையாளர், ஓர் எழுத்தாளர், ஓர் இளைஞர் அமைப்பாளர். முக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையை தன்னைவிட பெரிய ஒரு நோக்கத்திற்காக அர்ப்பணித்த ஒரு தேசபக்தர். அதனால்தான் அவருடைய வாழ்க்கை முடிந்து 95 ஆண்டுகள் கடந்த பின்னரும் தலைமுறைகள் மாறியும் பகத்சிங் என்ற பெயர் இன்றும் இந்திய இளைஞர்களின் மனதில் உயிரோடு இருக்கிறது. இப்பொழுது அவருடைய வாழ்க்கை பயணத்தை சற்று பின்னோக்கி பார்ப்போம். பகத்சிங் 1907 ஆம் ஆண்டு செப்டம்பர் 28 ஆம் நாள் அன்றைய பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பங்கா என்ற கிராமத்தில் பிறந்தார். அந்த கிராமம் இன்று பாகிஸ்தானில் உள்ளது.

அப்பொழுது இந்தியா அந்நிய ஆட்சியின் கீழ் இருந்தது. அவருடைய தந்தை கிஷன் சிங், சிற்றப்பா அஜித் சிங் ஆகியோர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். அத்தகைய குடும்ப சூழலிலும் அக்கால இந்தியாவின் அரசியல் சூழலிலும் அவருடைய இளம் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தின. 1919 நடந்த ஜாலியன் வலாபாக் படுகொலை சிறுவனாக இருந்த அவர் மனதில் ஆழமாக பதிந்ததாக கூறப்படுகிறது. விடுதலை வேண்டும் என்ற எண்ணம் நாட்டின் பல பகுதிகளிலும் வளர்ந்து கொண்டிருந்த காலம் அது. அந்த சூழலில் வளர்ந்த ஒரு சிறுவன் தன் நாட்டை பற்றி சிந்திக்கத் தொடங்கினான். அந்த சிறுவன் வளர்ந்து இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான இளைஞனாக மாறினான். ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. பகத்சிங்கின் வாழ்க்கையை வெறும் உணர்ச்சியின் வரலாறாக பார்க்கக்கூடாது. அவருடைய வாழ்க்கையில் வாசிப்புக்கும் சிந்தனைக்கும் மிகப்பெரிய இடம் இருந்தது. அவர் கல்வி கற்றார். லாகூரில் உள்ள தேசிய கல்லூரியில் நேஷனல் காலேஜில் பயின்றார். அந்த கல்லூரி லாலா லஜபதி ராய் அவர்களால் நிறுவப்பட்டது. அங்கு படித்த காலத்தில் பகத்சிங்கின் அறிவு தேடல் மேலும் விரிவடைந்தது. அவர் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக சிந்தனைகளை படித்தார். உலகின் பல நாடுகளில் நடந்த புரட்சிகளின் வரலாற்றையும் ஆர்வத்துடன் கற்றார். தாம் படித்தவற்றையும் சிந்தித்தவற்றையும் பத்திரிகைகளில் கட்டுரைகளாகவும் எழுதினார். இளைஞர்களுடன் கலந்துரையாடினார். அங்கேயே தம் தோழர்களான சுக்தேவ், பகவதி சரண் வோரா ஆகியோருடன் இணைந்து ஒரு படிப்பு வட்டத்தை, ஸ்டடி சர்க்கிளை நடத்தினார். பின்னர் 1926 மார்ச் மாதம் இந்த இளைஞர்கள் இணைந்து நவ்ஜவான் பாரத் சபா, அதாவது இந்திய இளைஞர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார்கள். அதில் பகத்சிங் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். இதிலிருந்து நாம் இன்றைய இளைஞர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக அழகான விஷயம் இருக்கிறது. இளைஞர் சக்தி என்றால் உடல் வலிமை மட்டுமல்ல, அறிவும் இளைஞர் சக்திதான், வாசிப்பும் இளைஞர் சக்திதான், சிந்தனையும் இளைஞர் சக்திதான். ஒருவருடைய வயது குறைவாக இருக்கலாம், ஆனால் அவருடைய சிந்தனை உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அவருடைய கனவு பெரியதாக இருக்க வேண்டும். அவருடைய நாட்டுப்பற்று ஆழமாக இருக்க வேண்டும். அதனால்தான் பகத்சிங்கின் வாழ்க்கையை இன்று நாம் இளைஞர்களிடம் பேசும்பொழுது அவருடைய தியாகத்தை மட்டும் பேசாமல் அவருடைய வாசிப்பையும் சிந்தனையையும் சேர்த்து பேச வேண்டும். இந்த இடத்தில் நமது திருவள்ளுவர் நமக்கு மிக பொருத்தமான ஒரு வழியை காட்டுகிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. குற்றமில்லாமல் கற்க வேண்டியவற்றை தெளிவாக கற்க வேண்டும். கற்றபின் அந்த கல்விக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை நடத்த வேண்டும். பகத்சிங்கின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கல்வி என்பது வெறும் பாடப்புத்தக அறிவாக மட்டும் இருக்கவில்லை. நாடு என்ன நிலையில் இருக்கிறது, சமூகம் எப்படி இருக்கிறது, மக்களின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சுதந்திரமான இந்தியா எப்படி இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட கேள்விகளையும் அவர் சிந்தித்தார். அதனால்தான் அவருடைய இளமை நமக்கு இன்றும் ஒரு பாடமாக இருக்கிறது. 1920களில் இந்திய விடுதலை போராட்டம் பல்வேறு வடிவங்களில் முன்னேறி கொண்டிருந்தது. நாடு முழுவதும் அரசியல் விழிப்புணர்வு அதிகரித்து கொண்டிருந்தது. மக்கள் இயக்கங்கள் இருந்தன, இளைஞர் இயக்கங்கள் இருந்தன, சமூக சீர்திருத்த முயற்சிகள் இருந்தன. விடுதலை வேண்டும் என்ற எண்ணம் பல்வேறு வழிகளில் மக்களிடம் வேரூன்றி கொண்டிருந்தது. இந்த சூழலில்தான் பகத்சிங் தன்னுடைய இளமையை நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணித்தார். அவருடன் சுக்தேவ், ராஜ்குரு, சந்திரசேகர் ஆசாத், பகவதி சரண் ஓரா போன்ற பல இளைஞர்களும் இணைந்திருந்தனர். 1928 செப்டம்பரில் டெல்லியில் அவர்கள் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்கினர். இதிலிருந்து நாம் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய சுதந்திரம் ஒரே ஒருவரின் முயற்சியால் கிடைத்ததல்ல. பல ஆயிரக்கணக்கான அறியப்பட்ட மற்றும் அறியப்படாத தேச பக்தர்களின் தியாகம், இவை அனைத்தும் இணைந்துதான் இந்திய சுதந்திரத்தின் வரலாறு உருவானது. அந்த பெரும் வரலாற்றில் பகத்சிங் அவர்களின் பெயர் மிகவும் ஒளிரும் ஒரு பெயர். 1928 அக்டோபர் 30 லாகூரில் சைமன் குழுவை எதிர்த்து நடைபெற்ற அமைதி பேரணியின் பொழுது லாலா லஜபதி ராய் அவர்கள் காவல்துறையின் தடியடியில் கடுமையாக காயமடைந்தார். பின்னர் நவம்பர் 17 அவர் உயிரிழந்தார். அதே ஆண்டு டிசம்பரில் லாகூரில் ஆங்கிலேய காவல் அதிகாரி ஜான் சாண்டர்ஸ் கொல்லப்பட்டார். அந்த சம்பவத்தில் பகத்சிங்

சிங் உள்ளிட்டோர் ஈடுபட்டதாக அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. அதுவே பின்னாளில் லாகூர் சதி வழக்கு என அழைக்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் பகத்சிங்கின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பமாக அமைந்தன. அடுத்ததாக 1929 April 8 டெல்லியில் உள்ள மத்திய சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வு இந்திய வரலாற்றில் முக்கியமானதாக அமைந்தது. பொது பாதுகாப்பு மசோதா, தொழில் தகராறு மசோதா ஆகியவற்றை எதிர்த்து பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் அவையில் குண்டுகளை வீசினர். அவை யாருடைய உயிருக்கும் தீங்கு விளைவிக்காத வகையில் அமைக்கப்பட்டவை என்று அவர்களே கூறினர். அந்த நிகழ்வில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக என்று முழக்கமிட்டு துண்டு பிரசுரங்களையும் வீசினர். அதன் பின்னர் அவர்கள் தப்பிச் செல்லாமல் தாமாகவே கைதானார்கள். செவிடர்களை கேட்க வைக்க உரத்த குரல் தேவை என்று அவர்கள் தங்கள் அறிக்கையில் குறிப்பிட்டனர். அந்த காலனித்துவ சூழலில் தங்கள் கருத்துக்களை மக்களிடம்

பிரசுரங்களையும் வீசினர். அதன் பின்னர் அவர்கள் தப்பிச் செல்லாமல் தாமாகவே கைதானார்கள். செவிடர்களை கேட்க வைக்க உரத்த குரல் தேவை என்று அவர்கள் தங்கள் அறிக்கையில் குறிப்பிட்டனர். அந்த காலனித்துவ சூழலில் தங்கள் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லவும் நீதிமன்றத்தையும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் இடமாக பயன்படுத்தவும் அவர்கள் முயன்றனர். கைது செய்யப்பட்ட பின்னரும் பகத்சிங் மன உறுதி குறையவில்லை. சிறையில் அரசியல் கைதிகளுக்கு உரிய நடத்தையும் அடிப்படை வசதிகளும் வேண்டும் என்று கோரி அவரும் அவரது தோழர்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தில் அவருடைய தோழர் ஜதீந்திரநாத் தாஸ் 63 நாட்கள் உண்ணா நிலைக்கு பின் இதே செப்டம்பர் மாதம் 13 தேதி 1929 உயிர் நீத்தார். பகத்சிங்கின் உண்ணாவிரதம் 100 நாட்களுக்கும் மேல் நீடித்தது. சிறைச்சாலையின் சுவர்கள் அவருடைய சிந்தனையை தடுக்கவில்லை. சிறையிலும் அவர் படித்தார், எழுதினார். 1930 ஆண்டு நான் ஏன் நாத்திகன் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதினார். இங்கே நமக்கு ஒரு தமிழ் தொடர்பும் இருக்கிறது. அந்த கட்டுரையை தமிழில் மொழிபெயர்த்தவர் தமிழகத் தலைவர் ப. ஜீவானந்தம் அவர்கள். அதற்காக ஆங்கிலேய அரசு மொழிபெயர்த்தவரையும் வெளியிட்டவரையும் கைது செய்தது. இப்படித்தான் பகத்சிங்கின் சிந்தனை தமிழ் மண்ணையும் வந்தடைந்தது. உடல் சுதந்திரத்தை இழந்த நிலையிலும் மன உறுதியை அவர் காத்து கொண்டார். புறநானூறு பாடலில் கடலுள் மாய்ந்த இளம் பெழுவழுதி கூறுகிறார், புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரினும் கொல்லலர். புகழ் கிடைக்கும் என்றால் உயிரையும் கொடுப்பார்கள், பழி வரும் என்றால் உலகம் முழுவதும் கிடைத்தாலும் ஏற்க மாட்டார்கள் என்பது இதன் பொருள். அதே பாடலின் இறுதியில் தமக்கென முயலா தோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று வருகிறது. தமக்காக என்று எதையும் முயலாமல் பிறருக்காகவே முயல்பவர்கள் இருப்பதால்தான் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது என்பது இதன் பொருள். இந்த பாடல் பகத்சிங்கை பற்றி பாடப்பட்டதல்ல. இது ஒரு பொதுவான அறக்கருத்தை சொல்கிறது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை தாண்டி ஒரு பெரிய பொது நோக்கத்திற்காக வாழ்ந்த ஒருவரை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த பழந்தமிழ் சிந்தனை நமக்கு ஒரு அழகான அறக்கண்ணாடியாக அமைகிறது. இப்பொழுது பகத்சிங்கின் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தை நோக்கி செல்லலாம். லாகூர் சதி வழக்கில் 1930 ஆண்டு அக்டோபர் மாதம் 7 தேதி பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 1931 ஆண்டு மார்ச் 23 நாள் லாகூர் மத்திய சிறையில் அந்த மூவரும் தூக்கிலிடப்பட்டனர். அப்பொழுது பகத்சிங்குக்கு வயது 23 தான். அவர்களின் வாழ்க்கை குறுகியது. ஆனால் அவர்கள் விட்டு சென்ற தாக்கம் மிக நீண்டது. அதனால்தான் மார்ச் 23 ஷஹீத் திவஸ், தியாகிகள் தினம் என நமது தேசிய நினைவில் முக்கியமான நாளாக திகழ்கிறது. பகத்சிங், சிவராம் ராஜ்குரு, சுக்தேவ் தாப்பர் இந்த மூன்று பெயர்களையும் ஒன்றாக நினைவு கூறும் பொழுதுதான் அந்த தியாகத்தின் முழுமையை நாம் உணர முடியும். இந்திய சுதந்திர போராட்டம் என்பது ஒரு மாநிலத்தின் வரலாறு அல்ல, ஒரு மொழியின் வரலாறு அல்ல, ஒரு சமூகத்தின் வரலாறு அல்ல, அது முழு இந்தியாவின் வரலாறு. அதனால்தான் பஞ்சாபில் பிறந்த பகத்சிங்கின் பெயர் இன்று தமிழ்நாட்டிலும் பெருமையுடன் நினைவு கூறப்படுகிறது. மகாராஷ்டிரத்தின் ராஜ்குரு, பஞ்சாபின் சுக்தேவ், தென்னிந்தியாவில் விடுதலைக்காக உழைத்த தேச பக்தர்கள் செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார், அச்சமில்லை அச்சமில்லை என்று முழங்கிய மகாகவி பாரதியார், ஒவ்வொருவரின் பாதையும் வேறுபட்டிருந்தாலும் அவர்களின் கனவு சுதந்திரமான பாரதம். 2026 ஆண்டு ஷஹீத் திவஸ் நாளான மார்ச் 23 தேதி அன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் ஆகியோருக்கு அஞ்சலி செலுத்தினார். மிக இளம் வயதிலேயே இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் அபாரமான துணிவையும் அவர்கள் வெளிப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். அவர்களின் நீதி உணர்வு, தேசப்பற்று, அச்சமற்ற எதிர்ப்புணர்வு ஆகியவை இன்றும் எண்ணற்ற இந்தியர்களுக்கு ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். அன்றைய தலைமுறையின் முன் இருந்த மிகப்பெரிய கேள்வி, இந்தியா எப்பொழுது சுதந்திரம் பெறும்? இன்றைய தலைமுறையின் முன் இருக்கும் கேள்வி வேறு. சுதந்திரமான இந்தியாவை நாம் எப்படி இன்னும் வலிமையான, அறிவார்ந்த, வளமான மற்றும் ஒற்றுமையான இந்தியாவாக உருவாக்கப் போகிறோம்? இதுதான் இன்றைய இளைஞர்களின் பொறுப்பு. இந்த இடத்தில் கட்டோபனிஷத்தின் ஒரு மகத்தான அழைப்பு நமக்கு நினைவிற்கு வருகிறது. உத்திஷ்டத ஜாகிரத
பிராபியவராணி

0: ஓதத எழுந்திருங்கள், விழித்திருங்கள், சான்றோர்களை அணுகி உண்மையை உணர்ந்து தெளிவடையுங்கள் என்பதே இந்த பாடலின் விளக்கம். பின்னர் சுவாமி விவேகானந்தர் இந்த உபனிஷத செய்தியை எழுமின் விழுமின், குறிக்கோளை அடையும் வரை நில்லாது செல்மின் என்று இந்திய இளைஞர்களின் விழிப்புணர்வுக்கும் எழுச்சிக்கும் ஒரு வலிமையான அழைப்பாக பயன்படுத்தினார். இன்று இந்த வரிகளை நாம் கேட்கும் பொழுது அது நம்முடைய இளைஞர்களுக்கான ஒரு அழைப்பாகவும் இருக்கட்டும். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், சிந்தியுங்கள், உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள், அந்த திறமையை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துங்கள். இதுவே பகத்சிங்கின் வாழ்க்கையை இன்றைய தலைமுறையோடு இணைக்கும் ஒரு அழகான பாலமாக இருக்க முடியும். 2023 டிசம்பரில் பாரத பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்ட விக்சித் பாரத், 2047 இளைஞர்களின் குரல் போன்ற முயற்சிகள் இந்தியாவின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் சிந்தனைகளுக்கும் பங்களிப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கின்றன. பகத்சிங்கின் வாழ்க்கை நமக்கு இன்னொரு அழகான உண்மையையும் கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையின் நீளம் முக்கியமல்ல, வாழ்க்கையின் நோக்கம்தான் முக்கியம். அவருடைய வாழ்க்கை குறுகியது, ஆனால் அந்த குறுகிய வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் தலைமுறைகளை தாண்டி நிற்கிறது. அதனால்தான் இன்று நாம் அவரை பற்றி பேசுகிறோம். இன்று சுதந்திர இந்தியாவை இன்னும் உயர்ந்த, வளமான, வலிமையான, ஒற்றுமையான பாரதமாக உருவாக்குவது நமது பொறுப்பு. அதுவே ஷஹீத் பகத்சிங்கிற்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை.
1: தமக்கென முயலா நோன்தாள், தியாகி பகத்சிங் அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் மு ஜீவானந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: வாழை தண்டில இருந்து எப்படி நார்லாம் உற்பத்தி பண்றது அப்படின்னு அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. வாழை நார்ல பாத்தீங்கன்னாக்க இயற்கையா சாயமேற்றி விதவிதமான கூடைகள்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதுல பைகள் பண்றாங்க, மார்க்கெட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போற பேக் அந்த மாதிரி பேக் பண்றாங்க. கால் மிதியடி இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நீங்க ஓன் பிராண்ட்ல வந்து நீங்க எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணா நீங்க வந்து உற்பத்தி வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இப்ப நீங்க எல்லாத்துக்கும் வந்து சர்டிபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டிபார்ட்மெண்ட்ல இதுல பாத்தீங்கன்னாக்க சீட் சர்டிபிகேஷன் அண்ட் ஆர்கானிக் சர்டிபிகேஷன் இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. அப்போ உங்க விளைநிலத்துல நீங்க வந்து பொருள் வந்து நீங்க ஆர்கானிக்கா விற்பனை பண்றீங்க அப்படின்னாக்க, நீங்க வந்து கண்டிப்பா அங்கக வேளாண்மை சான்றிதழ் வந்து வாங்கணும்.
0: அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ அகிலா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திரைக்கானத்தில் இனி தேரே இஷ்குமே திரைப்படத்திற்காக ஏ ஆர் ஹுமான் பாடியுள்ள பாடல்.

நேரம் 8:49:25. புத்தம் புது காலையில் நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திரைகாணம். திரைகாணத்தில் இனி வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திற்காக உன்னிமேனன் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியுள்ள பாடல்.

இடம்பெற்றது திரைகானம். நன்று கருது நாளெல்லாம் வினை செய், நினைத்தது முடியும் என்ற சிந்தனையோடு புத்தம் புது காலை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். முதலில் ஜெய ஜெய பத்மநாப என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி, ராகம் சரசாங்கி, ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் இனி சமான ரஹிதே என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை சாரங்க தரங்கிணி ராகம் ரூபகதாளம்.

நேரம் 9:28 35 அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இனி ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானச என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். முத்து சிதறல் நிகழ்ச்சியில் நேரம் 10:26:20 நொடி தொடர்ந்து கார்த்திக் மேகா பாடியுள்ள பாடல் படம்

0: ஸ்டார் திரைப்படத்தில் கார்த்திக் சித்ரா சிவராமன் பாடிய பாடலை கேட்டோம். சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: சித்ரா கோபிகா பூர்ணிமா பாடியுள்ள பாடலை இப்போது கேட்க உள்ளோம். படம் தெனாலி.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன்.
1: நிகழ்ச்சி மாலை 6:10 ஒலிபரப்பாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில்.

நிறைவு பெற்றது முத்துச்சிதறல். நேரம் 11:15. ஆகாஷ்வாணி சென்னை. கேட்டு ரசிக்க இருப்பது தேன் சிந்தும் நேரம். முதல் பாடலாக ஒலுக்கியிருப்பது ஆசை படப்பாடல்.

0: ஒலித்த பாடலின் படம் நந்தவன தேரு பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் உமாரமணன்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: வாழை தண்டில் இருந்து எப்படி நார்லாம் உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. வாழை நாரில் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாக சாயமேற்றி விதவிதமான கூடைகள்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் பைகள் பண்ணுறாங்க, மார்க்கெட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற பேக் அந்த மாதிரி பேக் பண்ணுறாங்க. கால் மிதியடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஓன் பிராண்டில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து உற்பத்தி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க, இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து சர்டிஃபிகேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சீட் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். அப்போ உங்கள் விளைநிலத்தில் நீங்கள் வந்து பொருள் வந்து நீங்கள் ஆர்கானிக்காக விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னாக்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக அங்கக வேளாண்மை சான்றிதழ் வந்து வாங்கணும்.
1: அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ அகிலா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேரம் 11:35. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேன் சிந்தும் நேரம். தொடர்கிறது சுனந்தா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுடன் பாட்டு பாடவா படத்திற்காக.

Yeah.

0: ஒலித்தது ஜெயச்சந்திரன் சுஜாதா குரல்கள் பூவே உனக்காக படத்திற்காக.
1: கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்படுத்த

0: குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நேரம் 11:45 20 நொடி. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேன் சிந்தும் நேரம். வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை. தொடர்கிறது ராமன் அப்துல்லா படத்திற்காக அருண்மொழி பவதாரணி பாடிய பாடலுடன்.

0: நிறைவு பெற்றது தேன் சிந்தும் நேரம். நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி. இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். பனிரெண்டு 10 சங்கீத சாரல். வி சசாங்க் மல்யா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். எல் வினோத் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மின்னணு வடிவில் ஆவணங்களை சேமித்து வைக்கவும் தேவைப்படும்போது பயன்படுத்தவும் சரிபார்க்கவும் உதவும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ நிபுணர் டாக்டர் என் சுல்தானா நசீமா பானு அவர்களுடன் நேர்முகம். முதல் பகுதி உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி. 2:15 திரைகானம். 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் என் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி. 2:55 வானிலை. 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் ரவிச்சந்திரன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் தொழில் முனைவு வாய்ப்புகள். திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ அகிலா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம். 9:15 செய்தி சுடர். 9:30 மாரிமுத்தா பிள்ளை சரித்திரம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியுள்ளவர் கிரிஜா ராமசாமி அவர்கள், மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கே ஜெய் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
6: வாழை தண்டில் இருந்து எப்படி நார்லாம் உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. வாழை நாரில் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாக சாயமேற்றி விதவிதமான கூடைகள்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் பைகள் பண்ணுறாங்க. மார்க்கெட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற பேக், அந்த மாதிரி பேக் பண்ணுறாங்க. கால் மிதியடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஓன் பிராண்டில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து உற்பத்தி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க, இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து சர்டிஃபிகேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டிபார்ட்மெண்ட்டில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா சீட் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். அப்போ உங்கள் விளைநிலத்தில் நீங்கள் வந்து பொருள் வந்து நீங்கள் ஆர்கானிக்காக விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக அங்கக வேளாண்மை சான்றிதழ் வந்து வாங்கணும்.
5: அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ அகிலா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
7: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக ரேபிஸ் தினத்தை ஒட்டி கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி சமூக நலத்துறை இணைப்பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 3:02 ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மருத்துவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

பத்து நிமிடம் ஆகாஷ்வாணி சங்கீத சாரல் வி சசாங்க் மல்லையா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். எல் வினோத் அவர்கள் மிருதங்கம். முதலில் கருணிப்ப என்று தொடங்கும் திருவொற்றியூர் தியாகையர் இயற்றிய சகானாராக வர்ணம் ஆதிதாளம்.

இதுவரை சங்கீதசாரலில் வி சஷாங்க் மால்யா அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். எல் வினோத் அவர்கள் மிருதங்கம். இரவு 9:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்தியாலய 720 கிலோஹெர்ட்ஸில்

0: மாரிமுத்தா பிள்ளை சரித்திரம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் கிரிஜா ராமசாமி அவர்கள். உடன் மேலக்காவிரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கே ஜெய் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். இரவு 9:30 மாரிமுத்தா பிள்ளை சரித்திரம் இசை பேருரை கேட்கலாம்.
1: நல்லவர்களா வாழறது அதுதான் யஜனாதி கர்மம். நல்லபடியா நடந்து அரசாங்கத்துல இந்த ராஜ்ய பாரம் செய்து மன்னர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கறது, வாக்கு தவறாம தனம் தானியம் தேடி நல்லவரா வாழறது, நம்ம கிட்டதான் எல்லாமே இருக்கு.
0: மாரிமுத்தா பிள்ளை சரித்திரம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் கிரிஜா ராமசாமி அவர்கள். நிகழ்ச்சி இரவு 9:30. 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசை மல்ல நிகழ்ச்சிகள். ஜி மாதவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டிலுள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர்.

0: ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 60 கோடி பேர் பயனடைந்து வருவதாக கூறினார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். நாட்டின் தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிரான தகவல்களை எதிர்க்கட்சிகள் கூறி வருவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னிச்சையான அமைப்புகளுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் அதன் செயல்பாடுகளை பாதிக்கும் வகையிலும் எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் கண்டனத்திற்குரியது என்றும் கூறினார். தவறான தகவல்களை நாடு முழுவதும் பரப்பி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் தெரிவித்த அவதூறு கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் தெளிவான விளக்கத்தை அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது, வாரிசு அரசியலை உருவாக்குவது போன்ற நோக்கங்களுடன் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு சேவை செய்யாமல் சொந்த ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவது வேதனைக்குரியது என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுதந்திரப் போராட்ட தியாகி பகத்சிங்கின் 119வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாகாணம் லியால்பூர் மாவட்டத்தில் உள்ள பங்கா கிராமத்தில் 1907 பிறந்த அவர் சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்தார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பகத்சிங்கின் தைரியம் சுதந்திரப் போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்வதற்கான பகத்சிங்கின் நாட்டுப்பற்று இளைஞர்களுக்கு இப்போதும் ஊக்கமளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், பகத்சிங் நாட்டிற்காக இளம் வயதிலேயே இன்னுயிர் ஈந்ததாக கூறியுள்ளார். பகத்சிங்கின் வாழ்க்கை தேசப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பகத்சிங்கின் தைரியம் தியாகம் நாட்டுப்பற்று நமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார். ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று கத்தார் நாட்டின் தோஹா சென்றடைந்தார். இதனையொட்டி இந்த வங்கியின் முதலீட்டாளர்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு அமைப்புகளில் உறுப்பினர் பிரதிநிதிகள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் இந்த வங்கியின் வளர்ச்சி செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். உத்தராகண்டில் வானிலை சீரானதை அடுத்து சார்தாம் புனித யாத்திரை மீண்டும் தொடங்கியது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கார்வால் ஆணையர் திரு ஆனந்த் ஸ்வரூப், இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இப்பகுதியில் கனமழை காரணமாக கடந்த 2 நாட்களாக இந்த புனித யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே கேதார்நாத் புனித வழித்தடத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான இன்றைய தொகுப்பில் குஜராத் மாநிலம் லோத்தாலில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தின் சிறப்புகள் குறித்த தகவல் இடம்பெறுகிறது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தொலைநோக்கு பார்வையில் உருவாகியுள்ளது லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம். நாட்டில் 4500 ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் கடல்சார் வர்த்தகத்தின் அடையாளமாக இந்த வளாகம் அமைந்துள்ளது. இதன் முதற்கட்ட பணிகள் 1238 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக கலங்கரை

0: தமிழக அருங்காட்சியகம் 266 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. உலக தரத்திலான பாரம்பரிய சின்னமாக இதனை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்திய கடற்படையின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும் இந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாப்புத்துறை, INS நிஷாங் கடற்படை விமானம், UH-3 ஹெலிகாப்டர் உள்ளிட்டவைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மிகப்பெரிய மாற்றத்திற்குரிய நவீன தொழில்நுட்பத்தில் இந்த பாரம்பரிய வளாகம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொன்மை சிறப்புமிக்க இந்திய வரலாற்றையும் நவீன தொழில்நுட்பத்தையும் பிரதிபலிப்பதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால சந்ததியினர் நாட்டின் பாரம்பரிய சிறப்புகளை அறிந்து கொள்வதற்கு லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அடையாளமாக திகழும் என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறியுள்ளார்.
1: உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உலகின் பிரம்மாண்டமான கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளன. காசியை அடையாளப்படுத்தும் விதமாக சிவனை மையமாக கொண்ட தனித்துவமான வடிவமைப்புடன் இந்த கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியின் சிவபெருமானை கருப்பொருளாக கொண்டு கிரிக்கெட் அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 450 கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தில் உள்ளன. இந்த விளையாட்டு மைதானத்தில் 32,000 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு விவரங்களை வாரணாசி மண்டல ஆணையர் ராஜலிங்கம் அவர்கள் பேசுகையில்,
3: அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து ரிங் ரோட்ல ஸ்டேடியம் வர்றதால் அது ரிலேட்டட் சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அங்க ஒரு டவுன்ஷிப்பும் இப்போ அக்விசிஷன் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கங்கை நதி இருக்கிறதால உலகின் மிக பழமையான வாழும் நகரம் அந்த ஹெரிட்டேஜை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம, ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டவுன்ஷிப், அந்த ஸ்டேடியத்தை சுத்தி அதுக்கான ஈகோ சிஸ்டம் கொண்டு வரும்.
2: ஆகாஷவாணி செய்திகளுக்காக வாரணாசியிலிருந்து ஜி சுரேகா.
1: உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக 56 பேர் உயிரிழந்தனர். மழை நிவாரணப் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். லக்கிம்பூர், அயோத்தியா, கோரக்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 1000-க்கும் மேற்பட்ட வீடுகள் மழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளன. காக்ரா, ராப்தி, மந்தாகினி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை. நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன 5 பேரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த மழையால் 260 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 250-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள நாட்டில் உள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் 3,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஜாஜர்கோட், மியாக்டி உள்ளிட்ட மலை மாவட்டங்களில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். குராஷ் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பிங்கி பால்ஹாரா தென்கொரியாவின் மோ சூமினிடம் தோல்வியடைந்ததை அடுத்து வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே இன்று நடைபெற இருந்த காலிறுதிப் போட்டி மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து T20 தரவரிசை அடிப்படையில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக பாகிஸ்தான், ஹாங்காங் இடையேயான காலிறுதி ஆட்டமும் மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து பாகிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் வாலிபால் லீக் ஆட்டத்தில் இந்தியா 25-22, 25-19, 25-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திரப் போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: நேரம் 12:50, ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி வரும் 2ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. மேலும் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், அடுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகள், கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40-50

கிலோமீட்டர் வேகத்திலும் அல்லது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தெற்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடல் பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அல்லது 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய வங்கக்கடல் பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1 முதல் 1.1 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1 முதல் 1 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை பகல் 1 மணி வரை 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 15 முதல் 22 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.2 முதல் 1.6 மீட்டராக இருக்கும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 15 முதல் 22 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 1.1 முதல் 1.5 மீட்டராக இருக்கும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரம் வாய்ப்பு உண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 1:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். லதா ராஜு பாடியுள்ள பாடல் முதலில் நாமக்கல் கவிஞர் வி. ராமலிங்கம் பிள்ளை இயற்றிய பாடலுக்கு இசை டி. ஆர். பாப்பா.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டோம். நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் டிஜிலாக்கர் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு கிளைதான் இந்த டிஜிலாக்கர் திட்டம். அதாவது காகித பயன்பாட்டினை குறைப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். மேலும் டிஜிட்டல் வடிவில் அரசு துறைகளுக்கு இடையேயும் அரசு முகமைகளுக்கு இடையேயும் விரைவான ஆவண பகிர்வுக்கு வழி செய்கிறது. இதனால் ஆவணங்களின் உண்மைத்தன்மையை எளிதாக ஆன்லைனிலேயே சரிபார்த்து கொள்ள வசதி கிடைக்கிறது. இதனை மத்திய அரசு 2015 அறிமுகப்படுத்தியது. அரசு அலுவலர்கள், அதிகாரிகள், துறைகள் என அவர்களுக்காக மட்டுமின்றி

0: பொதுமக்களுக்கும் பயன்படும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அது எப்படி என்றால், மக்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள ஆவணங்களை பாதுகாக்கும் ஒரு டிஜிட்டல் லாக்கரை உருவாக்கி கொள்ளலாம். இதனால் ஆவணங்கள் பாதுகாப்பாக இருப்பதோடு தனிநபர் பொக்கிஷமாக சேமிக்கப்படுகின்றது. இந்திய குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்தின் பயனை அடைந்து கொள்ளலாம். எலக்ட்ரானிக் வடிவில் தங்கள் ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். அரசு செயல்முறைகளை எளிமையாக்குவதால் நல்லாளுமைக்கு வழிவகுக்கிறது. இந்திய சமூகம் டிஜிட்டல் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பாடடைந்த சமூகமாகவும் தற்சார்பு சமூகமாகவும் மாற வேண்டும் என்பதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசின் ஒரே நோக்கம். டிஜிட்டல் பயன்பாடு சார்ந்த அறிவாற்றலை அனைவரும் பெற்று அதனை முழுமையாக பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மைக்கு வித்திட வேண்டும் என்பதே கொள்கையாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுகிறது. இதன் மூலமாக பொதுமக்கள் எந்த ஒரு ஆவணத்தையும் இணைய வாயிலாக ஒரு மெய்நிகர் லாக்கர் ஒன்றை தங்களுக்கென பிரத்யேகமாக உருவாக்கி அதில் எல்லாவற்றையும் சேமித்துக் கொள்ளலாம். இதனால் ஆவணங்கள் தொலைந்து விடுமோ, அழிந்து விடுமோ போன்ற அச்சங்களின்றி பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் நிஜத்தில் உள்ள ஆவணங்களை தேடி எடுத்து அதனை நகல் செய்யும் தேவை குறைவதோடு நேர விரயமும் தவிர்க்கப்படுகிறது. இதனால் ஏதேனும் ஆவணம் ஏதாவது காரணத்திற்காக தேவைப்படுமேயாயின் அதனை உடனடியாக தேவையான இடத்திற்கு பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கிறது. ஒருவரது பல்கலைக்கழக சான்றிதழ்கள், பான் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பல்வேறு அரசு துறைகளிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்கள் எதுவாகினும் அதனை பாதுகாப்பாக சேமித்து வைத்துக் கொள்ளலாம். வெள்ளம், தீ விபத்து உள்ளிட்ட ஏதேனும் பேரிடர் நேரிட்டாலோ, பயணத்தின் போது தொலைந்து விட்டாலோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆவணங்களை பாதுகாக்கும் கவலை இருக்காது. இதனால் ஒரு ஆவணத்தின் உண்மைத்தன்மையையும் உடனடியாகவும் எளிதாகவும் சரிபார்த்துக் கொள்ள முடிகிறது. அரசு அலுவலகங்களிலிருந்து பெறப்பட்ட முக்கியமான ஆவணங்கள் இனி பாதுகாப்பாக எந்நேரமும் நம்மிடமே இருக்கும். மேலும் பயணங்களின் போதோ, பிற இடங்களுக்கு பணி நிமித்தமாக சென்றுவிட நேரிட்டாலோ எல்லா நேரங்களிலும் ஆவணங்களை கூடவே எடுத்து செல்ல இயலாது. அந்த சமயங்களில் இந்த டிஜிலாக்கரின் பயன்பாடு பெருமளவு நமக்கு உதவுகின்றது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேவைக்காக காகித நகல்கள் பலமுறை எடுக்கப்படுவதும் அது ஒவ்வொரு இடத்திலும் பலமுறை அளிக்கப்படுவதும் பெரும் சிரமங்களை ஏற்படுத்துகிறது. அரசு துறை அலுவலர்களுக்கும் டிஜிட்டல் ஆவணங்கள் பகிரப்படுவதால் அதனை உடனடியாக சரிபார்த்து ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இதனால் பெருமளவில் அலைச்சலும் நேரமும் மிச்சமாகிறது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் சக்தி படைத்தவர்களாக பொதுமக்கள் மாற வேண்டும். ஆவணங்கள் டிஜிட்டல் வடிவில் இருப்பதால் அதனை இணைய வழியிலேயே அனுமதி அளித்து உடனடியாக பகிரும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். பொதுமக்கள், அரசாங்கம் என அனைத்து மட்டங்களிலும் வெளிப்படைத்தன்மை வர வேண்டும். பொதுமக்கள், அரசாங்கம் என அனைத்து மட்டங்களிலும் நேர பயன்பாடு குறைய வேண்டும். காகித பயன்பாட்டினை குறைத்து சூழல் ஆரோக்கியத்திற்கு வழி செய்ய வேண்டும். ஆவணங்களின் உண்மைத்தன்மையை அதிகரிப்பதோடு ஆவண நகல்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட வேண்டும். இணையதளங்கள் ஆவணங்கள் எளிதாக அணுகக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என இந்த திட்டத்தின் நோக்கங்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன. ஒவ்வொரு தனிநபரின் ஆவணங்களுக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்கிறது. ஒவ்வொரு தனிநபரின் ஆதார் எண்ணின் அடிப்படையில் 10 MB அளவில் டிஜிட்டல் இடம் ஒதுக்கப்படுகிறது. இது விரைவில் 1 GB என்ற அளவிற்கு விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களிலேயே 20 லட்சத்திற்கும் அதிகமான பயன்பாட்டாளர்கள் இதில் இணைந்து கொண்டனர். இன்று 500,000 ஆவணங்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக சேமிக்கப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் டிஜிலாக்கர் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. The Supreme Court today refused to stay the center's decision to impose a merchant discount rate, MDR, on specific person-to-merchant UPI transactions over 2,000 rupees, with the charges set to take effect from the 15th of next month. Hearing a plea challenging the imposition of MDR on UPI payments over 2,000 rupees, the Apex Court observed that the issue is less legal and more technical. The Supreme Court also directed the centre and other respondents to file their counter-affidavits.

0: முக்கிய நோக்கம். இன்னைக்கு நம்ம கூட பல வருட அனுபவம் வாய்ந்த மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் சுல்தானா நசிமா அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நாம அன்றாடம் கேட்க தயங்குற ஆனா கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்களை பத்தி பேச போறோம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: டாக்டர். உலக கருத்தடை தினத்தோட முக்கிய நோக்கம் என்ன டாக்டர்?
1: இந்த தினத்தோட முக்கிய நோக்கம் வந்து என்னன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான். என்ன மாதிரி விழிப்புணர்வு அப்படின்னா, கருத்தடை முறைகள் என்ன,

0: ஒரு அன்பிளான்ட் ப்ரெக்னன்சி, திட்டமிடாத ப்ரெக்னன்சியை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியுது. அப்புறம் அந்த தம்பதியர் தமக்கு எப்பொழுது குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவங்களோட டிசிஷனுக்கு ஏத்தாப்பில் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணுறதோ, ரெண்டாவது இரண்டு குழந்தைகளுக்கு நடுவில் இருக்கும் இடைவெளியை வந்து டிசைட் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம். அதனால் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது.
1: டாக்டர், நம்ம சமூகத்தில் கருத்தடை பற்றி பேசுகிறதுன்றது ஒரு தயக்கமாகவே இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க டாக்டர்?
0: இது கருத்தடை அப்படிங்கிறது வந்து ஒரு வெக்கப்படுற விஷயம் கிடையாது. இந்த தயக்கம் முதல்ல ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தம்பதிகளுக்கு நடுவில் ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுனால தான். பிகாஸ் இப்போ இந்த சோஷியல் மீடியானால ஒரு டாக்டரை பார்த்து தான் தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து இன்டர்நெட் மற்றும் சோஷியல் மீடியானால நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கிது. அப்போது அது ராங் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ரெண்டாவது வந்து அதனால சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றதுனால பயந்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துது. பட் இது வந்து ஒரு ஹெல்தி ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், ஒரு தம்பதிக்கு கருத்தடை சாதனங்கள் ஏன் அவசியம், ஏன் முக்கியமானதும் கூட?
0: அவசியம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அவங்க ஃபேமிலியை வந்து அவங்க பிளான் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இப்போ இரண்டு பேருமே வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம், இல்லைனா ஹெல்த் வைஸ் வந்து அவங்களோட ரீசனாக இருக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், லைக் அனீமியா காம்ப்ளிகேஷன் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலியை டிசைட் பண்ணுறதுக்கு எப்போ அந்த ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து தேவையில்லாத ப்ரெக்னன்சி, அதாவது அன்பிளான்ட் ப்ரெக்னன்சி ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சிச்சுவேஷனில் அவங்க கருக்கலைப்பு, அதாவது அபார்ஷன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் போகுது. இது வந்து ஒரு போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ட்ராமா அந்த பெண்ணுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போகாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு இது உதவியாக இருக்குது.
1: ஓகே டாக்டர். டாக்டர், கருத்தடைங்கிறது வெறும் குழந்தை பிறப்பை தள்ளி போட மட்டும்தானா, இதனால வேற என்ன ஆரோக்கியங்கள் இருக்கு?
0: டெஃபினட்டாக நிறைய ஆரோக்கியங்கள் இருக்குது. ஏன்னா கருத்தடை சாதனம் அல்லது கருத்தடை முறையில் வந்து நம்ம ஹெல்த் வைஸாக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேருக்கு ஹெவி ப்ளீடிங், அதாவது அதிகமான உதிரப்போக்கு இருக்கும்போது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைப்ராய்டு இருக்கலாம், இல்லைனா எண்டோமெட்ரியோசிஸ் போன்ற கண்டிஷன்லாம் இருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து நம்ம கருத்தடை முறையில் ஹார்மோன் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அதை ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. இன்னொன்று வந்து சில கருத்தடை மாத்திரைகள் கேன்சர் ப்ரொடெக்ஷனும் கொடுக்குது. ஒவேரியன் கேன்சர், அதாவது எண்டோமெட்ரியல் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், சில முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த கேன்சர் இதுலேருந்தும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. ரெண்டாவது ஹெவி ப்ளீடிங், அதாவது அதிக உதிரப்போக்கு இருக்கும் பெண்களுக்கு சில விதமான கருத்தடை முறைகளை யூஸ் பண்ணும்போது அந்த ப்ளீடிங் குறையிறதுனால ரத்த சோகை அனீமியா வந்து ட்ரீட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ், இதனால் வரும் அடிவயிற்று வலி, இதெல்லாமே வந்து ட்ரீட் ஆகுது. ஸோ வெறுமா கருத்தடை மட்டும் அதோட இது இல்லை, அதனால் நமக்கு பல பலன்களும் சேர்ந்து தான் கிடைக்குது.
1: ஓகே டாக்டர். டாக்டர், கல்யாணமான புது தம்பதிகள் வந்து கருத்தடை பற்றி மருத்துவரிடம் ஆலோசனை பண்ணலாமா?
0: டெஃபினட்டாக பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிளான் இருக்கும், எப்போ பிளான் பண்ணலாம் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது. பட் அது வந்து எப்படி பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு எது கரெக்டான ஒரு மெத்தட் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணுன்னா, அது ஒரு மருத்துவர் மூலம் நீங்கள் ஆலோசனை பெற்றால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன்னா கருத்தடை முறைகள் நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம பின்னாடி அதை பற்றி பேசுவோம், அப்போ உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது. திரைகள், ஐயூசிடி, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகும், உங்களோட தேவைக்கு எது கரெக்டாக இருக்கும், அண்ட் எவ்வளோ நாள் வந்து கருத்தடை வந்து தேவைப்படுது அப்படின்ற பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணணும்னா, டெஃபினட்டாக நீங்கள் ஒரு மருத்துவரை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எவ்வளோ தான் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த அந்த புரிதல் வந்து ஒரு டாக்டர் நேரடியாக பார்த்து பேசும்போது தான் பெட்டராக கிடைக்கும்.
1: ஓகே மேம். இப்போ பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய கருத்தடை முறைகள் என்னென்ன மேம் இருக்குது?
0: கருத்தடை முறைகள் பெண்கள் பொறுத்த வரைக்கும் வந்து டெம்பரரி மெத்தட்ஸ், அதாவது தற்காலிக முறைகள் இருக்குது, பர்மனன்ட் மெத்தட் இருக்குது. பர்மனன்ட் மெத்தட்னா ஒரே ஒரு இதுதான், அதாவது டியூபெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்க மேற்கொண்டு, அதாவது ஒரு குழந்தை அல்லது இரண்டு குழந்தை இருக்கும்பொழுது எனக்கு மேற்கொண்டு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வந்து நம்ம டியூபெக்டமி, அதாவது கருக்குழாய் சர்ஜரி, அது அந்த டைப். பட் டெம்பரரி மெத்தட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பேச வேண்டியது. இது வந்து நார்மலாக ஆண்கள் யூஸ் பண்ணுற காண்டம்ஸ். பட் பெண்களுக்குன்னு பொறுத்த வரைக்கும் மாத்திரைகள், பில்ஸ்ன்னு சொல்லுவோம், அதிலே ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்குது. இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இம்ப்ளான்ட், இம்ப்ளான்ட்டுன்னா நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் ஒரு சின்னதாக ஒரு தீக்குச்சி சைஸில் வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கு மாதிரி ஒன்று வச்சு விடுவாங்க, அந்த இது டைப் இருக்குது. அதுக்கப்புறம் கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிற மாதிரி ஐயூசிடி, காப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது தவிர இயற்கை முறை டைப்பும் இருக்குது. பட் இயற்கை முறை டைப் வந்து அவ்வளோவா வந்து இஃபெக்டிவாக இருக்கிறது இல்லை.
1: ஓகே மேம். மேம், கருத்தடை மாத்திரை அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு வந்து பயமாக தான் இருக்குது, அதை எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறது மேம்?
0: கருத்தடை மாத்திரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான்கு விதமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து கம்பைன்டு பில்ஸ், அடுத்தது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்றை பில்ஸ்,

0: மூணாவது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது சென்ட் குரோமன் ஒரு டைப் ஆஃப் டேப்லெட்டு. நாலாவது வந்து எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன். இப்போ நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தான். ஒன்று வந்து கம்பைன்ட் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், இன்னொன்று ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ். இது வந்து என்னென்னா கரெக்டான நேரத்தில் போடணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்டு 9 மணிக்கு மாத்திரை போடணும்னா 9 மணிக்கு மாத்திரை போடணும். நான் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அதனால வந்து நான் ஒரு 10 மணிக்கு போட்டேன், 11 மணிக்கு போட்டேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே டைம் ஃப்ரைமை ஃபாலோ பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தோட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 9 மணிக்கு இந்த நாடகம் வரும், அந்த நாடகம் வரும்போது நான் மாத்திரை போடணும் அப்படின்ற மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸோடு அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். டிவி பார்த்தேன்னா நான் மாத்திரை போடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கரெக்டாக போட்டோம்னா அதோட எஃபெக்டிவிட்டி 99.9% வந்து எஃபெக்டிவாக இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை.
1: ஓகே மேம். மேம் இப்போ கருத்தடை மாத்திரைகள் எடுக்கும்போது ஒரு சிலவங்க மறந்துட்டு போடாமல் விட்டுருவாங்க, அந்த மாதிரி மிஸ்டு பில்ஸை எடுக்கும்போது ஏதாவது அபாயம் இருக்கா?
0: மிஸ்டு பில்ஸ் வந்து எத்தனை பில்ஸ் மறக்கிறாங்க, எந்த பீரியட் ஆஃப் த சைக்கிளில் மறக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஒரு மாத்திரை மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஞாபகம் வந்த உடனே அந்த மாத்திரையை போட்டுடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேற்று நைட்டு மாத்திரை போடணும், எனக்கு இப்போ 11 மணிக்கு தான் ஞாபகம் வருதுன்னா உடனே அந்த மாத்திரையை போட்டுட்டு திருப்பி நைட்டு யூஸ்வலாக போடுற மாத்திரையை சேர்த்து போட்டுக்கணும். இது வந்து 1 or 2 பில்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். 3 பில்ஸ்க்கு மேலே மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மெத்தட் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன் அதாவது காண்டம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ஒரு பில்லு ரெண்டு பில்லுனா ஞாபகம் வந்த உடனே அந்த மாத்திரையை போட்டுட்டு அடுத்த டைமுக்கு என்ன மாத்திரையோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணும். பட் 3 பில்ஸ்க்கு மேலே மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த பில்ஸ் ஞாபகம் வந்த பில்லை போட்டுட்டு திருப்பி அடுத்து வர பில்லை அப்படியே போட்டுக்கலாம். பட் ஆனால் அந்த அடுத்த ஒரு வாரத்துக்கு எதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் அதாவது காண்டமையும் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர்.
1: ஓகே மேம்.

0: எல்லாருக்குமே தெரிஞ்சது காப்பர்டி தான். அந்த காப்பர்டி பொறுத்துவது பாதுகாப்பானதா, அதில் ஏதோ சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா?
1: சரி, காப்பர்டி வந்து முறையாக பயிற்சி எடுத்த ஒரு மகப்பேறு மருத்துவர்கிட்ட நம்ம போய் போட்டுக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம். இதில் வந்து அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னா, இதில் பீரியட்ஸ் ரெகுலராகவே இருக்கும், அதனால் வந்து நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. டெஃபினட்டாக ஒரு கைனகாலஜிஸ்ட்டிட்ட போயிட்டு அவங்க சொல்கிற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த அவங்க டேட் சொல்லுவாங்க எப்போ வரணும் என்ன ஏதுங்கிறது, அதை ஃபாலோ பண்ணி போட்டுக்கணும்னா டெஃபினட்டாக பாதுகாப்பு தான். பக்க விளைவுகள் பொறுத்த வரைக்கும் காப்பாட்டியில் ஒரே ஒரு விஷயம் நான் எல்லா பேஷண்ட்ஸையும் சொல்கிறது வந்தேன்னா, சில பேருக்கு ஹெவி ப்ளீடிங், அதாவது அதிகமான உதிரப்போக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த உதிரப்போக்கு வந்து நாளடைவில் சரியாயிடும், ஒரு 6 months அது 6 months to 1 year. ஸோ அந்த பீரியடில் வந்து அந்த ஹெவி ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாத்திரைகள் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் சைமல்டேனியஸாக போட்டுட்டோம்னா மெயினாக வர சைடு எஃபெக்ட்ஸ் இந்த இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.
0: ஓகே மேம், ஹார்மோனல் கான்ட்ராசெப்டிவ் இன்ஜெக்ஷன்ஸ் இந்த முறை யாருக்கெல்லாம் ஏற்றது மேம்?
1: இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் ஃபீடிங் மதருக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெய்லி போடுற பில்ஸ் வந்து அதே கம்பைன்டு பில்ஸ் வந்து நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் மதருக்கு கொடுக்க முடியாது. பட் அதே வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ் மற்றும் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸை வந்து 6 வாரம் கழித்து தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு கொடுக்க முடியும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான உதிரப்போக்கு இருக்கிற பெண்கள், இது வந்து ஒரு ஃபைப்ராய்டினால இருக்கலாம் இல்லை எண்டோமெட்ரோசிஸ்னால இருக்கலாம், அவங்களுக்கெல்லாமும் இதை கொடுக்கலாம். அப்புறம் உதிரப்போக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இருக்கிறவங்களுக்கு அதனால் அனீமியாவோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உதிரப்போக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணும் போது இன்டைரக்டாக என்ன ஆகுன்னா ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகிறதுனால அவங்களோட ரத்த சோகையும் ட்ரீட் ஆகி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க.
0: ஓகே மேம், இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஏதாவது சைட் எஃபெக்ட் ஏதாவது வருமா மேம்?
1: கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்து ஒரு ஒரு மெத்தடுக்கும் ஒரு ஒரு இது இருக்குது. குறைந்தபட்சம் 2-5 வருடம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அது பேஷண்ட்டோட கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஆஃப் த பேஷண்ட்டு, யங் பேஷண்ட் லெஸ் தேன் 35 வயதுக்குள் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கிறது பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கே சில உடல் உபாதைகள் இருக்குது, லைக் ஹை பிபி இருக்குது, இல்லைனா சுகர் இருக்குது, ரத்தம் உறையிற தன்மையில் வந்து மாற்றம் இருக்குது, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுவோம். அப்போ அவங்களுக்கு மற்ற டைப்ஸ் ஆஃப் கருத்தடை முறைகளை நம்ம வந்து சொல்லுவோம்.
0: ஓகே மேம், எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் இந்த மாத்திரையை பற்றி நிறைய பேர் தவறான கருத்துக்கள் இருக்குது, அதை எப்படி மேம் பயன்படுத்தலாம்?
1: சரி, எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் எப்போல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கன்னா, ஒன்று வந்து கான்ட்ரசெப்டிவ் ஆக்சிடெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காண்டம் வந்து ரப்ச்சர் ஆகிறது இல்லை வழிவி கீழே விழுந்துடுறது, இல்லைனா கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் போட்டுட்ருப்பாங்க, அதாவது டெய்லி போடுற பில்ஸ் அதை மறந்து அன்னைக்கு வந்து கான்டாக்ட் இருந்துடுறது. மூணாவது வந்து ஆக்சிடென்டெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் இருந்துடுறது, நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க பட் ஆக்சிடென்டெல்லாம் ஒரு கான்டாக்ட். இன்னொன்று வந்து நம்ம கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க பட் அவங்க ப்ரெக்னன்சியை பிளான் பண்ண மாட்டாங்க, அப்படின்றவங்களுக்கு வந்து எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா, பெஸ்ட்டு வந்து வித்இன் 3-5 days அப்படி நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
0: ஓகே மேம், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து 6 weeks இதை கருத்தடை மாத்திரை எடுக்கலாம். இப்போ அவங்க அந்த ரெகுலராக அது எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த சைட் எஃபெக்ட் எதுவும் வராதா மேம்?
1: டெஃபினட்டாக கிடையாது, அதுதான் இதோட அட்வான்டேஜே. ஸோ தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு வந்து கம்பைன்டு பில்ஸ் கொடுக்கும் போது அந்த ஈஸ்ட்ரஜனோட கண்டென்ட் இருக்கிற அந்த பில்ஸ் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம், ஏன்னா அதுதான் வந்து பிரெஸ்ட் மில்கோட அளவை வந்து குறைக்கும். வேறஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன் இம்ப்ளான்ட் இது மூணுத்துலேயுமே வந்து வெறும் ப்ரொஜெஸ்ட்ரான் மட்டும்தான் இருக்குது, இது வந்து தாய்ப்பாலோட அளவை குறைக்கிறது இல்லை. ஸோ அதனால் வெரி எஃபெக்டிவ் மெத்தட், அவங்களுக்கு எந்த பக்க விளைவும் இருக்காது.
0: ஓகே மேம், கருத்தடைனாலே பெண்களுக்கானது மட்டும்தான் ஒரு பிம்பம் இருக்குது, இதில் ஆண்களோட பங்கு என்ன மேம்?
1: இப்போ வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா இது வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து எடுக்கிற ஒரு டிசிஷன். நம்ம ப்ரெக்னன்சியை போஸ்ட்போன் பண்ணோம் இல்லைன்னா 2 pregnancy நடுவில் கேப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து எடுக்கிற ஒரு டிசிஷன். அப்போது இதில் ஒய்ஃப் மட்டுமே வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுன்றது கிடையாது, ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு மெத்தட்லேயும் ஹஸ்பண்டோட பங்களிப்பு ஒரு விஷயமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பில்ஸ் எடுக்கிறாங்க மாத்திரை எடுக்கிறாங்கன்னா ஒய்ஃபை வந்து ஞாபகப்படுத்துறது கரெக்டாக இங்கே எடுத்துட்டிங்களா அப்படிங்கிறது. ரெண்டாவது காப்பாட்டி போடும்போது சம்டைம்ஸ் ப்ளீடிங் ஹெவியாக இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கிறது. மூணாவது வந்து இப்போ அந்த காண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா காண்டம்ஸ் அவர் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறது, ஏன்னா சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம காண்டம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்க அந்த நேரத்தில் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து பாதிப்படைகிறது வந்து அந்த பெண் மட்டும்தான் இருக்கிறாங்க.

0: அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் திட்டமிடாமல் ஒரு ப்ரெக்னன்சி ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் கருக்கலைப்பை பற்றி யோசிக்கும் போது ஒரு மென்டல் ட்ராமா, ஃபிசிக்கல் ட்ராமா எல்லாமே அந்த பெண்களுக்கு தான் இருக்குது.
1: ஓகே மேம். மேம், காண்டம் பயன்பாடு பற்றி சொல்லுங்கள் மேம். இது கருத்தடைக்கு மட்டும்தான் உதவுமா, நோய் தொற்று கூட தடுக்கப்படுமா மேம்?
0: காண்டம் வந்து இட்ஸ் அ பேரியர் மெத்தட். ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஹார்மோனல் மெத்தட், நான் ஹார்மோனல் மெத்தட், அந்த மாதிரி இது வந்து பேரியர் மெத்தட். என்னத்துலேருந்து பேரியர் பண்ணதுன்னா, நிறைய பால்வினை நோய்கள் வந்து ஆண்களிடமிருந்து பெண்களுக்கு போவதை தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான இது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட்க்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா, பட் ஆனால் ஹெச்ஐவியே இருக்கட்டும், ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் ஹஸ்பண்ட்க்கு இருக்குது அப்படின்னா ஒரு ஒய்ஃபோட ஒரு வந்து சேர்ந்து இருக்கணும், உடல் ஒரு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கும்போது காண்டம் இஸ் அக்செப்டபிள். ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை வந்து அவங்க வந்து ஒய்ஃபுக்கு அவங்க ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான மெத்தட், பட் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த சைஸு, அது போடுற மெத்தடு, எப்போவே போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்கன்னா வெரி வெரி குட்.
1: ஓகே மேம். மேம், வாசெக்டமி அப்படின்றது ஆண்களுக்கான நிரந்தர கருத்தடை அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தின நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க மேம்.
0: வாசெக்டமி அப்படின்னா வந்து என்னன்னா, இது ஸ்பெர்ம் வர அந்த குழாயை வந்து நம்ம தடுக்கிறது தான் வந்து வாசெக்டமி. ஸோ விரைப்பையிலிருந்து ஸ்பெர்ம் வந்து வாஸ் டிஃபரன்ஸ்ன்ற ஒரு டியூப் மூலமா ஆண் உறுப்பு மூலமா வெளியில வர்றது தான் வந்து நார்மலா நடக்கிற விஷயம். இதுல வந்து அந்த டியூப், வாஸ் டிஃபரன்ஸ்ன்ற டியூபை வந்து நம்ம தடுக்கிறோம், அதுதான் வந்து வாசெக்டமி. ஸோ இப்போ இந்த வாசெக்டமி பண்றதுனால வந்து ஆண்களுக்கு பாலியல் ஆசை, அதாவது லிபிடோன்னு சொல்லுவோம், அது குறைஞ்சிரும் அப்படிங்கிறது மிகவும் தவறான கருத்து. அந்த மாதிரி வாசெக்டமி பண்ணவங்களுக்கு வந்து இரக்ஷன், அதாவது விரைப்புத்தன்மை, ஆர் இஜாகுலேஷன், அந்த செமன் வெளியில வர்றது தடுந்த நின்றுரும் அப்படிங்கிறதும் இது கிடையாது. இது எல்லாமே நார்மலா இருக்கும். அவங்களோட பாலியல் ஆசை, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமோ இல்லை, இரக்ஷன் இஜாகுலேஷன் இது எதுவுமே வந்து இதுவாகாது. ஓன்லி திங் ஸ்பெர்ம் மட்டும் வெளில வராது, பட் அதுவுமே அந்த சர்ஜரி பண்ணி 3 மாசம் வெயிட் பண்ணணும், அல்ல அட்லீஸ்ட் 20 இஜாகுலேஷன்ஸ்க்கு அப்புறம் தான். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, நம்ம செமன் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும் அந்த ஸ்பெர்ம் இன்னும் வருதான்னு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா, வேஸ்ட் டிஃபரன்ஸ் நம்ம கட் பண்ணி விடும்போது சம்டைம்ஸ் ரீகேனலைஸ் ஆகிடும். அப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே தான் சர்ஜரி பண்ணாமல் ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்னு வந்து நிற்பாங்க. ஏன் அது கன்ஃபார்ம் பண்ணணும் செமன் அனாலிசிஸ் மூலமாக, அந்த ஸ்பெர்ம் வரது வந்து நின்றுடுச்சு அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ண பிறகு கான்டாக்ட் இருக்கணும்.
1: ஓகே மேம். ஆண்களுக்கான கருத்தடை மாத்திரைகள் ஆராய்ச்சியில் இருக்கா மேம்? அது எப்போ பயன்பாட்டிற்கு வரும்?
0: நிறைய ஹார்மோனல் நான் ஹார்மோனல் டெக்னிக் வந்து இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நெஸ்டரோன் டெஸ்டோஸ்டிரான் ஜெல் அப்படின்ற ஒரு காம்பினேஷன். இது வந்து 2024 ஃபேஸ் 2B அந்த லெவல் ஆஃப் ஆய்வு வந்து முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இது எவ்வளோ தூரம் சேஃப், இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, அப்புறம் இந்த திருப்பி அந்த டேப்லெட்டை நிறுத்தணும்னா எப்போ திருப்பி ரிவர்சிபிள், அதாவது திருப்பியும் ப்ரெக்னென்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் அனாலிசிஸில் தான் இருக்குது. இன்னுமே இதுக்கு உண்டான எஃப்டிஏ அப்ரூவல் இன்னும் கிடைக்கல. ஸோ இது எப்போ பயன்பாட்டுக்கு வருங்கிறது நம்ம இப்போ இன்னும் சொல்ல முடியாது.
1: ஓகே மேம்.

0: நிறைய பேர் வந்து சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கருத்தடை மாத்திரைகள் சாப்பிட்டா எதிர்காலத்துல கர்ப்பமே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியே இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை?
1: டெஃபினட்டா வதந்தி தான். இது இந்த விஷயத்துல ஒன்றும் உண்மைத்தன்மை கிடையாது. சில டைப்ஸ் ஆஃப் மாத்திரைகள் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஎம்பின்னு சொல்லுவோம், இதெல்லாம் போடும்போது சில பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம், இல்லைன்னா பீரியட்ஸ் ஃபுல்லாகவே நிற்கிற மாதிரி வருது. பட் அது மெத்தடோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அது அப்படி வேலை செஞ்சு தான் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. பட் ஒன்ஸ் அந்த மெத்தடை நம்ம ஸ்டாப் பண்ணும்போது 7 to 10 months திருப்பியும் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிற வாய்ப்புகள் திருப்பியும் பேக் டு நார்மல், நார்மலாக உங்களோட ஃபர்டிலிட்டி திருப்பி ரிட்டர்ன் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பைன் ஓரல் பில்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ண அடுத்த மாதத்துலேருந்தே கன்சீவ் ஆயிடும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான், அந்த இன்ஜெக்ஷன் இம்ப்ளான்ஸ் மட்டும்தான், 7 to 10 months வந்து டைம் எடுக்கும்.
0: ஓகே மேம். நிறைய பேர் டாக்டர் கிட்ட அட்வைஸ் கேட்காமலே கருத்தடை மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுறது உண்டு, அதனால வரக்கூடிய அபாயம் எதனா இருக்கா?
1: டாக்டர்கிட்ட கேட்காம சாப்பிடும் போது உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகுன்றது வந்து உங்களுக்கு தெரியாது. நான் இப்போ சொன்ன மாதிரி ஹை பிபி இருக்குது, சுகர் இருக்குது, மைக்ரைன் இருக்குது, அதாவது ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம், அது இருக்கிறது, இல்லை ஒரு பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டு. இப்போ இவங்க எல்லாருமே வந்து எல்லாரும் எல்லா மாத்திரையும் எடுத்துக்க முடியாது. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாத்திரை தான் செட் ஆகும். அது வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட ஆலோசனை பெற்று உங்களோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்டு உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது எக்ஸாமின் பண்ணி பார்த்து, பிளட் டெஸ்ட், பேசிக்காக ஒரு பிளட் டெஸ்ட் தேவைப்பட்டால் அதையும் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிரஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ ஓவர் த கவுண்டர், அதாவது நம்மளே போய் மருந்து கடையில் வாங்கி சாப்பிடும் போது அதனால வர சைட் எஃபெக்ட்ஸ், காம்ப்ளிகேஷன்ஸ், ஒரு பக்க விளைவுகள் வரும்போது அப்போ நம்ம வந்து மாத்திரை குறை சொல்லி தப்பில்லை. உங்களுக்கு சூஸ் கரெக்டாக இருக்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டெஃபினட்டாக டாக்டரோட ஆலோசனை பெற்று தான் கொள்ள வேண்டும்.
0: மருத்துவரிடம் ஆலோசனை பெறாமல் கருத்தடை மாத்திரைகள் உட்கொண்டு அதனால ஏதாவது பாதிப்புகள் வருமா மேம்?
1: ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்பைன் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வந்து பிபி அதிகமாக இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்க கூடாது. பட் அந்த நம்ம ஃபார்மசியில் வந்து அவங்க கொடுக்குறாங்கன்னு சாப்பிடும் போது கடைசியில் என்ன, நெஞ்சு வலி வரலாம், மூச்சு திணறல் ஏற்படலாம், கால் வீக்கம் ஏற்படலாம், ரத்தம் உறையும் தன்மையில மாறுபாடு ஏற்படலாம், அதனால உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்புகள்.
0: ஓகே மேம். காப்பர் டீ வச்சா உடல் எடை அதிகமாகும் சொல்றாங்களே, அது உண்மைதானா மேம்?
1: காப்பர் டீனால வந்து டெஃபினட்டாக உடல் எறைய ஏறாது. மாத்திரைகள் டைப்பில், அதாவது இந்த நான் சொன்ன மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி, இதில் வந்து மேபி 1 or 2 kgs ஏறலாம், பட் காப்பர் டீக்கு டெஃபினட்டாக வெயிட் ஏறாது.
0: ஓகே மேம். இப்போ கருத்தடை முறைகள் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி வந்து பாதிக்குமா?
1: மாதவிடாய் சுழற்சி மாறாமல் இருப்பதுக்கு உண்டான டைப் வந்து கம்பைன்டு பில்ஸ். அது மாறுறதுக்கு உண்டான டைப்ஸ் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி, இது அது மாத்திரையாகவும் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸாகவும் இருக்குது, இம்ப்ளான்ட்டாகவும் இருக்குது. பட் இது வந்து மாதவிடாய் சுழற்சியை மாற்றினாலும் நம்ம நிறுத்தினதுலேருந்து 7 to 10 திருப்பி பேக் டு நார்மல் வந்துடும்.
0: ஓகே மேம். இப்போ இயற்கை முறையில் கருத்தடை செய்யலாம், அது வந்து ரொம்ப பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க இல்லையா, அதை பற்றின கருத்து என்ன மேம்?
1: ஸோ இயற்கையான முறைங்கிறது வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, கேலண்டர் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, அதாவது எந்த டைமில் காண்டாக்ட் இருந்தால் அது சேஃப் பீரியட், ஃபர்டைல் பீரியட்னு சொல்லுவோம். ஃபர்டைல் பீரியட்னா அந்த ஓவிலேஷன், கருமுட்டை வெளியாகிற அந்த டைம், அரவுண்ட் அந்த டைமில் காண்டாக்ட் இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அது இல்லாத ஒரு 5 days பிஃபோர், பீரியட்ஸ் நின்னதுலேருந்து ஒரு 3 to 4 days, ஓவிலேஷன் முடிஞ்சதுலேருந்து ஒரு 10 days. ஸோ இதுதான் வந்து கேலண்டர் மெத்தடு. இன்னொன்று வந்து வெஜைனல் டிஸ்சார்ஜை வச்சு சொல்கிறது, அதுக்கு வந்து சர்வைக்கல் மியூக்கஸ் டெக்னிக்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த விஜைனல் டிஸ்சார்ஜ் வந்து வெள்ளைப்படுதல் வந்து ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து ஓவிலேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா காண்டாக்ட் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து

0: சான்ஸ் கம்மி. இன்னொன்று நம்மளோட பேசிக் பாடி டெம்பரேச்சர், நம்ம கரெக்டாக அந்த ஓவிலேஷன் டைமில் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஒரு 6 டிகிரி ஏறும். அதுக்கு டெய்லி டெம்பரேச்சர் செக் பண்ணும். இப்போ இதில் ஏதாவது ஒரு மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணும்போது ஃபெயிலியர் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். மூணுத்தையும் சேர்த்தாப்பில் வச்சு அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஆனால் ஓவிலேஷன் எப்போ நடக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு பீரியட்ஸ் வரதை வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர முதல் மாதமே சொல்லிட முடியாது. ஒரு உடல் நலம், ஏதாவது ஒரு ஃபீவர் அப்படின்னு வருது, இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரு, ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க போது ஓவிலேஷன் ஒரு 2 நாள் தள்ளி கூட போகலாம். அதாவது 28 நாள் சைக்கிள் வந்து 30 நாள் சைக்கிள் ஆகலாம், 30 நாள் சம்டைம்ஸ் 32 நாள் ஆகும், 35 நாள் ஆகும். பட் அது நார்மல். ஆனால் இந்த விஷயத்தில் எல்லாமே ஓவிலேஷன் தள்ளி நடக்குது. நம்ம வந்து ஃபர்டைல் பீரியடில் இல்லை சேஃப் பீரியடில் இருக்கோன்னு காண்டாக்ட் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தட் கிடையாது.
1: ஓகே, இப்போ இந்த கருத்தடி சாதனங்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கான ஆசை உணர்ச்சி வந்து குறையுமா மேம்?
0: டெஃபினட்டாக கிடையாது. இதுதான் நான் முதலே சொன்னேன், அந்த பெர்மனன்ட் மெத்தட் பண்ணும் போதும் அது மாதிரி கிடையாது. மாத்திரைகள் போடுறதுனாலும் அந்த லிபிடோ கான்டாக்ட் இருக்கிறது உடல் ஒரு உணர்ச்சி வந்து குறையுமானா டெஃபினட்டாக கிடையாது. அது வந்து யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டே வந்து அந்த டேப்லெட்டோட சைட் எஃபெக்ட்ஸில் வராது.
1: ஓகே மேம், இன்றைய யங்கர் ஜென்ரேஷனுக்கு கருத்தடை பற்றிய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கு மேம்?
0: கருத்தடை பற்றி இளைய தலைமுறையருக்கு வந்து எப்படின்னா வந்து நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஓல்டர் ஏஜ் குரூப் வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுல யங்கர் ஜென்ரேஷன் வந்து நிறையவே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஈஸியாக அவங்களுக்கு அக்சசபிள் ஆகிடுது. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வரும்போது அவங்களுக்கு வந்து அது தப்பான விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு அதை அதாவது சரியாக அந்த கருத்தடை முறையை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாற்றுற மாதிரி வந்துடும். ஸோ வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு டாக்டர்கிட்ட தான் கிடைக்குமே தவிர வெறும் சோஷியல் மீடியாவில் இருக்கும். ஐ கேனாட் சே நான் நம்ம 100% வந்து எல்லாமே தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் அது வந்து உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லை உங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது வந்து நம்பகத்தன்மைன்றது வந்து கொஞ்சம் கம்மி தான்.
1: ஓகே மேம், இப்போ ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்து செக்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க, அது கற்றுக் கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியம் மேம்?
0: ஸ்கூலில் காலேஜில் இது மாதிரி பண்ணும்போது பேரண்ட்ஸு கேட்டவுடனே வந்து அலன்றாங்க செக்ஸ் எஜுகேஷனாக செக்ஸ் பற்றி சொல்லி கொடுக்குறது. இது வந்து நிறைய காம்பனன்ஸ் இருக்குது. செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஆர் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு உடல் உறுப்புகள் வந்து என்ன, ஆண் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகள் உடல் உறுப்புகள் எப்படி இருக்குது, இவங்களோட உடல் உறுப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் அதில் ஏற்படும் மாற்றம், அடலசன்ட் ஏஜ் வரும்போது எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது, அந்த பியூபர்ட்டி அதுக்குண்டான சேஞ்சஸ் அப்படின்னு நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் இனப்பெருக்கம் அப்படின்னா என்ன, அதை தடுப்பது அதுதான் கருத்தடை, அது வந்து என்ன மாதிரி. ரெண்டாவது இனப்பெருக்கத்தினால் வரும் பால்வினை நோய்கள் ஆண்களிடமிருந்து பெண்களிடமோ அல்லது பெண்களிடமிருந்து ஆண்களுக்கோ எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும். ரெண்டாவது அந்த இனப்பெருக்கத்துக்கு உண்டான கன்சென்ட், முதல்ல அவங்க ரெண்டு பேருமே விருப்பத்தில் இருக்காங்களா அப்படின்றது கொடுக்கறது தெரியணும். அந்த கன்சென்ட் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து செக்ஸ் எஜுகேஷன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். அதனால டெஃபினட்டாக ஒரு பேசிக் நாலேஜ் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைப்பது ரொம்ப அவசியம்.
1: ஓகே மேம், முதல் குழந்தைக்கு பிறகு இரண்டாவது குழந்தைக்கிடையே எவ்வளவு இடைவெளி இருக்கிறது நல்லது மேம்?
0: குறைந்தபட்சம் 2 வருடம் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது வந்து 6 மாதம்லேருந்து 1 வருடம் வந்து கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தையோட உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது அந்த குழந்தை பராமரிப்பு, அந்த ஏர்லி பீரியடில் ஒருவனா அந்த குழந்தை உட்கார்றது, தவழ்றது, நடக்கிறது, அப்போ அந்த நேரத்தில் நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய வேக்சின் இதெல்லாம் வந்து அதரால் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியும். ஸோ அந்த குழந்தை வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும். ரெண்டாவது வந்து தாயோட ஹெல்த், ஏன்னா ப்ரெக்னன்சி அண்ட் பிரெஸ்ட்ஃபீடிங் பீரியட் வந்து ஒரு எக்ஸாஸ்டிவான ஒரு பீரியடு. நார்மலாக இருக்கிற சேஞ்சஸை விட நிறைய விஷயம் வந்து அந்த மதர் வந்து எதிர்கொள்ளணும். ஒரு நார்மல் ஆஸ் அ விமன் வந்து ஒரு பீரியட்ஸுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது மாதிரி தான். ஸோ அப்போ அந்த ப்ரெக்னன்சி பீரியடு அந்த இதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகி வரணும், பிளட் லாஸ் இருந்திருக்கும், ஸோ அந்த அனீமியா வந்து கரெக்ட் ஆகணும், மனதளவிலும் அவங்களுக்கு அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் வரணும். இதுக்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கேப் இருந்தால் டெஃபினட்டாக பெட்டர்.
1: ஓகே மேம், 30 வயசு கடந்த பின்னும் கர்ப்பத்தை தள்ளி போடும் பெண்களுக்கு நீங்கள் தரும் ஆலோசனைகள் என்ன?
0: 30 வயசுல ஜென்ரலாகவே ஃபர்டிலிட்டி அதாவது கருத்தரிக்கும் தன்மை வந்து குறைய ஆரம்பிக்குது. 35 வயசுக்கு மேலே டிராஸ்டிக்காகவே குறையும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேட் மேரேஜஸ் நடக்குது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லலாம், நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க, நிறைய மேல் படிப்பு படிச்சுட்டு நல்ல பொசிஷனில் இருக்கும் போது அவங்களோட கெரியரில் வந்து டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கல்யாணத்தை பற்றியே யோசிக்கிறாங்க. பட் ஆனால் வந்து அந்த கருத்தரிக்கும் தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால பெட்டர் வந்து அவங்க வந்து ஒரு டாக்டரை பார்த்துட்டு அவங்களோட கருவுறும் தன்மை எவ்வளோ இருக்குது, ஓவேரியன் ரிசர்வ்னு சொல்லுவோம், அது எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோ நாள் போஸ்ட்போன் பண்ணால் பெட்டர், இல்லை சீக்கிரமாகவே குழந்தை பெற்றுக்கணுமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வர்றது வந்து பெட்டர். ஏன்னா 30 வயசில் வந்து ஆப்வியஸாக எல்லாருக்குமே குறையும். இப்போ வந்து சில விஷயம்லாம் நடக்குது, அதாவது வந்து ஓவேரியன் டிஷ்யூ வந்து ப்ரிசர்வ்

0: பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் லேட்டஸ்ட். இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஃபேமஸ் ஹீரோவோட ஒய்ஃபு, அவங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஓனர், அவங்களும் வந்து இதை சொல்லியிருந்தாங்க, உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம கொண்டு வரணும்ன்ற. அப்போ நிறைய கான்ட்ரவர்ஷியல் இது அது. ஸோ நம்ம இண்டிவிஜுவல் வெதர் நமக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்லாம் எடுத்துக்கிறதுக்கு முடியுமா, அஃபோர்டபிலிட்டி எல்லாமே இருக்குது. பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் 30 வயசுக்கு மேலேனா ரொம்ப போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு குழந்தைய வந்து அவங்க டிசைட் பண்ணி சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்தது குழந்தை வேணுமா வேணாமாங்கிறத தி கேன் டேக் டைம்.
1: ஓகே மேம்.
2: நேயர்கள், இதுவரை கருத்தடை முறைகள் குறித்து டாக்டர் சுல்தானா நசிமா பானு அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே பரமேஸ்வரி.
3: இதன் தொடர்ச்சியை நாளைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
4: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: மூத்த சித்த மருத்துவர் டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
6: வேர்க்கடலை பற்றி பார்க்கிற போது, வேர்க்கடலை வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும், எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள் வராமல் இருக்கும், எலும்புக்கு ஒரு மிகப்பெரிய பலம், கிட்னிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்க்கிற போது, வயதின் காரணமாக மூப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கால் வலி வருது, இடுப்பு வலி வறுது, நீ ரீப்ளேஸ்மெண்ட் முட்டி மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் போக வேண்டிய காரணம் வருது. என்னன்னா அந்த புரோட்டீன் குறையிறது அப்படிங்கறது வந்து தெரியல. ஏன்னா முன்னாடி நம்ம உணவினுடைய தன்மை எப்படி இருந்தது அப்படின்னா, உப்பு கலந்த உணவாகவே கஞ்சி, உப்பு கஞ்சியே தான் பழங்காலத்து மூதாதிரிகள் சாப்பிட்டிருக்காங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு சுவைன்னு வரும்போது கண்ட சுவையை சேர்க்கிறோம் தவிர உப்புக்கோ அந்த உணவுக்கான தரத்தை கூட்டுவதற்கோ நமக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன தெரிய வேண்டியது இருக்குன்னா, இந்த பருப்பு சுவையை பருப்பு நம்ம உணவுல குறைச்சு குறைச்சு குறைச்சு குறைச்சு வந்ததுல இந்த நோய்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வித்துடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, மருந்துகள் எடுக்க ஆரம்பிச்சிடும். கால் வலி இல்லாம இருக்கணும், முட்டு வலி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, சிறுநீரகத்தினுடைய பலம் இல்லை அப்படிங்கிறது உடம்பு எலும்புக்கு சம்பந்தப்பட்ட வலிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த வலிகளுக்கான விஷயத்தில் என்ன விஷயமாக உங்கள் குழந்தைகள் ஆரம்ப பருவத்தில் இருந்து என்ன நல்லது செய்யணும் நினைக்கிறீங்களோ, படிக்க வைக்கிறது பண்றதெல்லாம் ஒரு பக்கம் நீங்க நல்லதா நினைச்சீங்கன்னா, ஆரோக்கியமான குழந்தையை வளர்க்கிறோமா அப்படிங்கறத பார்க்க வேண்டியது. ஒரு நோய் அப்படின்னு வந்தவுடன் நம்ம குழந்தைகள் முதல்ல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, நோய் எதிர்ப்பு தன்மை இல்லை அப்படின்னு பாக்குறோம். நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா இருக்கணும் உங்க குழந்தைகளுக்குன்னு சொன்னா, சிறுநீரகத்தினுடைய வேலை மிக முக்கியமானது.
5: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசின் தங்கமோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முதலமைச்சரை வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா செங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்பது குடிமக்களின் கடமை என்று அறிவுறுத்தியுள்ள பிரதமர், நாட்டின் எதிர்கால துல்லிய வரைபடத்தை உருவாக்க இது வழிகோலுவதாக எடுத்துரைத்தார். நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு தன்னிகரற்ற துணிச்சலாலும் வீரத்தாலும் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியவர் பகத்சிங் என்றும் பிரதமர் பாராட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் விடுத்த வலைதள செய்தியில், தேசத்திற்காக அனைத்தையும் துறந்த அன்னாரின் தியாகம் இளையோருக்கு என்றும்

0: உந்து சக்தியாக திகழும் என்று கூறியுள்ளார். பகத்சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒளிப்பதிவை ஒன்றையும் பிரதமர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில், இளம் வயதிலேயே தாய் நாட்டிற்காக தமது இன்னுயிர் ஈந்தவர் பகத்சிங் என்று புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கரீப் சாகுபடி இலக்கு ஏறத்தாழ எட்டப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு உரம் கிடைப்பதை அரசு முழுமையாக உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். மண்வள அட்டை பரிந்துரைகளின் அடிப்படையில் உர பயன்பாடு குறித்த பிரச்சார இயக்கம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது வருடாந்திர கூட்டம் மற்றும் முதலீட்டாளர் கலந்துரையாடல் நிகழ்வில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கத்தார் தோஹா சென்றடைந்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் வங்கி செயல்பாடுகள் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக சுவிட்சர்லாந்து, அல்ஜீரியா, ஜோர்டான், சவுதி அரேபியா, நேபாள நாட்டு நிதியமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் திருமதி நிர்மலா சீதாராமன் கத்தார் தலைவரையும் சந்தித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுடெல்லியில் தொழிற்சாலை சார்ந்த தொழிலாளர்கள் உறவு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், 60 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கான 5 லட்சம் ரூபாய் சுகாதார காப்பீடும் இதில் அடங்கும் என்றார். நாட்டின் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலாளர்கள் நல மேம்பாட்டை முன்னெடுத்து செல்வது குறித்து அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதன் அவசியத்தையும் டாக்டர் மாண்டவியா எடுத்துரைத்தார். தேசத்தின் தனித்துவத்திற்கும் அரசியல் சாசன அமைப்புகளுக்கும் எதிர்கட்சிகள் மாசு கற்பிக்க முயல்வதாக மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொய்யான தகவல்கள் மூலம் மக்களை திசை திருப்பி குழப்பத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்தி வருவதாக குறை கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான புகார்களை ஆணையம் மறுத்துள்ள நிலையிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து நெருக்கடியை ஏற்படுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். 2000 ரூபாய்க்கும் மேற்பட்ட UPI பரிவர்த்தனைக்கு 2% வர்த்தக கட்டணம் விதிக்கும் மத்திய அரசின் முடிவிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம், அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரவுள்ள இந்த வணிக கட்டண முறை தொழில்நுட்பத்தை சார்ந்ததாக உள்ளது என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசும் இது சார்ந்தவர்களும் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக முத்தலாக் தடை சட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. முத்தலாக் நடைமுறையால் ஏராளமான இஸ்லாமிய மகளிர் பாதிக்கப்பட்ட நிலையில், அப்பெண்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தும் வகையில் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முத்தலாக் தடை சட்டத்தை அறிமுகம் செய்தது. இதனால் இந்திய அரசியல் சாசன அமைப்பிற்கு ஏற்ப இஸ்லாமிய பெண்களுக்கு சம உரிமை உறுதி செய்யப்பட்டது. முத்தலாக் தடை சட்டத்தால் இஸ்லாமிய மகளிரின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டதோடு இம்மகளிரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதுடன் சமூக நீரோட்டத்தில் இணைந்து செயலாற்றவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. முத்தலாக் தடை சட்டம் அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னர் சமூக நெருக்கடியால் குரல் கொடுக்க முடியாமல் இருந்த இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த சட்டம் இயற்றப்பட்டதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டதோடு அவர்களது உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக அரசு

0: தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் 102 மையங்களில் 1,28,000 குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் இன்று வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஜூன் 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த அனைத்து குழந்தைகளும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முதலமைச்சர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில மக்களுக்கான எந்த திட்டம் குறித்து முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசவில்லை என்று குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் அலுவலகம் புதுப்பிக்கும் பணிக்கு முறையாக டெண்டர் விடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் தமிழர்களின் பண்பாட்டு சின்னங்கள் குறித்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் தலைமையில் கள ஆய்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் இதுகுறித்து எடுத்துரைத்துள்ளார். இந்த கள ஆய்வில் மொட்டைமலை பகுதி சமணர் படுக்கைகள், புத்தானத்தம் பெருமாமலையில் கல்வெட்டு எச்சங்கள், கீழ்பொய்கைப்பட்டியில் பிற்கால சோழர் கால கல்வெட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சான்றுகள் பதிவு செய்யப்படுவதாக பேராசிரியர் திரு செல்வராஜ் எமது செய்தியாளரிடம் கூறியுள்ளார்.
1: ஒரே வீரனுக்கு எடுக்கப்பட்ட ஒரு 3 சிலைகளை நாங்க பார்த்தோம். இது வந்து ஒரு அரிதான சிலை. வீரர்களுக்கு எடுக்கக்கூடிய சிலை, ஒரு சிலை இருக்கும், ஒரு கல்வெட்டு இருக்கும், அது மாதிரிதான் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த பகுதியில கிடைத்த இந்த கல்வெட்டு வந்து 3 கல்ல ஒரே வீரனுடைய சிலை இருக்கிறத நாங்க பார்த்தோம். அதே மாதிரி புத்தானத்தம் பகுதியில பெருமாமலைன்னு ஒரு மலை, அங்க சிதைந்து போன கல் வந்து கல்வெட்டு மேல இருந்ததை பார்த்தோம். அதையும் போய் நாங்க காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இன்றைய தலைமுறை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தின் காரணமாகவும், நம்மளுடைய பண்பாடு என்ன அப்படிங்கறத தெரியப்படுத்துறது
0: தென்காசியில் கோப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனை கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். நடப்பாண்டு 50 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டு கோவை, காஞ்சிபுரம், ஆரணி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான பட்டுப்புடவைகள், திருப்புவனம் பட்டுச் சேலைகள், பருத்தி சேலைகள், வேஷ்டிகள், படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி ரகங்கள் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்ட கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் ₹50 லட்சம் வரை விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் ஆடை ரகங்கள் கொண்ட கோப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் இன்று இவ்விற்பனையை தொடங்கி வைத்த ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார், நடப்பாண்டு 1,25,000 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் உலக ராபிஸ் நோய் தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று துண்டு பிரசுரங்களை வழங்கினர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குத்துச்சண்டை காலிறுதியில் மகளிர் 75 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் லவ்லினாவும், 60 கிலோ எடை பிரிவில் பிரியா கங்ஹாஸும், 90 கிலோ எடை பிரிவில் கபில் பொக்காரியாவும் இன்று களமிறங்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசின் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56, ஆகாஷ்வாணி சென்னை.
4: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸிலும்

0: தினந்தோறும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி மாலை 6:10. சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் 5 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு கொடுக்கறதுலயும் சந்தோஷம் இருக்குல்ல.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
3: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் தி மிட் டே நியூஸ். தி ஹெட்லைன்ஸ்: Supreme Court refuses to stay center's decision to impose merchant discount rate on UPI transactions. Proposed 3-day nationwide bank strike, which was to begin today, deferred. India marks 10th anniversary of surgical strikes on terrorist hideouts in Pakistan. Nation remembers freedom fighter Shahid Bhagat Singh on his birth anniversary today. Sensex plunges nearly 1,000 points amid surge in crude oil prices. Nifty tanks 306 points. And in Asian Games, India bagged silver and bronze medals today in women's 25-meter pistol and under 78-kilogram kurash events. The Supreme Court today refused to stay the centre's decision to impose merchant discount rate MDR on specified person-to-merchant UPI transactions above 2,000 rupees, with the charges set to come into effect from the 15th of next month. A bench comprising Chief Justice of India Surya Kant and Justice Joymalia Bagchi and Justice V. Mohana sought responses from the centre, the Reserve Bank,

0: நேரம் 2:30 தொடர்ந்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹரிஷ் ராகவேந்திரா பாடியது. படம் சார்லி சாப்ளின்.
1: போதண்டா நிறுத்து, வாழ எப்படி இருப்பா?

0: மீண்டும் திரைகானம் மாலை 5:30 ஒலிபரப்பாகும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் என் புவனேஸ்வரி அவர்கள். மாணவர் விஸ்வாஸ் சோனி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் பிந்தி நபிந்தி கஷோர்பா என்ற புத்தகத்தில் இருந்து சோன் மச்சரி ஒரு ஹரிசீப் என்ற பாடத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். முதலில் சென்ற வார பாடத்தின் சுருக்கத்தை பார்ப்போம். கதை சுருக்கம்: ஒரு தங்கமீன் சமுத்திரத்தில் வசித்து வந்தது. அது சந்தோஷத்தில் நன்றாக தண்ணீரில் மூழ்கும். அதனுடைய இறக்கை மிகவும் அழகாக இருந்தது. எல்லோரையும் விரைவில் கவருவதாகவும் இருந்தது. வானவெல்லை விட அழகாக இருந்தது. ஆனால் தங்கமீன் அதை பற்றி கர்வம் கொள்ளவே இல்லை. அது நல்ல குணம் வாய்ந்தது. யாராவது நீந்துவதற்கு வந்தால் வெகு தூரம் நீந்தும். இல்லை என்றால் தனிமையில் அலைகளுடன் விளையாடும். தனது நண்பர்கள் தனது இயற்கையின் அழகை பற்றி புகழ்ந்து பேசினால், இயற்கையில் இதைவிட நிறைய அழகானவை உள்ளன. பௌர்ணமி நிலவின் அழகு, சமுதிரத்தில் மறைந்திருக்கும் சிப்பி, அதன் வயிற்றில் இருக்கும் தூய்மையான முத்து, அந்த முத்துக்களின் முன்னால் எனது இயற்கை எம்மாத்திரம்! என்னுடைய பெருமை எனது பலவீனங்களை அறிந்து சரி செய்வதில் தான் உள்ளது என்றும், எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்றும், எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்றும் சொல்லும். ஆனால் யார் தங்கமீன் அருகில் பார்த்திருக்கிறார்களோ அவர்களால் அதன் ஒப்பில்லா இறகுகளின் அழகை ரசித்திருக்க முடியும். தங்கமீனின் வாயிலிருந்து தன்னை பற்றி புகழ்ச்சியை கேட்டவுடன் அங்கிருந்த பச்சை சிப்பி பெருமிதம் கொண்டு தன்னை சமுதிரத்தின் ராஜகுமாரியாக சொல்லிக் கொண்டது. அதன் வார்த்தையை ஒரு கர்வம் மிகுந்த ஆமையை தவிர யாரும் ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை. ஆமை தன்னை பற்றி தனது வரலாறு கோடிக்கணக்கான வருடங்கள் பழமையானது என்றும், நாகரிகம் ஆரம்பித்ததிலிருந்தே இது மனிதனுக்கு உதவி செய்து வருகிறது என்றும், ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னரே அதன் முன்னோர்கள் யுத்த பங்கெடுத்துக் கொண்டிருந்தனர் என்றும், மகாபாரத காலத்தில் கூட அதன் முதுகில் ஓடு கவச்சமாக யுத்தம் செய்ய பயன்பட்டிருந்தது என்றும் பெருமிதத்தோடு சொல்லிக் கொண்டிருந்தது. ஆமை மெதுவாக தன்னை சமுதிரத்தின் ராஜகுமார் என்று சொல்லிக் கொள்ள ஆரம்பித்தது. மேலும் பச்சை சிப்பிற்கும் ஆமைக்கும் நடுவிலான நட்பு வளரத் தொடங்கியது. ஆமை பச்சை சிப்பியை திருமணம் செய்து கொள்வதற்காக முன்மொழிந்தது. சிப்பியும் ஆமையிலும் தமது திருமணத்திற்கு பின், உன் மனைவியை தவிர வேறு யாராவது அழகானவர் இந்த சமுதிரத்தில் இருந்தால் உனக்கு பிடிக்காது இல்லையா? ஆதலால் சமுதிரத்தின் ராஜகுமாரி என்று தெரிந்திருந்தும் எல்லோரும் தங்கமீனின் அழகைத்தான் புகழ்கின்றனர். தங்கமீன் இங்கிருந்து அப்புறப்படுத்தினால்தான் நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்ற

0: கோரிக்கையை வைத்தது. ஆமையும் ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்து தங்க மீனை அப்புறப்படுத்த வேண்டும் என்று எண்ணத் தொடங்கியது. பயணிகள் அடிக்கடி சமுதிரத்திற்கு வந்து சாப்பிட்ட மீதத்தை சமுதிரத்தில் எரிந்து விடுவார்கள். ஆமையின் கண்கள் அன்று அப்படி அவர்களால் எரியப்பட்ட ஒரு கூடையின் மேல் பட்டது. அது தென்னை மரத்தில் காய்ந்த இலைகளால் பின்னப்பட்டு நன்கு வண்ணம் தீட்டப்பட்டு இருந்தது. பார்ப்பதற்கு மிகவும் கவரும் வண்ணம் இருந்தது. சூழ்ச்சிக்கார ஆமை இதை தண்ணீரில் தள்ள தொடங்கியது. தனியாக அலைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த தங்க மீன் ஆமை தன்னை நோக்கி அழகான கூடையுடன் வருவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. ஆமையோ, இது உனக்காக நான் தயாரித்த படகாகும் என்றது. மேலும் நீ இதில் உட்கார்ந்து கொள், நான் உன்னை பயணிக்கு அழைத்து செல்கிறேன் என்றது. ஆமையின் சூழ்ச்சியை அறியாத தங்க மீனோ அதில் உட்கார்ந்து கொண்டது. ஆமை அதை தள்ள ஆரம்பித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு தங்க மீனிற்கு பயம் வரத் தொடங்கியது. கடல் புயலின் அறிகுறிகள் தென்பட்டன. அப்போது ஒரு பெரிய அலையில் ஆமை கூடையை மூழ்கடித்து விட்டு வர தொடங்கியது. தங்க மீனால் கூடையிலிருந்து எப்படி முயற்சித்தும் வர இயலவில்லை. அலைகளின் சீற்றத்தால் அது தெரியாத திசையை நோக்கி சென்று விட்டிருந்தது. இந்த சம்பவம் நடந்து 3 நாட்கள் ஆகியிருந்தன. சமுதிரத்தின் எல்லா பிராணிகளும் சோகத்தில் இருந்தன. பச்சை சிப்பியே அதன் இருப்பிடத்தில் காணாத ஆமையும் மிகுந்த சோகத்தில் இருந்தது. நன்றாக 3 நாட்கள் தொடர்ந்து தேடிய பின்னர் தங்க மீன் கடல் புயலால் தாக்கப்பட்டு இறந்து விட்டிருக்கும் என்று முடிவெடுத்து சபையை கூட்டின. இறால் வயதான அனுபவம் மிகுந்த முதலை ஆகியன தங்க மீனின் அழகை பற்றியும் நல்ல குணத்தை பற்றியும் நினைவு கூறும் போது வயதான முதலை பச்சை சிப்பியின் மரணத்திற்காகவும் பிரார்த்தனை செய்யலாம் என்று சொன்னது. அப்போது ஷார்க் மீன் தங்க மீனின் திடீர் மரணம் குறித்து சந்தேகமாக உள்ளது என்றும், யாரோ வேண்டுமென்றே சதி செய்து இப்படி செய்திருக்கலாம் என்றும் சொன்னது. ஷார்க் மீனின் வார்த்தைகளை கேட்டவுடன் குற்ற உணர்வு மிகுந்த ஆமை மெதுவாக நழுவ ஆரம்பித்தது. இறாலும் ஷார்க் மீனும் மற்ற எல்லா மீன்களும் ஆமையை தாக்க தொடங்கின. அப்போது திடீரென்று ஒரு திசை
1: ஒன்றுதான்.
2: तुम कहना क्या चाहती हो? वेल ने पूछा.
1: நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று திமிங்கலம் கேட்டது.
2: मुझे लगता है कि सून मछली के अचानक गायब होने में किसी का हाथ है.
1: தங்க மீன் திடீரென்று காணாமல் போனதற்கு யாருடைய கையோ இருக்கிறது.
2: हमें यह भी याद रखना होगा कि हरी सीप सोन मछली से ईर्ष्या करती थी.
1: நாம் இதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னவென்றால் பச்சை சிப்பி தங்க மீனிடம் பொறாமை கொண்டிருந்தது.
2: और उस कछुए से उसकी दोस्ती थी जो न केवल बड़बोला है बल्कि स्वार्थी भी है.
1: மேலும் சுயநலம் கொண்ட திமிர் பிடித்த அந்த ஆமையுடன் அது நட்பு கொண்டிருந்தது.
2: ஷார் के कहने पर सबकी निगाहें कछुए की ओर मुड़ गई तो चुपचाप मुंह छुपाए बैठा था.
1: ஷார்க் சொன்னவுடன் எல்லோரது பார்வை பேசாமல் முகத்தை மறைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்த ஆமை பக்கம் திரும்பியது.
2: சப்கோ அப்னி ஓர் கூர்த்தே தேக் கச்சுவா டர் கயா.
1: எல்லோரும் தன்னை நோக்கி பார்ப்பதை பார்த்த ஆமை பயந்து போய்விட்டது.
2: உஸ்னே சுப்சாப் வஹான் ஸே கிசக்னா சஹா லேகின் ஷார்க் மச்லி கே இஷாரே பர் ஜிங்கா நே அன்ய மச்லியோ கே சாத் மில்கர் உஸே கேர் லியா.
1: அது சப்தமின்றி அங்கிருந்து நழுவ நினைத்தது. ஆனால் ஷார்க்கின் ஜாடைக்கு இணங்கி இறால் மற்ற மீன்களுடன் அதை சூழ்ந்து கொண்டது.
2: உஸ்னே கா கோய் ராஸ்தா நா தேக் கச்சுவே நே அப்னா அபராத் ஸ்வீகார் கர் லியா.
1: தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லாததால் ஆமை தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டது.
2: சோன் மச்லி சபீ கே சஹேதி தி.
1: தங்க மீன் எல்லோராலும் விருப்பப்பட்டிருந்தன.
2: கச்சுவே கே பாத் சுன்தே ஹி வஹா உபஸ்தித் பிராணியோ கே சஹரே குஸ்ஸே ஸே தம் தமா கயே.
1: ஆமையின் வார்த்தைகளை கேட்டவுடன் அங்கே இருந்த பிராணிகளின் முகம் கோபத்தால் சிவந்தது.
2: ஜிங்கே நே கச்சுவே கோ அப்னி புஜாவோ மே பாந்த் லியா ஔர் தபானே கி கோஷிஷ் கி.
1: இறால் ஆமையை தனது புஜங்களால் கட்டி போட்டு அழுத்த முயற்சித்தது.
2: உஸ்கி தேகா தேகி ஷார்க் ஔர் தூஸ்ரி கை மச்லியா கச்சுவே பர் டூட் படி.
1: அதை பார்த்து ஷார்க்கும் மேலும் மற்ற மீன்களும் ஆமையை தாக்க தொடங்கின.
2: டேரோ அச்சானக் எக் திசா சே அவாஸ் ஆயி.
1: நில் என திடீரென்று ஒரு திசையிலிருந்து சப்தம் வந்தது.
2: அவாஸ் குச் ஜானி பேசானி தி.
1: பரிச்சயம் மிகுந்த குரலாக இருந்தது.
2: இஸ்லியே வஹா உபஸ்தித் பிராணி சௌக் படே.
1: அதனால் அங்கிருந்த பிராணிகள் அதிர்ந்து போயின.
2: உன்கே ஹாத் ஜஹா கே தஹா ஜாம் ஹோ கயே.
1: அவருடைய கைகள் எங்கிருந்ததோ அங்கேயே நின்று விட்டன.
2: ஜிங்கே நே பி கச்சுவே பர் அப்னி பகட் டீலி கர் தி.
1: இறால் கூட ஆமை மேல் இருந்த தனது பிடியை சிறிது இழகியது.
2: சஹசா ஷார்க் நே ஏக் தேஸ் நாவ் கோ உசி ஓர் ஆதே தேகா.
1: ஷார்க் ஒரு படகு வேகமாக அந்த பக்கத்தில் வருவதை பார்த்தது.
2: நாவ் பேஹத் சுந்தர் சஜீலி தி.
1: மிகவும் அழகாகவும் அலங்கரிக்கப்பட்டும் இருந்தது.
2: உசி கமல் கே ஹரே பத்தோ துவாரா படி சுகர்த்தா பூர்வக் பனாயா கயா தா.
1: தாமரையின் பச்சை நிற இலைகளால் மிகவும் அழகு செய்யப்பட்டிருந்தது.
2: நிகட் பஹுஞ்ச் கர் நாவ் ருக் கயி.
1: அருகில் வந்தவுடன் படகு நின்றுவிட்டது.
2: நாவ் ருக்தே ஹி சோன் மச்லி பஹார் ஆ கயி.
1: படகு நின்றவுடன் தங்க மீன் வெளியே வந்தது.
2: தும் வஹா உபஸ்தித் சபீ பிராணியோ கே மூஹ் ஸே ஏக் சாத் நிக்லா.
1: நீயா என்று அங்கிருந்த எல்லா பிராணிகளும் ஒரே மாதிரி கேட்டன.
2: இத்தே தினோ ஸே கஹா தி? வேல் மச்லி நே சோன் மச்லி ஸே சவால் கியா.
1: இவ்வளவு நாட்கள்

0: எங்கே இருந்தாய் என திமிங்கலம் தங்கமீனை பார்த்து வினவியது.
1: சமந்தர் கே ராஜா வாசுகி கே பாக் மே சோன் மச்சலி நே பதானா ஷுரு கியா.
0: சமுத்திரத்தின் ராஜா வாசுகியின் தோட்டத்தில் என்று தங்கமீன் சொல்ல ஆரம்பித்தது.
1: உஸ் சமய கச்சுவா முஜே நாவ் சே மே சேர் கரா ரஹே தே.
0: அப்போது ஆமை என்னை படகில் அழைத்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தது.
1: தபி சமுத்ரி தூஃபான் ஆ கயா.
0: அப்போது சமுத்திர புயல் வந்தது.
1: ஏக் லஹர் மேரி நாவ் சே டக்ராய் ஔர் ஹமாரா சாத் சூட் கயா.
0: ஒரு அலை எனது படகில் மோதியது, மேலும் நாங்கள் பிரிந்து விட்டோம்.
1: தோடி தூர் தக் டக்மகானே கே பாத் மேரி நாவ் பலட் கை.
0: சிறிது நேரம் இங்கும் அங்கும் தள்ளாடிய பிறகு எனது படகு கவிழ்ந்து விட்டது.
1: மே தேசி சே கிரனே லகி.
0: நான் வேகமாக கீழே விழத் தொடங்கினேன்.
1: ஜான் கிரி வஹா ராஜா வாசுகி கா பாக் தா.
0: எங்கு விழுந்தேனோ அது ராஜா வாசுகியின் தோட்டமாக இருந்தது.
1: ரானி சாஹிபா உஸ் சமய் பாக் கி சேர் கோ நிக்லி ஹுயி தி.
0: ராணி அப்போது தோட்டத்தை சுற்றி வர கிளம்பி இருந்தார்.
1: பாக் மே பஹார் கே பிராணியோ கா பிரவேஷ் வர்ஜித் ஹை இஸ்லியே வஹா கே ரக்ஷக் முஜே மார்னே கோ ஜப்டே.
0: தோட்டத்தில் வெளி பிராணிகள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தது, ஆதலால் அங்கிருந்த பாதுகாவலர் என்னை அடிக்கத் தொடங்கினர்.
1: லேகன் ராணி ஜோ பஹுத் தயாலு ஔர் நேக் ஹை நே முஜே பச்சா லியா.
0: ஆனால் ராணி மிகவும் இரக்கமும் நேர்மையும் மிகுந்தவராதலால் என்னை காப்பாற்றி விட்டார்.
1: தீன் தின் மே உன்ஹி கே மஹல் மே ரஹி.
0: 3 நாட்கள் அவருடைய அரண்மனையில் இருந்தேன்.
1: லோட்டே லகி தோ ராணி சாஹிபா நே ஹமே யஹ நாவ் பேண்ட் கர் தி.
0: திரும்ப ஆரம்பித்த போது ராணி எங்களுக்கு இந்த படகை பரிசாக கொடுத்தார்.
1: நாகராணி கே தர்பார் மே ஹி ஹரி சீப் சே முலாகாத் ஹுயி.
0: நாகராணியின் தர்பாரில் தான் பச்சை சிப்பியை சந்திக்க நேர்ந்தது.
1: வஹாஸ் சே ஹம் தோனோ சாத் சாத் ஹி லோட்டி.
0: அங்கிருந்து நாங்கள் இருவரும் ஒன்றாக இங்கே திரும்பினோம்.
1: ஹரி சீப் வஹ கஹான் ஹை சப் ஏக் சாத் சௌங்க் படே.
0: பச்சை சிப்பி அது எங்கே என எல்லாம் ஒன்றாக அறிந்தது.
1: மே யஹி ஹூ கேத்தி ஹுயி ஹரிசீப் நாவ் சே பஹார் ஆ கயி.
0: நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லிக் கண்டே பச்சை சிப்பி படகிற்கு வெளியில் வந்தது.
1: கோய் சவால் கரே உஸ்ஸே பஹலே ஹி உஸ்னே பதானா ஷுரு கர் தியா.
0: யாரும் கேள்வி கேட்கும் முன்னரே அது சொல்லத் தொடங்கியது.
1: உஸ் தின் மே அகேலி பேட்டி தி.
0: அன்று நான் தனிமையில் உட்கார்ந்திருந்தேன்.
1: தபி சமந்தர் மே பவண்டர் உடா.
0: அப்போது சமுத்திரத்தில் பெரிய சூறாவளி வந்தது.
1: லகா கி ஜெசே தர்த்தி ஹில் ரஹி ஹை.
0: பூமியே அசைவது போல் இருந்தது.
1: மேரே ஜீவன் கா யஹ பஹலா ஔர் சப்ஸே டராவ்னா அனுபவ் தா.
0: என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் விட இது முதலாவதான மேலும் பயம் பொருந்திய அனுபவமாகும்.
1: மே காஃபி கப்ராயி ஹுயி தி.
0: நான் போதுமான அளவு பயந்திருந்தேன்.
1: அச்சானக் எக் சாப் லஹர் கே சாத் பஹதா ஹுவா மேரே பாஸ் சே குஸ்ரா.
0: திடீரென ஒரு பாம்பு அலைகளுடன் அடித்துக் கொண்டு என் அருகில் வந்து சென்றது.
1: முஜே தேக்தே ஹி வோ முஜ் பர் ஜபட் படா.
0: என்னை பார்த்ததும் அது என்னை தாக்க தொடங்கியது.
1: உஸ்னே முஜே மூ மே தபா லியா.
0: அது என்னை வாயில் அழுத்தியது.
1: முஜே லகா ஜெசே மே கேரி அந்தேரி சுரங் மே பந்த் ஹூன்.
0: ஒரு ஆழ்ந்த இருள் சூழ்ந்த சுரங்கத்தில் அழைக்கப்பட்டது போல் நான் உணர்ந்தேன்.
1: முஜே அப்னே பச்னே கி கோய் ஆஷா நா தி மே பேஹோஷ் ஹோ சலி தி.
0: எனக்கு நான் தப்பி வருவேன் என்ற நம்பிக்கையே இல்லை, நான் நினைவின்றி போயிருந்தேன்.
1: ஹோஷ் ஆயா தோ மேனே குத் கோ நாகராணி கே தர்பார் மே பாயா.
0: நினைவு திரும்பிய போது என்னை நான் நாகராணியின் தர்பாரில் பார்த்தேன்.
1: சாப்னே முஜே மணி சமஜ் கர் உட்டா கர் லே ஆயா தா.
0: பாம்பு என்னை மணி என்று நினைத்து எடுத்துக்கொண்டு வந்துவிட்டது.
1: வோ அப்னி உப்லப்தி ராஜா கோ திகானா சாத்தா தா.
0: அது தனக்கு கிடைத்ததை ராஜாவிடம் காண்பிக்க ஆசைப்பட்டது.
1: ஜப் உஸே பதாயா கயா கி மே மாமூலி சீப் ஹூ தோ வஹ பஹுத் கிஸி ஆயா.
0: எப்போது நான் சாதாரணமான சிப்பி என்று அதற்கு சொல்லப்பட்டதோ அது மிகவும் கோபமுற்றது.
1: குஸே மே பர் கர் முஜே கானே கோ ஜப்டா.
0: கோபத்தில் அது என்னை சாப்பிட என்மேல் குறிப்பாய்ந்தது.
1: வஹ சோன் மச்சலி நே மேரி ரக்ஷா கி.
0: அங்கே தங்க மீன் என்னை காப்பாற்றியது.
1: இஸ்லே மே இஸ் சமய் அப்கே சாம்னே ஜீவித் கடி ஹூ.
0: ஆதலால் தான் நான் இப்போது உங்கள் எதிரில் உயிரோடு இருக்கிறேன்.
1: இத்னா சுந்தே ஹி சபா ஸ்தல் தாலியோ கி கடகடாட் சே பர் கயி.
0: இவ்வளவையும் கேட்டவுடன் சபை பலத்த கைத்தட்டலால் நிரம்பியது.
1: லேகின் யஹ சோச் கர் கி ஹரி சீப் குச் ஔர் கஹனா சாதி ஹை தாலியோ கி ஆவாஸ் தீரே தீரே தம் கயி.
0: ஆனால் பச்சை சிப்பி மேலும் சொல்ல விரும்புவது அறிந்து கைத்தட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது.
1: தப் ஹரி சீப் நே ஆகே கஹனா ஷுரு கியா.
0: அப்போது பச்சை சிப்பி மேலே கொஞ்சம் சொல்ல தொடங்கியது.
1: மே சோன் மச்சலி சே ஈர்ஷ்யா கர்த்தி தி.
0: நான் தங்க மீனை பார்த்து பொறாமைப்பட்டிருந்தேன்.
1: உசே தூர் ஹட்டானே கே லியே மேனே ஹி கச்சுவே கோ உக்சாயா தா.
0: அதை வெகு தூரம் நகர்த்துவதற்காகவே நான் ஆமையை தூண்டிவிட்டேன்.
1: சோன் மச்சலி கச்சுவே கி ஹர்கத் கோ சமஜ் சுகி தி பி உஸ்னே ஆப்கே சாம்னே கச்சுவே கி ஷிகாயத் நஹி கி.
0: தங்க மீனிற்கு ஆமையின் கெட்ட எண்ணம் தெரிந்திருந்தும் அது உங்களிடம் ஆமையை பற்றி புகார் செய்யவில்லை.
1: அப்னா புரா சாஹனே வாலோ கா பலா வஹி கர் சக்தா ஹை ஜிஸ்கா மன் பவித்ர ஹோ ஔர் பாவ் நிர்மல்.
0: எவருடைய மனம் பவித்திரமானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கிறதோ அவரால் தான் தனக்கு தீமை செய்பவர்களுக்கு கூட நன்மை செய்ய முடியும்.
1: மே அப்னி சபி கந்தி ஹர்கத்தோ கே லியே சோன் மச்சலி கே சாத் சாத் ஆப் சபி சே க்ஷமா சாதி ஹூ.
0: நான் என்னுடைய எல்லா கெட்ட நடத்தைக்கும் தங்க மீனையும் சேர்த்து உங்கள் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்கிறேன்.
1: சாதி மே யஹ குலே மன் சே ஸ்வீகார் கர்த்தி ஹூ கி சோன் மச்சலி முஜ்சே கஹீ ஜ்யாதா சுந்தர் ஹை.
0: கூடவே நான் நிறைந்த மனதுடன் தங்க மீன் தான் என்னை விட மிகுந்த அழகானது என்பதை ஒப்புக்கொள்கிறேன்.
1: உஸ்கா மன் குந்தன் சா கரா

0: और सच्चे मोतियों सा पवित्र है।
1: அதனுடைய மனம் தங்கம் போன்ற அழகானதும் மேலும் முத்துக்கள் போன்ற புனிதமானதாகும்.
0: ஹரி சீப் சுப் ஹுயி தோ ஏக் பார் ஃபிர் தாலியோ கி ஜோர்தார் கட்கடஹட் கூஞ்சனே லகி.
1: பச்சை சிப்பி மௌனமானதும் ஒருமுறை மறுபடியும் பலத்த கைதட்டல் எதிரொலித்தது.
0: கச்சுவா அப்னே கியே பர் பேஹத் ஷர்மிந்தா தா.
1: ஆமை தான் செய்த காரியத்தை நினைத்து எல்லையில்லா வெட்கம் கொண்டது.
0: உஸ்னே சிர் ஜுகாகர் சப்சே மாஃபி மாங்கி ஔர் வஹான் சே ஹட் கயா.
1: அது தலையை குனிந்து கொண்டே எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டது, மேலும் அங்கிருந்து நகர்ந்து விட்டது.
0: இஸ் கட்னா கோ வர்ஷம் பீத் கயே.
1: இந்த சம்பவம் நடந்து நிறைய வருடங்கள் ஆகிவிட்டிருந்தன.
0: சோன் மச்லி ஔர் உஸ்கி நேகி கி கஹானியா சமுந்தர் மே ஆஜ் பி சுனாயி ஜாதி ஹை.
1: தங்க மீனும் மேலும் அதன் நேர்மையை பற்றிய கதைகளும் சமுத்திரத்தில் இன்றும் கூட கேட்கப்படுகின்றன.
0: சப் குச் டீக் டாக் ஹை.
1: எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது.
0: சமுந்தர் கே பிராணி அப் மில்ஜுல் கர் ரஹதே ஹை.
1: சமுத்திரத்தின் எல்லா பிராணிகளும் இப்போது ஒன்று கூடி வாழ்கின்றனர்.
0: லேக்கின் கச்சுவே கா பாப் போத் ஆஜ் பி உஸ்கே மன் மே டர் பன்கர் சமாயா ஹுவா ஹை.
1: ஆனால் ஆமையின் பாபச் செயல் இன்றும் அதன் மனதில் பயமாக இருந்து கொண்டு இருக்கிறது.
0: இஸ்லியே ராத் கோ இஸ் டர் சே கி கோயி உசை மாரனே நா லகே வஹ சமுந்தர் மே நஹி சோதா பல்கி பஹார் குலே ஆஸ்மான் கே நீச்சே ராத் பிதாதா ஹை.
1: ஆதலால் இரவில் அதை யாராவது அடித்து விடுவார்களோ என்ற பயத்தால் சமுத்திரத்தில் கூட உறங்காமல் வெளியே திறந்த ஆகாயத்தின் கீழ் இரவை கழிக்கிறது.
0: ஈஸ்வர் கரே கி கச்சுவே கா பாப் போத் கட்டே.
1: கடவுள் இந்த ஆமையின் பாப எண்ணங்களை குறைக்கட்டும்.
0: உஸ்கே மன் கோ சாந்தி மிலே ஔர் உஸ்கா மன் பி சோன் மச்லி கே மன் ஜைசா நிர்மல் ஹோ ஜாயே.
1: அதனுடைய மனதிற்கு அமைதி கிடைக்கட்டும், மேலும் அதன் மனமும் தங்க மீனின் மனது போல் தூய்மையானதாக ஆகட்டும். இந்த பாடம் இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தார் என் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி. சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
2: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
3: அக்டோபர் 5
2: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டியில் 4 சென்டிமீட்டர், கள்ளப்பள்ளியில் 3 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் வலையப்பட்டி 2 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னணையார் அணை, கரூர் மாவட்டம் ஆயனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓர் இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு உயர்ந்திருந்தது. நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்திலும் புதுச்சேரியிலும் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி, சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. நேற்று வடக்கு அந்தமான் மற்றும் மியான்மர் கடலோர பகுதிகளை ஒட்டி வடக்கு வடமேற்காக உருவான குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுக்கொண்டு இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக

உருமாறியுள்ளது. மேலும் பலமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மியான்மர் கடலோரத்தில் இன்று மாலையோ இரவோ மையம் கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வடக்கு வடமேற்கே நகர்ந்து வடகிழக்கு வங்க கடற்பரப்பில் பங்களாதேஷ் கடலோரத்தை ஒட்டி அடுத்த 2 நாட்களில் நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை ஒட்டி கர்நாடகத்தின் வடக்கு உட்பகுதி மற்றும் தெற்கு உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்றும் உருவாகி உள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை ஈரோடு, நாமக்கல், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 1 தேதி வரை அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் உயர்ந்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10 ஆகாஷ்வாணி சென்னை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல், 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரள முதம் கேட்போம்.

0: தன் உடம்பிலிருந்து மயிர் நீங்கினால் அந்த நொடியே உயிரை நீக்கிவிடும் கவரிமானைப் போன்றவர்கள் மானத்திற்கு அழிவு வந்தால் உடனே உயிரை விட்டு விடுவர். குறள் எண் 969 அதிகாரம் மானம்.
1: மயிர் நீ பின் வாழா கவரிமா, அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின்.
0: தன் உடம்பிலிருந்து மயிர் நீங்கினால் அந்த நொடியே உயிரை நீக்கிவிடும் கவரிமானைப் போன்றவர்கள் மானத்திற்கு

0: அழிவு வந்தால் உடனே உயிரை விட்டு விடுவர். குறள் எண் 969 அதிகாரம் மானம்.
1: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். முதல் பாடல் பையா திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சுனிதா சாரதி குரல்களில்.

0: இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: வாழை தண்டில் இருந்து எப்படி நார்லாம் உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. வாழை நாரில் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாக சாயமேற்றி விதவிதமான கூடைகள்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் பைகள் பண்ணுறாங்க, மார்க்கெட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற பேக் அந்த மாதிரி பேக் பண்ணுறாங்க. கால் மிதியடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஓன் பிராண்டில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து உற்பத்தி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து சர்டிஃபிகேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டிபார்ட்மெண்ட்டில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா சீட் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். அப்போ உங்கள் விளைநிலத்தில் நீங்கள் வந்து பொருள் வந்து நீங்கள் ஆர்கானிக்காக விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து கண்டிப்பாக அங்கக வேளாண்மை சான்றிதழ் வந்து வாங்கணும்.
0: அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ அகிலா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது ஹரிகரன் மதுஸ்ரீ குரல்கள். திரைப்படம் பீமா

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
0: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
1: அக்டோபர் 5
0: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004. இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: திரைக்கானத்தில் தொடர்வது ஹரிணி, ரூப்குமார், ரத்தோட், ஆண்ட்ரியா ஜெர்மரியா. குரல்கள் திரைப்படம் மதராசபட்னம்.

திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மை, உற்பத்தி பொருட்களில் தொழில் முனைவு வாய்ப்புகள். திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ. அகிலா அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகளாகியன இடம்பெறும். 8:05 திரைகானம், 9:15 செய்திச் சுடர், 9:30 மாரிமுத்தா பிள்ளை சரித்திரம் இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் கிரிஜா ராமசுவாமி அவர்கள். மேலக்காவேரி கே. தியாகராஜன் அவர்கள் வயலின், கே. ஜெய் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ. கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, 4 அறிவோம். பாதுகாக்கப்பட வேண்டிய மணல் எழுதி வழங்கியவர் வி. வள்ளி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சி. ஆர். மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 17வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக இருதய நாள் சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் சொத்து வரியை செலுத்த நாளை கடைசி நாள், எம். உத்ரா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகானம். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வி. பிரதீப்குமார் அவர்களின் பாட்டு, வி. வி. ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம். குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு நிகழ்ச்சி, தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், வசந்தா ராஜகோபாலன் குழுவினரின் பக்தி பாடல்கள், எம். ஏ. சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஸ்வநிதி திட்டம், தெருவோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர் டாக்டர் என். சுல்தானா நசீமா பானு அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, உடன் உரையாடுபவர் கே. பரமேஸ்வரி. 2:15 திரைகானம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. ஷாகேந்திர விலாசத்தில் குரளி பயிற்சி இணை பேராசிரியர் முனைவர் டாக்டர் எஸ். மதுராம்பிகா அவர்கள் வழங்கும் உரை. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம், 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ. மோகன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சம்பங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ். ராமஜெயம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராமம் உழவர் பி. சுமதி அவர்களுடன் நேர்முகம். 8:05 9:15 திரைகானம், 9:30 அறிவியல் நேரம். படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை, மனநல மருத்துவர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடன் நேர்முகம், 2வது பகுதி. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.6°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.6°C, பதிவான ஈரப்பதம் 72%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.5°C, குறைந்த அளவு வெப்பநிலை 28°C, பதிவான ஈரப்பதம் 61%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C, குறைந்த அளவு

0: Astron at the Games, winning its 300th athletics medal in the history of the competition. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: வாய் பேச முடியாத அந்த மாதரசி எங்கே இருப்பாள் என்பது தனக்கு தெரியும் என்றும், அவள் சேந்தன் அமுதன் அவன் தாயார் இவர்களுடைய இருப்பிடத்தில்தான் இருப்பாள், சில வீரர்களை தன்னுடன் அனுப்பினால் அவர்களை கொண்டு வருவதாக திருமலை அனிருத்த பிரம்மராயரிடம் கூற, உடனே அவனை எரித்து விடுவது போல பூங்குழலி பார்க்கிறாள். யாராவது சற்றேனும் நெருங்கினால் உடனே அவர்களை கத்தியால் குத்தி விடுவதாகவும், அரண்மனை வாசலில் கூப்பாடு போட்டு நடக்கும் அநியாயத்தை தெரியப்படுத்துவதாகவும் பூங்குழலி மிரட்டுகிறாள். அப்போது திருமலை பூங்குழலியை பாதாள சிறைக்கு அனுப்ப வேண்டாம் என்றும், இளைய பிராட்டியிடம் அனுப்பினால் ஒருவருக்கொருவர் ஆக வேண்டிய காரியங்கள் ஒருவேளை இருக்கலாம் என்றும், ஆகையினால் எல்லாம் அமைதியாக இருக்கும் என்றும் ஆலோசனை கூறுகிறான். மிகவும் சலித்து போன அனிருத்த பிரம்மராயர், பூங்குழலிக்கு வாய் பேச முடியாமல் அவள் பிறந்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் என்று கூற, அதற்கு பூங்குழலியும், கேள்வி முறையில்லாமல் கொடுமை செய்யலாம் அல்லவா என்று முணுமுணுத்தாள்.
1: நாகைப்பட்டினத்துக்கு பெரிய ஆபத்து என்று கேள்விப்படுகிறேன். கடல் பொங்கி வந்து நகரையே மூழ்கடித்து விட்டதாக சொல்லுகிறார்கள்.
2: இந்த வார்த்தைகளை கேட்டு முதன் மந்திரி அனிருத்தர், பூங்குழலி இருவருமே திடுக்கிட்டார்கள்.
1: அதை பற்றி தங்களிடம் விசாரிப்பதற்கு இளைய பிராட்டியே இங்கே வந்தாலும் வரக்கூடும்
0: என்று முடித்தான் ஆழ்வார்க்கடியான். அவன் சொல்லி வாய் மூடுவதற்குள்ளே அரண்மனை வாசலில் ஜெயகோஷ துணிகள் கேட்டன.
2: திருமலை, ஹெம்பா, நீ எப்போது ஞான திருஷ்டி பெற்றாய்? இளைய பிராட்டி தான் வருகிறார் போலிருக்கிறது
0: என்று சொல்லிக்கொண்டு அனிருத்தர் எழுந்து வாசலை நோக்கி நடந்தார். அதற்குள் அதே வாசல் வழியாக குந்தவை தேவியும் வானதியும் உள்ளே பிரவேசித்தார்கள். பூங்குழலி அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் இளைய பிராட்டியின் திருமுகத்தில் குடிகொண்டிருந்த கவலைக்குறி மறைந்து வியப்பும் உவகையும் ஒருங்கே பிரதிபலித்தன. இளவரசிகளை உபசரித்து வரவேற்று பீட்டங்களில் உட்காரச் செய்த பிறகு அனிருத்தர் தாமும் அமர்ந்தார்.
2: தேவி, என்னை பார்க்க வேணும் என்று சொல்லி அனுப்பினால் நானே வந்திருக்க மாட்டேனா? இவ்வளவு அவசரமாக வந்த காரணம் என்ன? சக்கரவர்த்தி சௌக்கியமா இருக்கிறார் அல்லவா
0: என்று கேட்டார். சக்கரவர்த்தியின் தேக சுகம் எப்போதும் போல் இருக்கிறது ஐயா, ஆனால் மனதுதான் கொஞ்சமும் சரியாக இல்லை. நேற்று இரவு அடித்த கடும் புயல் தந்தையின் மனத்தை ரொம்பவும் பாதித்திருக்கிறது. ராத்திரியெல்லாம் அவர் தூங்கவில்லை. குடிசைகளில் வாழும் ஏழை எளிய மக்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை எண்ணி அடிக்கடி புலம்பினார். பொழுது விடைந்தவுடன் தங்களை போய் பார்க்கும்படி சொன்னார். புயலினால் கஷ்ட நஷ்டம் அடைந்தவர்களுக்கெல்லாம் உடனே உதவி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமாம். அதை தங்களிடம் சொல்லுவதற்காகவே முக்கியமாக வந்தேன் என்றாள் இளைய பிராட்டி குந்தவை.
2: தேவி, இந்த எளியவனால் என்ன செய்ய முடியும்? முதன் மந்திரி என்ற பெயர்தான் எனக்கு என்பது தங்களுக்கு தெரியாதா? பெரிய பழுவேட்டரையர் இந்த சமயம் ஊரை விட்டு போயிருக்கிறார். பொக்கிஷத்தை இறுக்கி பூட்டி கொண்டுதான் போயிருப்பார். அவருடைய சம்மதமின்றி காலாந்தக கண்டரால் கூட பொக்கிஷ சாலையை திறக்க முடியாதே. கஷ்ட நட்டங்களை அடைந்தவர்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? வாசலில் பலர் வந்து காத்திருப்பதை தாங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவர்களை பார்ப்பதற்கே எனக்கு வெட்கமாயிருக்கிறது.

0: அதனால்தான் வெளியில் செல்ல தயங்கிக் கொண்டிருக்கிறேன்
1: என்று அனிருத்த பிரம்மராயர் பஞ்ச பாட்டு பாடினார். ஐயா, அதை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய சொந்த உடைமைகள் அனைத்தையும் கொடுக்கிறேன். என் அன்னையும் அவ்விதமே கொடுக்க சித்தமாயிருக்கிறார்கள். சக்கரவர்த்தியின் அரண்மனையில் உள்ள எல்லா பொருள்களையும் தாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தந்தை அவ்விதம் சொல்லி அனுப்பினார்கள். ஏழைகளின் கஷ்டங்களுக்கு தற்காலிக சாந்தியாக வேணும். ஏதேனும் ஏற்பாடு செய்யுங்கள்.
0: தங்களுடைய சொந்த

0: ஏழைகளின் கஷ்டங்களுக்கு தற்காலிக சாந்தியாக வேணும். ஏதேனும் ஏற்பாடு செய்யுங்கள்.
1: தங்களுடைய சொந்த உடைமைகள் யானை பசிக்கு சோழப்புரி கொடுத்ததாகவே இருக்கும். சோழ நாடு முழுவதும் நேற்று புயல் அடித்திருக்கிறது. எங்கெங்கே என்னென்ன நேர்ந்திருக்கிறது என்ற செய்திகளே இன்னும் கிட்டவில்லை. இதோ நிற்கிறானே என் பரமானந்த சீடன். இவன் பெரும் பயங்கரமான செய்தியைச் சொல்லுகிறான். கடல் பொங்கி எழுந்து கோடிக்கரை முதல் நாகப்பட்டினம் வரையில் கடலோரமுள்ள நகர்களை ஊர்களையெல்லாம் மூழ்கடித்து விட்டதாம்.
0: இந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த மூன்று பெண்களின் முகங்களும் பீதிகரமான மாறுதலை அடைந்ததை அனிருத்தர் கவனித்தார். உடனே அவர் தொடர்ந்து ஆறுதலாக கூறினார்.
1: ஆனால் அதை நான் நம்பவில்லை. இவன் கூறுவது வெறும் வதந்திதான். புயலை காட்டிலும் வேகமாக வதந்தி பரவியிருக்கிறது. கடற்கரை பகுதியிலிருந்து செய்தி வருவதற்கே இன்னும் நேரமாகவில்லை. குதிரை மீது தூதர்கள் வந்தாலும் இன்று மதியானத்துக்கு மேலேதான் இங்கு வந்து சேர முடியும். இதற்கிடையில் நம்மால் செய்யக்கூடிய உதவிகளை எல்லாம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யலாம்.
0: இளைய பிராட்டி குந்தவை தன் மனக்குழப்பத்தை சிறிது சமாளித்துக் கொண்டு, ஐயா, நாகைப்பட்டினம் பற்றிய வதந்தி என் காதிலும் விழுந்தது. அதை பற்றியும் தங்களிடம் பேசலாம் என்று வந்தேன். இப்போதுதானே சூடாமணி விகாரத்திற்கு நாம் நிபந்தங்கள் அளித்துவிட்டு வந்தோம். விகாரத்துக்கு விபத்து நேர்ந்தால் பாவம், அதில் உள்ள பிக்ஷுக்கள் என்ன செய்வார்கள் என்று கூறிவிட்டு பூங்குழலி நின்ற இடத்தை நோக்கினாள். ஐயா, இந்த பெண் இங்கே எப்படி வந்தாள்? கோடிக்கரை தியாகவிடங்கரின் மகள் பூங்குழலி அல்லவா இவள் என்று வினவினாள்.
1: ஆமாம், தியாகவிடங்கரின் குமாரிதான். ஆனால் அவரை போல சாதுவல்ல, ரொம்ப பொல்லாத பெண். தனக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு தொந்தரவை விளைவிப்பவள்
0: என்றார் முதன் மந்திரி. இளைய பிராட்டிக்கு வேறு வித ஐயப்பாடு தோன்றியது. அருள்மொழியை பற்றி உளவு அறிவதற்காகத்தான் பூங்குழலியை இங்கே அனிருத்தர் தருவித்திருக்கிறாரோ? தந்திர வித்தைகளில் கைதேர்ந்த மந்திரி ஆயிற்றே. எப்படி இருந்தாலும் பூங்குழலியின் சார்பில் தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு, அப்படி ஒன்றும் இல்லையே, பூங்குழலி மிக நல்ல பெண்ணாயிற்றே. இங்கே வா அம்மா. முதன் மந்திரி ஏன் உன் பெயரில் கோபமாயிருக்கிறார்? அவருக்கு ஏதேனும் தொந்தரவு கொடுத்தாயா என்றாள். பூங்குழலி சற்று நெருங்கி வந்து, தேவி, முதன் மந்திரியே தாங்கள் கேளுங்கள். நான் முதன் மந்திரிக்கு தொந்தரவு கொடுத்தேனா, அவர் எனக்கு தொந்தரவு கொடுத்தாரா என்று கேளுங்கள் என்றாள்.
2: ஓஹோ, நீயும் கோபமாகத்தான் இருக்கிறாய். இங்கே வா பெண்ணே, என் அருகில் உட்கார்ந்து கொள் என்று கூறி இளைய பிராட்டி பூங்குழலியை தன் அருகில் உட்கார வைத்துக் கொண்டாள்.
0: ஐயா, இந்த பெண்ணை எதற்காக தெரிவித்தீர்கள்? ஏதாவது முக்கியமான காரியமா என்று கேட்டாள்.
1: அம்மணி, நான் இந்த பெண்ணை தெரிவிக்கவில்லை. இப்படி ஒரு பொல்லாத பெண் இருக்கிறாள் என்ற செய்தியே எனக்கு தெரியாது. இவளாகவேதான் என்று அனிருத்தர் தயங்கினார்.
0: தேவி, முதன் மந்திரி ஏன் தயங்குகிறார்? மிச்சத்தையும் சொல்ல சொல்லுங்கள் என்றாள் பூங்குழலி.
1: இவளாகவேதான் இவளுடைய அத்தையை தேடிக் கொண்டு வந்தாள்.
0: யார் இவளுடைய அத்தை? ஓஹோ, சேந்தன் அமுதனின் அன்னையா? கோட்டைக்கு வெளியில் அல்லவா அவர்களுடைய வீடு இருக்கிறது?
1: இல்லை, அமுதனின் அல்ல. இல்லை, இவளுக்கு இன்னொரு வாய் பேச முடியாத அத்தை இருக்கிறாள். இளவரசி, தங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய செய்திதான், ஈழநாட்டு காடுகளில் பித்து பிடித்தவள் போல திரிந்து கொண்டிருந்த வாய் பேச முடியாத ஸ்திரீ ஒருவர் உண்டு. அந்த மாதரசியை இங்கே ஒரு முக்கியமான காரியத்துக்காக அழைத்து வர விரும்பினேன். அதற்காக பெருமுயற்சி செய்தேன். கடைசியில் வெற்றி கிட்டியது. அந்த சமயத்தில்
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: குந்தவையும் வானதியும் வர வரையில சோழ நாட்டு முதன் மந்திரிக்கும் ஓடக்கார பெண்ணுக்கும் இடையே நடந்த காரசாரமான விவாதத்தில் தியாக விடங்கருக்கு இவ்வளவு வாயாடியான ஒரு மகள் இருக்கிறாள் என்பது எனக்கு இதுவரை தெரியாமற் போயிற்று. அனிருத்தர் சொன்னார் அல்லவா, ரொம்ப கிண்டலா இதை வெளியில் சொல்ல வேண்டாம் ஐயா. சோழ சாம்ராஜ்யத்தின் முதன் மந்திரிக்கு இது தெரியாது.

0: அதுன்னு தெரிய வந்தால் மக்களுக்கு உங்கள் மேலே உள்ள மதிப்பு பறி போயிடும்னு அந்த பெண் அவரை திணற அடிச்சிட்டா. அதை மறந்து குந்தவியிடம் மறுபடியும், இப்படி ஒரு பொல்லாத பெண் இருக்கிறாள் என்ற செய்தியே எனக்கு தெரியாதுன்னு ஆத்திரமா சொன்னதும், மறுபடியும் பதிலடி கொடுக்காமல் மிச்சத்தையும் சொல்ல சொல்லுங்கன்னு அவரை தொடர்ந்து பேச வச்சு வேடிக்கை பார்க்குறா பூங்குழலி. அனிருத்தர் கொண்டிருக்கிற தற்பெருமை பற்றி குந்தவைக்கா தெரியாது. வைகாசியிலிருந்து புரட்டாசி வரையில் தென்மேற்கு பருவமழையின் ஆதிக்கம் இருக்கும். இது இந்திய பெருங்கடலிலிருந்து வீசும் ஈரப்பதம் நிறைஞ்ச காற்றால் உருவாகுது. மாமல்லபுரத்தில் நடந்த உரையாடலில் மலையமான், இலங்கையில் இப்போ மழைக்காலம், இனி 4 மாதம் போர் நடத்த முடியாது, பிடிச்ச இடத்த பாதுகாத்து வர வேண்டியதுதான்னு சொன்னது நினைவிருக்கும். கதையின் இந்த கட்டம் வடகிழக்கு பருவமழை காலம். வடகிழக்கிலிருந்து வீசுகிற காற்று வங்கக்கடலின் ஈரப்பதத்தை ஈர்த்து தென்கிழக்கு பகுதிகளிலே வீசிக்கிட்டிருக்குது. கடலோர பகுதிகளில் வீசுகிற புயலின் தாக்கத்தால் தஞ்சை போன்ற உட்பகுதிகளில் சூறைக்காற்று அடித்து கனமழை பெய்ததை பார்த்தோம். இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவி செய்ய சக்கரவர்த்தி குடும்பத்தினர் ஆயத்தமாக இருப்பதையும் கேட்டோம். நல்லது. அடுத்து அன்பில் அனுருத்த பிரம்மராயர் சொன்ன பழமொழியை ஆராய்வோம். யானை பசிக்கு சோழப்பொறி. இதன் பொருள் எளிதாகவே விளங்குது. இதில் இடம்பெறும் பொறி என்கிற சொல்லல சின்னரின்னும் பெரியரின்னும் வழக்கில் உள்ள இடையினரி வருமா வல்லினரி வருமா, இந்த ஐயம் நிலவுவதை பார்க்குறோம். மொழியியல் வல்லுநர்கள் இதற்கான விளக்கம் தந்திருக்காங்க. இரண்டுக்கும் பொருள் உண்டு. இடையினரி வந்தா அது வெப்பத்தால் வெடிச்சு பரவும் தன்மையை குறிக்கும். எடுத்துக்காட்டு சோழப்பொறி. வல்லினரி இணைஞ்சா பொருள், அடையாளம், பொறித்தல், பதித்தல் இந்த அடிப்படையில் அமையும். கருவியை குறிக்கும் கனிப்பொறி, எலிப்பொறி, பொறியியல் இந்த சொற்களில் வல்லினரி வருவது அனைவரும் அறிந்தது. சரி, இப்போ மெல்லியலார் மூவர் சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே இந்த 3 பேரும் அனிருத்தரோட தனித்தனியாக வாதப்போர் நடத்தியிருக்காங்க.
1: வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று. ஹரிகரன், ஸ்ரேயா கோஷல், பவதாரிணி, சாதனா சர்க்கம் குரல்களில் ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திலிருந்து.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
2: வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
3: என்னப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
4: ஆமாப்பா. ஏன்பா, தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
3: அதேதான்பா, 60 ரூபா.
5: ஒவ்வொரு
6: கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா.

0: தலைப்புச் செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவாலான சூழலில் உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று தெரிவித்தார். மண் வளத்தை பாதுகாக்க உரிய வகையில் உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கென இயக்கம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மண்வள அட்டையில் தெரிவித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் உரங்கள் பயன்படுத்தப்படுவதை இந்த இயக்கம் உறுதி செய்யும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான உயர்நிலை பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். விண்வெளி தொழில்நுட்பம், கப்பல் கட்டுமானம், வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகள், எரிசக்தி பாதுகாப்பு, நிதி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பரஸ்பரம் கண்டறிவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்கள் 90 நாட்களுக்குள் முடிவடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தேவை 12 முதல் 15% வரை அதிகரித்துள்ளதாக கூறினார். இருப்பினும் மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். பழமை மாறாமல் நவீன முறையில் இந்த அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று மதுரையில் இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்திற்காக 4 லட்சம் மோதிரங்கள் கொள்முதல் செய்வதற்கு வகை செய்யும் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வந்த போதிலும் ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்று வினவியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதியின் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு வீரமணிக்கு எதிராக புகார் அளிக்க விரும்புவோருக்கென தொலைபேசி எண்ணை சிறப்பு புலனாய்வுக் குழு அறிவித்துள்ளது. இதன்படி 9345319676 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார்கள், தகவல்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தகவல் கொடுப்பவர்கள் குறித்த விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி

0: இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: மத்திய அரசின் ஊட்டச்சத்து திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் 60,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த மையங்களுக்கு வருகை தரும் குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி, சுகாதார பழக்கங்கள், சிறு விளையாட்டுகள் மூலம் பாடல் பயிற்சி, ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்குதல், உணவை வீணாக்காமல் உண்ண கற்றுக் கொடுத்தல் என தாங்கள் பெற்ற குழந்தைகளைப் போல அன்னையாகவே மாறி அங்கன்வாடி பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். குழந்தைகளின் உயரம், எடையை கணக்கிட்டு அதற்கேற்ற வகையில் அவர்களின் வளர்ச்சியும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் 60,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் முன்பருவ கல்வியை ஊட்டச்சத்துடன் பயின்று வருகின்றனர். புரோட்டீன் நிறைந்த உணவுகள் நாள்தோறும் வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இன்றைய குழந்தைகள் நலமுடனும் வளமுடனும் வளர்வதை போஷன் அபியான் திட்டம் சேலம் மாவட்டத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறது. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவுகள் வழங்கப்படுவதாக அங்கன்வாடி பணியாளர் திருமதி மோகனா தெரிவித்தார்.
3: நுண்தசை வளர்ச்சிக்காக மணி கோர்க்கிறது, அறிவுத்திறன் வளர்ச்சிக்காக டிராயிங் பண்றது, பாட்டு கதை, இது மூலியமா நாங்க முன்பருவ கல்வி சொல்லி தருவோம். அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாத 2 வயசுல இருந்து 3 வயசு வரைக்கும் வர குழந்தைங்களுக்கு பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், நல்ல பழக்க வழக்கங்கள், இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்போம். ஒரே மாதிரியான சாப்பாடு கொடுக்காத, 5 நாளைக்கு 5 வகையான சாப்பாடு கொடுப்போம். பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, வாரத்துக்கு 3 முட்டை, இது மாதிரி புரோட்டீன் கலந்தது, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து சாப்பாடு கொடுப்போம்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 1,95,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பகுதி மற்றும் வார்டு அலுவலகத்தினை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று திறந்து வைத்தார். திருவண்ணாமலையில் உள்ள பௌர்ணமி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். தென்காசி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டம் செயல்படுத்தப்படுவதாக ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கேசவன் புத்தன்துறை கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் சைகை மொழி விழிப்புணர்வு குறித்த பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. விழுப்புரத்தில் ராபிஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 1,500 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும், ஆடவர் நீளம் தாண்டுதலில் முரளி ஸ்ரீசங்கரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராமராஜும், மகளிர் 5,000 மீட்டர் ஓட்டத்தில் பாருள் சௌத்ரியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் ஈட்டி எறிதலில் யஷ் வீர் வெள்ளிப்பதக்கத்தையும், ரோஹித் யாதவ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் பிரியா கேங்கஸ் மற்றும் லவ்லினா போர்கோஹெய்னும், ஆடவர் பிரிவில் கபில் புகாரியாவும் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் வாலிபால் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் 800 மீட்டர் ஓட்டத்தில் பூஜா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஹாக்கி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 20 வெள்ளி 21 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மைராஜ் அகமது கான், ரைசா தில்லான், விவான் கபூர் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கத்தாரின் தோஹாவில் நவம்பர் 1 தேதி தொடங்கி 14 தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 1,00,000-க்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் மாலை 6:40.

0: மனம் இனிக்கும் இனிய திரை இசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: வாழைத்தண்டில் இருந்து எப்படி நார்லாம் உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. வாழை நாரில் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாக சாயமேற்றி விதவிதமான கூடைகள்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் பைகள் பண்ணுறாங்க, மார்க்கெட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற பேக் அந்த மாதிரி பேக் பண்ணுறாங்க. கால் மிதியடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஓன் பிராண்டில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து உற்பத்தி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க, இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து சர்டிஃபிகேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சீட் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். அப்போ உங்கள் விளைநிலத்தில் நீங்கள் வந்து பொருள் வந்து நீங்கள் ஆர்கானிக்காக விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கண்டிப்பாக அங்கக வேளாண்மை சான்றிதழ் வந்து வாங்கணும்.
1: அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ. அகிலா அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
3: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
4: இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: ஆகாஷ்வாணி, நேரம் 7:00, திரைகானம் கேட்போம். முதல் பாடல் சின்மயி சத்யா குரல்களில் எங்கேயும்.

0: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள்.
1: திருவண்ணாமலை அரசு மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 100

0: ஆஞ்சியோ மற்றும் ஆஞ்சியோபிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளதாக கல்லூரி முதல்வர் எட்வினா வசந்தா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் எட்வினா வசந்தா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் 7 கோடி செலவில் கடந்த ஜூன் மாதம் கேத்லாப் கருவி பொருத்தப்பட்டு இருதய நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாகவும், இதில் 85 ஆஞ்சியோகிராம் 15 ஆஞ்சியோபிளாஸ்ட் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். திருவண்ணாமலையில் கேத்லாப் கருவியின் மூலம் இதய அறுவை சிகிச்சை செய்யப்படுவதால் புதுச்சேரி, சென்னை போன்ற நகரங்களுக்கு செல்லும் நோயாளியின் சதவீதம் 40% குறைந்துள்ளதாகவும், திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை செய்யப்படுவது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்றார். முதலமைச்சரின் காப்பீடு திட்டம் மற்றும் பாரத பிரதமரின் காப்பீடு திட்டங்களிலும் இதய அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிஸ் ஆலயத்திற்கு அசாம் மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட யானைக்கே பக்தர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து வணங்கினர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிஸ்வரர் திருக்கோயிலின் கார்த்திகை தீப திருவிழா மற்றும் பிற திருவிழா நாட்களில் சாமி 4 மாடை வீதியை சுற்றி திருவிதி உலா வரும் போது கோயில் யானை முன்பாக செல்லும். அந்த வகையில் அண்ணாமலையார் கோயிலில் இருந்த ருக்கு என்ற யானை கடந்த 2018 இறந்துவிட்டது. அதன் பிறகு கடந்த 8 ஆண்டுகளாக திருக்கோயில் யானை இல்லாதது பக்தர்களுக்கு வருத்தத்தை அளித்தது. பக்தர்களின் எதிர்பார்ப்பிற்கேற்ப அசாம் மாநிலத்திலிருந்து கிலால் என்ற 8 வயதுடைய யானை திருவண்ணாமலை அருணாசி ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. யானை வரும் தகவல் அறிந்த ஆன்மீக பக்தர்களும் உள்ளூர் மக்களும் என ஆயிரக்கணக்கானோர் கூடி யானைக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வணங்கி மகிழ்ந்தனர். ஆலயத்தின் சார்பில் யானைக்கு மாலை அணிவித்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாவளி காண்பிக்கப்பட்டது. மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் திருவண்ணாமலை மாவட்ட சுகாதாரத்துறைக்கு ₹1,09,74,000 மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மின்சார வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் சுகாதார துறைக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் குறை திருவிழா கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் கலந்து கொண்டு மத்திய தேசிய கிடங்கு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் திருவண்ணாமலை மாவட்ட சுகாதாரத்துறைக்கு ₹1,09,74,000 மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மின்சார வாகனங்களை மருத்துவரிடம் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும் என்றும், குடிநீருக்காக மக்கள் போராடும் கிராமத்தைச் சேர்ந்த கிராம ஊராட்சி செயலாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மாவட்ட தலைவர் வந்தனா கார்க் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்ட முகாமில் கலந்து கொண்ட அவர், 322 பயனாளிகளுக்கு ₹3,84,301 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், மாவட்டத்தில் கடந்த ஓராண்டு காலமாக மழை இல்லாததால் தண்ணீர் வறட்சி ஏற்பட்டுள்ளதாகவும், அதற்காக மக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிராமப்புறங்களில் தண்ணீருக்காக மக்கள் போராடும் நிலை ஏற்படக்கூடாது என்றும், அப்படி நடந்தால் போராடும் கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி செயலாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், பெண் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், குழந்தை திருமணங்கள் நடைபெறக்கூடாது, குழந்தை திருமணங்களை நடத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் எச்சரித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனிமங்கள் மற்றும் அதன் உபப்பொருளை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் GPRS கருவி பொருத்த வேண்டும், பொருத்தாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமம் ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குவாரி உரிமையாளர்கள், கிரஷர் நிறுவனங்கள் மற்றும் லாரி உரிமையாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் வந்தனா கார்க் தலைமையில் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய வந்தனா கார்க், தமிழகத்தில் கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் GPRS கருவி பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும், சட்டவிரோத கனிம கொள்ளையை தடுக்கவும் கனிம கடத்தலை கண்காணிக்கவும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இத்திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குவாரி மற்றும் சுரங்கங்களிலிருந்து மணல், ஜல்லி, கிரானைட் உள்ளிட்ட கனிமங்களை எடுத்துச் செல்லும் போது வாகனங்களில் GPRS கருவி பொருத்த வேண்டும், வாகனங்களுக்கான கனிம போக்குவரத்து அனுமதி சீட்டு GPRS கருவியின் தரவுகளோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், இதன் மூலம் வாகனம் அனுமதிக்கப்பட்ட பாதையில் தான் செல்கிறதா என்பதை உறுதி செய்யப்பட முடியும் என்றார். வாகனங்களில் GPRS கருவி பொருத்த திருவண்ணாமலை, பெரம்பலூர், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கு கால அவகாசம் இம்மாதம் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும், அதனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அக்டோபர் 1 முதல் GPRS கருவி பொருத்தாமல் கனிமங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்வதுடன் அதன் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்தார்.
1: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டுத் திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முன்னர் 16% இருந்த சரக்கு போக்குவரத்திற்கான செலவு தற்போது 6% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். IIT நடத்திய ஆய்வுகளில் இது தெரியவந்துள்ளதாக அமைச்சர்

0: அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இணையதள சேவையை அறிமுகப்படுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்டத்திற்கான சேவையில் இந்த இணையதளம் உதவிடும் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுக்கள் அனுப்பப்பட உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விரு மாநிலங்களிலும் உள்ள பெரும்பாலான பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசுகள் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக மத்திய குழு அடுத்த மாதம் 3ஆம் தேதி கர்நாடகாவிற்கு செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வரும் காலங்களிலும் பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பிரான்சுடனான விண்வெளித்துறை ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பிரான்ஸ் நாட்டு அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்ட் குழுவினருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வருடாந்திர பாஸ் கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று அறிமுகப்படுத்தப்பட்டதாக சாலை போக்குவரத்து துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. இந்த கூட்டு பயிற்சி கசகஸ்தானின் உஸ்கிமனில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுகிறது. இந்தியாவின் சார்பில் 60 பேர் கொண்ட பாதுகாப்பு படையினர் இதில் பங்கேற்கின்றனர். தில்லியில் தூசியை ஏற்படுத்தும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் மற்றும் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கூட்டுறவுத்துறை சீர்திருத்தங்கள்.
1: கூட்டுறவுத்துறை வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு முழுவதும் 8,50,000 பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. 32 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த சங்கங்களில் இடம்பெற்றுள்ளனர். 2021 ஆம் ஆண்டு கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. இதன்

0: பின்னர் தேசிய கூட்டுறவு தரவு மையம் ஏற்படுத்தப்பட்டது. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் கணினிமயமாக்கப்பட்டன. இதன் காரணமாக மத்திய அரசின் திட்ட பலன்கள் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இடைத்தரகர்களின் குறுக்கீடின்றி பயனாளிகளுக்கு சென்றடைந்தது. சர்வதேச கூட்டுறவு மாநாடு புதுதில்லியில் 2024 நடத்தப்பட்டது. கிராமப்புற மேம்பாட்டை உறுதி செய்வதோடு மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதிலும் இந்த துறை முக்கிய பங்கு வகித்து வருகிறது. கூட்டுறவுத்துறையின் சிறப்புமிக்க நடவடிக்கையாக பாரத் டாக்ஸி அறிமுகப்படுத்தப்பட்டது. குறைந்த செலவில் ஓட்டுநர்களின் வருவாயை அதிகரிப்பதற்கு பாரத் டாக்ஸி உதவி வருகிறது. பாரத் டாக்ஸியில் இணைந்துள்ள புதுதில்லியைச் சேர்ந்த ராஜீவ்குமார் இதர ஓட்டுநர்களும் இதில் இணைந்து பயனடைய வேண்டும் என்றார். நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து வரும் கூட்டுறவுத்துறை கடந்த 5 ஆண்டுகளில் பெரிய அளவில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து வருகிறது என்றால் அது மிகையல்ல.
1: பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோபால்கஞ்ச் மற்றும் கிழக்கு சம்பாரன் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். 9 குழந்தைகள் உட்பட 28க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நேற்றிரவு முழுவதும் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. 16 மாகாணங்களை குறிவைத்து யுக்ரைன் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் இவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 430 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 210 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வெண்கல பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரீ சட்டோ நகீசா ஷியோமி இணையை வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 7:25, 15:00 ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். ஒரு விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டுநீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000, இரு பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை. நீடித்த நவீன சாகுபடி முறையில்

மாற்றங்கள் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்தல் வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள் கிடைக்கும். ஊடுபயிர் சாத்திய கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையினை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ6, NK6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர், பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரம் இட்டு நன்றாக உழவு செய்த பிறகு ரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களை கொல்லி தெளித்து கிளைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலை வழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2800 முதல் 3500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. எனவே விவசாயிகள் வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள், நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். கால்நடை வளர்ப்போரின் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பிறகு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி அளவு தினமும் அடர்த்தீவன நீர்க்கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்பிருக்கிறது. எனவே நல்ல காற்றோட்ட வசதியை செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போடுங்கள். பண்ணை செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம்

0: வள்ளி, வள்ளி!
1: அட, யார் அது? வெண்பா மாதிரி இருக்கு.
0: வெண்பா மாதிரி இல்லை, வெண்பாவே தான்.
1: என்ன வெண்பா, வயர் கூட எடுத்துக்கிட்டு எங்கே கிளம்பிட்ட?
0: இன்னைக்கு வார சந்தையாச்சே, மறந்து போச்சா என்ன? சந்த நாள் மறக்கிற அளவுக்கு உங்கள் வீட்டில் காய்கறி இருக்குதா என்ன?
1: அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் தான் சந்தைக்கு வரணும். இரு வரேன்.
0: சீக்கிரம் வா, சந்தைக்கு போயிட்டு வந்து எனக்கு நிறைய வேலை கிடக்கு.
1: சரி வா, போவோம். அப்பப்பா,

0: சந்தையில என்ன நிக்க இடம் இல்லாத அளவுக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கு.
1: சரியா சொன்ன வள்ளி, ஒரு வழியா எப்படியோ காய்கறிய வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம்.
0: காய்கறி விலையெல்லாம் என்ன இப்படி ஏறி போய் கிடக்கு?
1: போற போக்க பார்த்தா காய்கறி போட்டே சமைக்க முடியாது போலே.
0: பேசாம நம்ம வானொலியில சொன்ன மாதிரி ஒரு காய்கறி கடைய வச்சாலே நிறைய சம்பாதிக்கலாம் போலயே.
1: அட வள்ளி, வானொலியில காய்கறி கடை வைக்கிறத பத்திலாமா சொல்றாங்க?
0: ஆமா, அதுவும் அங்கக முறையில உற்பத்தி பண்ண காய்கறிகள் பத்தி சொல்றாங்க.
1: அப்படியா? எனக்கும் இந்த யோசனை ரொம்ப நாளா இருக்கு.
0: எது, காய்கறி கடை போடுறதா?
1: அது இல்ல புள்ள, குறைஞ்சபட்சம் வீட்டுக்கு தேவையான சில காய்கறிகளையாவது அங்கக முறையில வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல விவசாயம் பண்ணலாம்னு யோசிக்கிறேன்.
0: மருந்து ஏதும் போடாத இயற்கை முறையில விளையிற காய்கறிகளை பத்தி தான் இப்ப எல்லாரோட யோசனையுமே.
1: ஆனா என்ன, அது வெறும் யோசனையா மட்டும்தான் இருக்கு, செயல்படுத்ததான் முடியல.
0: நீ ஒன்னும் கவலைப்படாத வெண்பா, வானொலியில இத பத்தி தான் விரிவா சொல்ல போறாங்க.
1: அப்படியா வள்ளி? அப்ப அதை நிச்சயம் நான் கேட்கணும்.
0: அது மட்டும் இல்ல, அங்கக முறையில எப்படி பொருட்களை உற்பத்தி பண்றது, அதை எப்படி விக்கிறது, அதுல என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குன்னு மொத்தமும் சொல்றாங்க.
1: யார் சொல்ல போறாங்க?
0: அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ அகிலா அவங்க தான் ஆலோசனைகளை சொல்ல போறாங்க. மறக்காம கேளுவேன்பா.
2: ரசாயன உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இல்லாத ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து அதை மதிப்பு கூட்டி எப்படி சந்தைப்படுத்தலாம், இந்த சந்தைப்படுத்துதல் மூலம் புதிய கிராமப்புற மற்றும் நகர்ப்புறத்தில் தொழிலதிபர்களை எவ்வாறு உருவாக்குதல் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். இதில் பார்த்திங்கனாக்கா இப்போ தொழில் முனைவோராக நம்ம மாறுவதற்கான ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சரியான வணிக மாதிரியை வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ நீங்கள் நேரடியாக விவசாயம் பண்ண போகிறீங்களா, அல்லது நீங்கள் வந்து விளைபொருட்கள் விவசாயிகிட்டேருந்து வாங்கிட்டு சந்தைப்படுத்த போறீங்களா அப்படிங்கறத வந்து நீங்க முதல்ல முடிவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நேரடி உற்பத்தி. நேரடி உற்பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க உங்க சொந்த நிலம் அல்லது நீங்க குத்தகை நிலத்துல வந்து இயற்கை விவசாயம் அதாவது அங்கக வேளாண்மை பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி நீங்க டிசைட் பண்ணிக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது பாத்தீங்கன்னாக்க இது எல்லாமே இல்லை, நான் வந்து விளைபொருட்களை வந்து டைரக்டாவே இப்போ ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இயற்கை விளைபொருட்கள் உற்பத்தி பண்றாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட இருந்து நான் டைரக்டா பொருட்களை வாங்கிட்டு அதை மதிப்பு கூட்டி ஓன் பிராண்ட்ல விற்பனை செய்ய போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க அது ஒரு வகை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அதெல்லாம் இல்லை, நான் வந்து மொத்தமாக பொருட்கள் வாங்கி அதை வந்து பல்காக வாங்கிட்டு அதை வந்து ரீபேக் பண்ண போறேன், சில்லறை வியாபாரத்தில் விற்க போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா கூட இதில் ஏதாவது ஒன்றில் தான் நீங்க வர முடியும். அப்போ தான் நீங்க வந்து ஒரு மிகச்சிறந்த தொழில் முனைவோராக ஆக முடியும். அதில் ஒவ்வொன்றா நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ தற்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட வந்து மக்கள்ங்கன்னா இங்கே வந்து நுகர்வோர்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு வந்து இப்போ அதிகமாயிட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அங்கக பொருட்கள் இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உலக அளவில் சந்தை மற்றும் உள்நாட்டு சந்தை வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது. இந்த துறையில் வந்து நம்ம வெற்றிகரமான தொழில் முனைவோராக ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நாலு வழிமுறைகள், அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ நீங்கள் பயிர் வளர்க்குறோம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரைஸில் வந்துட்டு நான் பண்ணிக்கிறேன், ஆர்கானிக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ரைஸில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சாதாரண ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள்லாம் வந்து அதை வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு முறை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாரம்பரிய ரைஸ்லாம் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, அதில் வந்து மொத்தமாக வாங்கிட்டு அதை ரீபேக் பண்ணுறேன் அப்படின்னு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ பாரம்பரிய ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதை நான் ஒரு சிலதை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ கரண்ட்டில் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா தூயமல்லி, சிவன் சம்பா, தங்க சம்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாசனை சீரக சம்பா, சேலம் சன்னா, இழுப்பப்பூ சம்பா, அதுக்கப்புறம் காளா நமக், சுர்ண மசூரி, மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க கேரள மக்கள் விரும்பி சாப்பிட்றது அது, அதுக்கப்புறம் கருடன் சம்பா, அதுக்கப்புறம் மணிச்சம்பா, அதுக்கப்புறம் மிளகு சம்பா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி கருப்பு கவுனி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா, அதுக்கப்புறம் பூங்காறு வெரைட்டி, காட்டு யானம், கருங்குருவை, நவரா, கல்லுருண்டை, குள்ளக்கார், குழியடிச்சான், ராஜமுடி, கருத்தக்கார், காட்டு குத்தாலம், குடவாலை, ரத்தசாலி, கொட்டாரச்சம்பா, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரு சில ரகத்தை வந்து நீங்கள் இயற்கை முறையில் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் வந்து விளைவிக்கிறாங்க, அவங்கள்ட்ட வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் பேக்கேஜ் அண்ட் பிராண்டிங்கில் வந்து நீங்கள் வந்து விற்பனை பண்ணலாம். பாரம்பரிய ரகத்தில் வந்து

நீங்கள் எப்படி மதிப்பு கூட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து கருப்பு கவுனி, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூடுல்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மெயினாக இப்போ ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது பார்த்தீங்கன்னாக்கா கஞ்சி மிக்ஸு, அதுக்கப்புறம் ரவை, அதுக்கப்புறம் குருணைன்னு சொல்லுவாங்க. அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2.5 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ பாக்கெட்டில் கூட நீங்கள் பார்த்து விற்கலாம். இந்த பாரம்பரிய ரகங்கள்ல அரிசி இருக்குது பார்த்தீங்களா, இதோட சேர்ந்து நீங்கள் மற்ற உபப்பொருட்கள் இப்போ பயிர் வகை பயிர்கள் இதோட சேர்ந்துட்டு அதை வந்து ஒரு கஞ்சி மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் வந்து மதிப்பு கூட்டி விற்கலாம். இப்போ வந்து இப்போ சர்க்கரை நோயர்கள்லாம் இந்த மாதிரி வந்து இந்த பாரம்பரிய ரைஸில் பண்ணுற வந்து கஞ்சிலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிறுதானியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வரகு, அதுக்கப்புறம் பனிவரகு, அதுக்கப்புறம் தினை இருக்குது, அதுக்கப்புறம் குதிரைவாளி, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா குதிரைவாளில் வந்து அதில் வந்து நூடுல்ஸ் பண்ணலாம். இப்போ அந்த நூடுல்ஸ் மேக்கிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து அந்த கீரைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான், இந்த மாதிரி சில இலைகள் அந்த சாறு வச்சு, அப்புறம் பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் கேரட்டு. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ராடக்ட்லாம் அந்த நூடுல்ஸோடு ஆட் பண்ணி சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நூடுல்ஸ் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இதில் சிறுதானிய பிஸ்கட் வந்து ரொம்ப அதிகமாக இன்றைக்கி வந்து வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. அதனால வந்து இப்போ ராகியில் வந்து ராகி பிஸ்கட் இருக்குது, அதுக்கப்புறம் திணை பிஸ்கட் இருக்குது, வரகு பிஸ்கட் இருக்குது, சாமி பிஸ்கட் இருக்குது, குதிரைவாளி பிஸ்கட் இருக்குது. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா மால்ட்டு, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து சிறுதானியத்தில் வந்து கஞ்சி மிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து இது மாதிரிலாம் நீங்கள் வந்து மதிப்பு கூட்டி பொருட்கள் தயாரிக்கலாம். அப்புறம் இந்த பாரம்பரிய அரிசியில் வந்து நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொள்ளு, பச்சைப்பயிறு இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து ஆர்கானிக்காக ஃபார்மர்ஸ்ட்டை வந்து வாங்கினாலும் சரி, இல்லை நீங்களே உற்பத்தி பண்ணாலும் சரி, இதை வந்து நீங்கள் நல்லா சுத்தப்படுத்திட்டு உங்கள் ஓன் ப்ராண்டில் வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் 1/2 கிலோ, 1 கிலோ பாக்கெட் அந்த மாதிரி மதிப்பு கூட்டி நீங்கள் வந்து விற்கலாம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது, வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பழங்கள் இதெல்லாம் இருக்குது. அதில் வந்து பழச்சாறுகள், இப்போ மாம்பழச்சாறு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸு, அதில் இந்த பப்பாயா மற்ற இதிலெல்லாம் நீங்கள் வந்து பப்பாளி, திராட்சை அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸும் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜாமு, அதுக்கப்புறம் மிக்சர் ஃப்ரூட், இதுலேயும் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வைக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் இன்புட்ஸ் அப்படின் இருக்குது. இதில் எப்படி நீங்கள் வந்து மதிப்பு கூட்டி விற்கலாம், சந்தைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பயிர்களுக்கு வந்து அந்த வேதிப்பொருட்கள், அதாவது ரசாயன பொருட்கள் போடாத உரங்கள் தான் நம்ம போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இயற்கை சார்ந்த ரசாயன உரம் இல்லாத உரங்களை வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து பிராண்ட் பண்ணி நீங்கள் விற்கலாம். அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அங்ககை இடுபொருட்கள் அப்படின்னு பார்ப்பாங்க, ஆர்கானிக் இன்ஃபுட் மேனுஃபேக்சரிங் சென்டர் அந்த மாதிரி கூட நீங்கள் விற்பனை பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா மண்புழு உரம், அதுக்கப்புறம் பஞ்சகவ்யா, அதுக்கப்புறம் ஜீவாமிர்தம், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணி விற்கலாம். அதுக்கப்புறம் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அமிர்த கரைசல், அதுக்கப்புறம் மீன் அமிலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப எண்ணெய், இப்போ வந்து மூலிகை சாறுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கத்தாழை, அதுக்கப்புறம் வந்து அந்த மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு, இதோட சேர்ந்து வேப்ப எண்ணெய் கரைசல், ப்ளஸ் இது அடிஷ்னலாக மூலிகை சாறு இருக்குது, நொச்சி இலை சாறு இந்த மாதிரிலாம் இருக்குது, அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த மூலிகை சாறு விரட்டி, இது வந்து பூச்சிக்கொல்லிக்கும் நம்ம மாற்றாக வந்து இதை பயன்படுத்தலாம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்தி கூட நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை உங்கள் ஓன் ப்ராண்டில் வந்து விற்பனை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா கழிவு மேலாண்மை இல்லை வந்து நம்ம என்ன புதுமையாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஆர்கானிக்காக வாழைத்தோட்டம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழைப்பழத்தை நீங்கள் வந்து நல்லா சுத்தப்படுத்தி அதை வந்து உங்கள் ஓன் ப்ராண்டில் வைக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வாழை நார், அதுக்கு ஒரு தொழில்நுட்பம், எல்லாமே எல்லாத்துக்குமே தொழில்நுட்பம் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட்லேயும் சொல்லிக் கொடுக்குறாங்க, நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்குது. நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கனாக்கா உங்கள் எங்கெங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா வாழைத்தண்டில் இருந்து எப்படி நார்லாம் உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வாழை நாரில் பார்த்தீங்கன்னாக்கா விதவிதமான கூடைகள்லாம் பண்ணுறாங்க. இந்த வாழை நாரில் வந்து இயற்கையாக சாயமேற்றி அதில் வந்து நிறைய கூடைகள்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதில் பைகள் பண்ணுறாங்க, பேக் இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கெட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிற பேக், அந்த மாதிரி பேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது கால் மிதியடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஓன் ப்ராண்டில் வந்து நீங்கள் எப்படி
எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து உற்பத்தி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து சர்டிஃபிகேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டிபார்ட்மெண்ட்டில் இதில் பார்த்தீங்கன்னாக்க, இதில் சீட் சர்டிஃபிகேஷன் அண்ட் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் விளைநிலத்தில் நீங்கள் வந்து பொருள் வந்து நீங்கள் ஆர்கானிக்காக விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னாக்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக அங்கக வேளாண்மை சான்றிதழ் வந்து வாங்கணும். இது

தமிழ்நாடு அரசோட அங்கக வேளாண்மை இந்த ஆர்கானிக் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சீட் சர்டிபிகேஷன் அவங்க வந்து இது வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நீங்க என்ன அந்த டிபார்ட்மெண்ட் போய் நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலோட நீங்க வந்து ஆர்கானிக் சர்டிபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நீங்க இந்த ஆர்கானிக் சர்டிபிகேட் வாங்கிட்டீங்கன்னாக்கா உங்க பொருள் வந்து இது வந்து ஆர்கானிக்கா உற்பத்தி பண்ணது அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ, மற்ற நார்மலா உள்ளதுக்கு வந்து ஒரு வேல்யூ, அப்புறம் ஆர்கானிக் இதுக்கு ஒரு வேல்யூ. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா FSSAI அந்த சர்டிபிகேட் வந்து நீங்க வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல வந்து என்னன்னாக்கா இப்ப நீங்க மதிப்பு கூட்டி ஒரு பொருள் விற்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா FSSAI சான்றிதழ் வந்து நீங்க வாங்கணும். அதான் உணவு கட்டுப்பாட்டு துறையில அதில் வந்து நீங்க என்ன தயாரிக்கிறீங்க, அதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் டேட்டு, அதில் நியூட்ரியன் கண்டென்ட், அதுக்கப்புறம் அது எக்ஸ்பைரி டேட்டு, இதெல்லாம் வந்து போட்டு அதில் அழகாக பிராண்ட் பண்ணி பேக்கேஜ் பண்ணி அதில் விற்றிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பொருள் வந்து நல்லா போகும். பட் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து தரங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வந்து தரம் உங்கள் பொருள் வந்து தரமாக இருந்தால் தான் நீங்கள் வந்து விற்பனை ஜாஸ்தியாகும், அப்புறம் நீங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில் முனைவராக நீங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி ஓகே, இது இப்போ நான் சொன்னது எல்லாம் ஒரு ஒரு தனிநபராக நீங்கள் வந்து பண்ணுறீங்க. சப்போஸ் என் பொருளை வந்து நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசோட அதை வந்து அஃபிடான் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இந்த அஃபிடாங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசோட வர்த்தக அமைச்சகத்தின் கீழ் செயல்படுற ஒரு அமைப்பாகும். இந்த அமைப்பு வந்து முற்றிலும் வந்து இணையதளம் மூலமாகவே நடைபெறுது. இப்போ வந்து உங்கள் விவசாய உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் வந்து ஏற்றுமதிக்கான வந்து அஃபிடா மூலமாக சான்றிதழ் வாங்கினா தான் உங்கள் பொருளை வந்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஒரு தனிநபராகவும் நீங்கள் பண்ணலாம், அல்லது வந்து குழுவாகவும் நீங்கள் பண்ணலாம். குழுவாக நீங்கள் பண்ணுறப்ப ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீங்கள் ஆர்கனைசேஷன் மூலமாகவும் நீங்கள் வந்து அஃபிடாவில் வந்து உங்கள் பொருட்களை வந்து நீங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணலாம். தேவைப்படும் ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றுமதி இறக்குமதிக்கான குறியீடு, அதாவது வந்து IE கோடு அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கோடு, மத்திய வெளிநாட்டு வர்த்தக இயக்குநர்களால் வழங்கப்பட்ட ஏற்றுமதி குறியீடு, இந்த ஆவணங்கள் எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் வந்து ஏற்றுமதி பண்ண முடியும். நிறுவனம் வச்சுருந்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோட வந்து பான் கார்டு, அதுக்கப்புறம் வங்கி சான்றிதழ் பேங்க் சர்டிஃபிகேட்டு, வங்கியால் முறைப்படி சான்றளிக்கப்பட்ட கணக்கு விவரம், அதுக்கப்புறம் நிறுவன முகவரி சான்றிதழ், அதாவது வந்து GST சான்றிதழ், அதுக்கப்புறம் வாடகை ஒப்பந்தம் அல்லது மின்சார கட்டண ரசீது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறுவன ஆவணங்கள், அது வந்து பார்ட்னர்ஷிப் பத்திரம்னு சொல்லுவாங்க, பார்ட்னர்ஷிப் டீடு, அல்லது வந்து நிறுவன பதிவு சான்றிதழ் MOU அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். எப்படி நீங்கள் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னாக்கா இந்த அஃபிடாவோட அஃபிஷியல் வெப்சைட் பக்கத்துக்கு போகணும். போயிட்டு அதில் வந்து முகப்பு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்டர் ஆஸ் எக்ஸ்போர்ட்டர்னு இருக்கும், அந்த பொத்தானை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுடைய IE கோடு கேட்கும், அதுக்கப்புறம் நிறுவனத்தின் பெயர், அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு மற்றும் உங்கள் கைபேசி எண்ணை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு OTP வரும், OTP வச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து சரிபார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வரும், அதை வந்து ஃபுல்லாக வந்து நிரப்பணும். அதில் வந்து நிறுவனத்தின் முகவரி, வங்கியின் விவரங்கள், அப்புறம் நீங்க என்ன பொருளை வந்து நீங்க ஏற்றுமதி பண்ண போறீங்க, என்ன கண்ட்ரிக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ண போறீங்க அப்படிங்கறதெல்லாம் அதுல வந்து தெளிவா இருக்கும், அதை நீங்க வந்து ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதுக்கான பதிவு கட்டணம் பாத்தீங்கன்னாக்க இதில் வந்து 5900 உங்களுக்கு வந்து பதிவு இது, அப்புறம் மிச்சம் ரூபாய் 900 வந்து 80% வந்து GST. இந்த தொகையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது வந்து நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் வந்து செலுத்தலாம். முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சான்றிதழில் வந்து சரிபார்க்கப்பட்டு திருப்பி வந்து உங்கள் மின்னஞ்சலுக்கே அனுப்பப்படும். ஸோ இந்த ஒன்ஸ் வந்து நீங்கள் சான்றிதழ் வாங்கி பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் அஃபிடா மூலமாக நீங்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இதில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு என்னென்ன சலுகை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் இயற்கை விவசாய கொள்கையின்படி இயற்கை விவசாய சான்றிதழ் பொருட்களுக்கான பதிவு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு வந்து அளிக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட். அதுக்கப்புறம் இதுல அரசு உதவி மானியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் தொடங்க வந்து அரசோட வந்து நிதி உதவியை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா TNI தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா நம்ம ஆழ்வார் இயற்கை விவசாய ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த சென்டருக்கு நீங்க போயிட்டீங்கன்னாக்கா இங்க இயற்கை விவசாயத்துக்கான பயிற்சிகள் எல்லாமே கொடுப்பாங்க, அவங்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் வந்து நீங்க எல்லாமே பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளநிலை பட்டதாரிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா BS அக்ரி படித்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் அல்லது அது சார்ந்த படிப்பாக இருக்கணும், PVC வெட்டினரி அதுக்கப்புறம் அந்த செரிக்கல்ச்சர் இந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விவசாய சேவை மையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்மர் சர்வீஸ் சென்டர், அது அமைக்கிறதுக்கு வந்து அரசு மானியத்தோட கூடிய கடனுதவி இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஏற்றுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஃபிடா மூலமாக ஏற்றுமதி பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஓன் பிராண்டிங் மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு பேரில் வந்து நீங்கள் வந்து தனி பேக்கேஜ் மூலமாக பண்ணிவிட்டு உங்களோட பொருட்களை வந்து எளிதியாக வந்து வாடிக்கையாளர்கிட்ட கொண்டு போய் வந்து சேர்க்கலாம். பட் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னாக்கா பொருட்களை வந்து தரமாக இருக்கணும், அப்போ தான் வந்து இது வந்து ஈஸியாக வந்து எல்லாத்துக்கும் வந்து போய் சேரும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் தி பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆர்கானிக் பொருட்களுக்கு வந்து விளம்பரமே தேவையே இல்லை. இப்போ வந்து

0: ஆரோக்கியங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, உங்கள் பொருள் வந்து அவங்கள்ட்ட போய் சேர்ந்து அது தரமாக இருந்து அவங்களுக்கு பிடிச்சதுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வியாபாரம் வந்து அதிகமாகும்.
1: என்னவென்பா, அங்கக வேளாண்மை உற்பத்தி பொருட்களில் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ அகிலா அவங்க சொன்ன ஆலோசனைகளை தெளிவா கேட்டுக்கிட்டியா?
2: கவனமா கேட்டுக்கிட்டேன் வள்ளி.
1: அப்ப இன்னைக்கே அதுக்கான வேலைகளை ஆரம்பிக்க போற அப்படித்தானே?
2: ஆமா வள்ளி. அது மட்டுமா, நல்ல தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணி அது மக்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: அது மட்டுமா சொன்னாங்க? நம்ம பொருட்களை வெளிநாடுகளுக்கே கூட ஏற்றுமதி பண்ணலாம்னு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்களே.
2: ரொம்ப சரி வள்ளி, பேசிக்கிட்டே வீட்டுக்கே வந்துட்டோம். நாளைக்கு பாப்போமா?
1: அப்ப நான் சீக்கிரம் உன்னை ஒரு அங்கக வேளாண் தொழில் முனைவரா பார்க்க போறேன்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: புதினா சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். புதினா இந்திய சமையலறையின் ஓர் முக்கியமான நறுமணப் பொருளாகும். இது அழகு சாதனப் பொருட்கள், சமையலில் வாசனை மற்றும் சுவையூட்ட மற்றும் வாசனை திரவியங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் கீரை பயன்பாட்டிற்காகவே சாகுபடி செய்யப்பட்டாலும் சமீப காலங்களில் நறுமண எண்ணெய் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் பருவச்சூழல் மற்றும் மண் வளம் புதினா சாகுபடிக்கு ஏற்றதாக உள்ளது. சர்வதேச அளவில் புதினா மற்றும் அது சார்ந்த நறுமண எண்ணெய் தயாரிப்பில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் புதினா சாகுபடி அதிகம் உள்ள பகுதி இந்தோ கங்கை சமவெளி பகுதியாகும். இப்பகுதியில் மணல் சார்ந்த இரும்பொறை மண் அல்லது களி சார்ந்த இரும்பொறை மண் அதிகம் காணப்படுகிறது. பருவநிலை, மண் மற்றும் பாசன நீர் ஆகிய காரணிகளால் இப்பகுதிகளில் புதினா சாகுபடி லாபகரமாக உள்ளது. பஞ்சாபில் அம்ரிஸ்டர், ஜலந்தர், லூதியானா, ஹரியானாவில் மொரதாபாத், ராம்பூர், பைரலி மாவட்டங்கள் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் வடக்கு மாவட்டங்களில் புதினா சாகுபடி செய்யப்படுகிறது. தென்னிந்தியாவில் குளிர் அதிகமுள்ள பகுதிகளிலும் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, ஓசூர் பகுதிகளிலும் அதிக அளவு சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் புதினா சாகுபடி செய்யப்படுகிறது. குறிப்பாக சூளகிரி மற்றும் ஓசூர் பகுதிகளில் இது ஒரு முக்கிய தோட்டக்கலை பயிராகும். இந்த பகுதிகளில் நிலவும் பருவ நிலையானது புதினா சாகுபடிக்கு ஏற்ற வகையிலும் அதன் தரம் அதிகரிக்கும் வகையிலும் உள்ளதால் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி தவிர சேலம் மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் புதினா சாகுபடி செய்யப்படுகிறது. புதினாவில் 4 முக்கிய இனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அவை ஜப்பானிய புதினா, ஸ்பியர் புதினா, பெர்கோமேட் புதினா, மிளகு புதினா. இந்த ரகங்கள் நல்ல வளமான அங்கக சத்து அதிகம் உள்ள மண் புதினா சாகுபடிக்கு ஏற்றது. நல்ல நீர்பிடிப்பு திறன் கொண்ட கார அமிலத்தன்மை 6-7.5 வரை உள்ள மண் உகந்தது. நீர் தேங்கக்கூடிய வடிகால் குறைவான மண் புதினாவுக்கு ஏற்றதல்ல. பருவநிலை, ஜப்பானிய புதினா வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. ஈரப்பதம் அதிகமான சூழலில் வேர் அழுகல் பாதிப்பு அதிகமாக இருக்கும். 20-40°C வெப்பநிலை மற்றும் 100-110 cm மழை பெறும் பிரதேசங்கள் ஜப்பானிய புதினா சாகுபடிக்கு ஏற்றது. பெர்கமோட், ஸ்பியர் மற்றும் மிளகு புதினா குளிர் பிரதேசங்களுக்கு ஏற்றதாகும். புதினா நடவுக்கு நிலத்தினை நன்கு உழுது பாத்திகள் அமைக்க வேண்டும். அடி உரமாக ஹெக்டருக்கு 25 டன் நன்கு மக்கிய தொழு உரம் இட வேண்டும். நடவுக்கு முன்பு சணப்பை வளர்த்து மடக்கி உழவு செய்வதன் மூலம் மண்ணின் ஊட்டச்சத்து அளவினை அதிகரிக்கலாம். பார்களை விட பாத்தி நடவே புதினாவுக்கு ஏற்றதாகும். பயிர் பெருக்கம், புதினா தண்டுகள் மற்றும் பக்க கன்றுகள் மூலம் பயிர் பெருக்கம் செய்யப்படுகிறது. வேர் அழுகல் பாதிப்பு இல்லாத தண்டுகள் அல்லது பக்க கன்றுகளை நடவுக்கு பயன்படுத்தலாம். ஓர் ஹெக்டர் நடவுக்கு 400 கிலோ தண்டுகள் தேவைப்படும். ஓர் ஹெக்டர் பரப்பிலிருந்து 10 ஹெக்டருக்கு தேவையான தண்டுகளை நடவுக்கு பெற முடியும். ஓடு தண்டுகளை 7-10 cm அளவுக்கு வெட்டி நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். வரிசைக்கு வரிசை 45-60 cm மற்றும் செடிக்கு செடி 45 cm இடைவெளியும் விட வேண்டும். நடவு செய்தவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். ஜூன் ஜூலை மாதங்கள் நடவுக்கு ஏற்றது. உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். புதினா தடைச்சத்தின் அளவுக்கேற்ப நன்கு வளரக்கூடியது. அடி உரமாக ஒரு ஹெக்டருக்கு 30-60-10 கிலோ தழை, மணி மற்றும் சாம்பல் சத்து இட வேண்டும். மேலுரம், நடவு செய்த 60 மற்றும் 120 நாட்களில் ஒரு ஹெக்டருக்கு 30 கிலோ தழைச்சத்து உரத்தை 2 முறையாக பிரித்து இட வேண்டும். நீர்ப்பாசனம், புதினா அதிக அளவு நீர் தேவை உள்ள பயிராகும். பருவநிலைக்கேற்ப 4-6 நாட்களுக்கு 1 முறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். குளிர்காலங்களில் வளர்ச்சி தடைப்பட்டு உறக்க நிலையில் இருக்கும் போதும் தேவையான அளவு நீர்ப்பாசனம் செய்து பராமரிக்க வேண்டும். பயிர் வளரிடை தொழில்நுட்பம், களைகளால்

புதினாவின் விளைச்சலில் 60% வரை பாதிப்பு இருக்கும். எனவே ஆரம்ப காலங்களில் வயலினை களைகள் இல்லாது பராமரிப்பது முக்கியமாகும். புதினா படர்ந்து வளர்ந்த பிறகு அதன் பாதிப்பு அதிகம் இருக்காது. அறுவடைக்கு பின்பு களை எடுத்தல் அவசியமாகும். அறுவடை பற்றி தெரிந்து கொள்வோம். சராசரியாக நடவுக்கு பின்பு 100 முதல் 120 நாட்களில் அறுவடை செய்யலாம். அறுவடை தாமதமானால் இலையின் சேமிப்பு திறன் பாதிக்கப்படும். அரிவாளால் மண்ணிலிருந்து 2 முதல் 3 சென்டிமீட்டர் உயரத்தில் அறுவடை செய்ய வேண்டும். முதல் அறுவடையிலிருந்து 80 நாள்களில் இரண்டாவது அறுவடையும், அடுத்த 80 நாள்களில் மூன்றாவது அறுவடையும் செய்ய வேண்டும். பயிர் பாதுகாப்பு. இலை சுருட்டுப்புழு, கம்பளிப்புழு மற்றும் கரையானால் பாதிப்பு உண்டாகும். சரியான நீர் மேலாண்மை மூலம் கரையானின் பாதிப்பினை சரிசெய்ய இயலும். புழுக்களை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தலாம். ஓராண்டில் 3 அறுவடையில் 20 முதல் 25 டன் விளைச்சல் கிடைக்கும். மேலும் ஹெக்டருக்கு 50 முதல் 70 கிலோ நறுமண எண்ணெய் கிடைக்கும்.

0: அமைப்பில் உதவி எஸ் கண்ணதாசன்.
1: உள்ளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
2: அமைப்பு பி. வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தீவிரவாதம் தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவில் பல்வேறு குற்றங்களை புரிந்து வெளிநாடுகளுக்கு சென்ற 288 பேர் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 36 நாடுகளிலிருந்து இவர்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவாலான சூழலில் உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று தெரிவித்தார். மண் வளத்தை பாதுகாக்க உரிய வகையில் உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கென இயக்கம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மண் வள அட்டையில் தெரிவித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் உரங்கள் பயன்படுத்தப்படுவதை இந்த இயக்கம் உறுதி செய்யும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான

0: உயர்நிலை பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். விண்வெளி தொழில்நுட்பம், கப்பல் கட்டுமானம், வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகள், எரிசக்தி பாதுகாப்பு, நிதி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பரஸ்பரம் கண்டறிவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுகள் 90 நாட்களுக்குள் முடிவடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். பழமை மாறாமல் நவீன முறையில் இந்த அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று மதுரையில் இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்திற்காக 4 லட்சம் மோதிரங்கள் கொள்முதல் செய்வதற்கு வகை செய்யும் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வந்த போதிலும் ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்றும் வினவியுள்ளார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு வீரமணிக்கு எதிராக புகார் அளிக்க விரும்புவோருக்கான தொலைபேசி எண்ணை சிறப்பு புலனாய்வு குழு அறிவித்துள்ளது. இதன்படி 9345319676 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார்கள், தகவல்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தகவல் கொடுப்பவர்கள் குறித்த விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடும். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் ஆடவர் நீளம் தாண்டுதலில் முரளி ஸ்ரீசங்கரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராமராஜும் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் பருள் சௌத்ரியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஆடவர் ஈட்டி எறிதலில் யஷ்வீர் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் ரோஹித் யாதவ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் பிரியா கங்காஸ் மற்றும் லவ்லினா போர்கோஹெய்னும் ஆடவர் பிரிவில் கபில் பொகாரியாவும் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். ஆடவர் வாலிபால் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் 800 மீட்டர் ஓட்டத்தில் பூஜா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஹாக்கி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 20 வெள்ளி, 21 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற வித்யா ராமராஜுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்போம். மனோ சித்ரா குரல்களில் வைகாசி பொறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து முதல் பாடல்.

திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நேயர்களே. தொடரும் பாடல் பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கவிருப்பது கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா குரல்கள்.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: நேர்களை கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் தொடர்வது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள். திரைப்படம் நடிகன்

கிழக்கு வாசல் திரைப்படத்திற்காக ஒலித்த குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம். திரைகானத்திற்கு நிறைவாக கே ஜே யேசுதாஸ், உமா ரமணன் குரல்களில் கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்போம்.

0: 15 minutes 14.61 seconds in the women's 5,000 meter event. Athlete Vidya Ramraj bagged bronze in the women's 400 meter hurdles, setting a new national record in the process. Ramraj clocked a personal best of 54.75 seconds to finish third and broke more than four-decade-old national record created by legendary P.T. Usha. India also secured a bronze in Kurash, with Pinky Balhara finishing third in the women's under 78-kilogram category. In women's boxing, Olympic medalist Lavlina Borgohain and Priya Ghangas have assured India of two more medals. India are currently 12th in the Asian Games medal standings with a total of 45 medals, comprising 4 gold, 20 silver and 21 bronze. Benchmark domestic equity indices declined sharply by over 1.5% today. The benchmark Sensex plunged 1,124 points to a 6-month low. Nifty also plunged to close below 22,800. A report.
1: The Sensex plunged 1,124 points to close at 72,772. The Nifty shed 360 points to settle at 22,780. In the broader market at the National Stock Exchange, the Mid-Cap 100 index tumbled 1.6%, while the Small-Cap 100 index tanked 1.8%. Markets opened with gap down this morning and continued their downward trajectory throughout the session, as rising crude oil prices, escalating tensions in West Asia, surging global bond yields and persistent foreign fund outflows weighed heavily on investor sentiment. Meanwhile, in the forex market, the rupee depreciated by 17 paisa to close at 95 rupees and 99 paisa against the US dollar. With Intakhab's report, Anubha Rohatgi, Akashwani News.
0: And now, before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah calls for a stronger mechanism to combat terrorism, launches new extradition portal. India and UAE agree to implement initiatives for trade in local currency, aim to boost bilateral trade to $200 billion by 2032. Central teams to visit Karnataka and Maharashtra to assess drought situation. Government launches Pashudhan Bima portal to streamline livestock insurance, claims and monitoring. Non-stop flight between India and Mongolia takes off. Sensex hits a 6-month low to close at 72,772. And at Asian Games 2026, India add 8 more medals in men's javelin throw. Yashveer Singh takes silver. Sri Shankar Murli in long jump, Gulveer Singh in 1500-meter race and Isha Singh in shooting also strike silver. That's all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்காக பணியாற்றி வருவதன் 25 ஆண்டு கால சேவைகள் குறித்தும், தொடர்ந்து 3 முறை நாட்டு மக்களால் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அதன் மூலம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நன்மைகள், பல்வேறு துறைகளில் நாடு அடைந்து வரும் வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்தும் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்விற்கு வந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன சார். பிரதமர் ஆற்றி வரக்கூடிய இந்த மக்கள் பணி குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்?
5: முதன் முதலாக அரசியல் கட்சியிலிருந்து அவர் வந்து ஒரு பொது பொறுப்புக்கு வருகிறார். அது முதல்வர் பதவி. அவர் வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவர் வந்து எம்எல்ஏ இல்லை. அதாவது சில பேருடைய சாதனைகள் முறியடிக்கப்படாத சாதனைகளாகவே போயிடும். அதில் ஒரு முக்கியமான ஒரு நபராக, முக்கியமான ஒரு தலைவராக நான் பாரத பிரதமரை பார்க்கிறேன்னா, அவர் குஜராத்துடைய சட்டசபையில் கால் எடுத்து வைக்கும் போது அவர் முதல்வராக கால் எடுத்து வைத்தார். அவர் அப்போது எம்எல்ஏ கிடையாது, அப்புறம் எலெக்ஷனில் ஜெயித்தார். அதே மாதிரி பாரதத்தின் பிரதமராக 2014 ஆம் ஆண்டு அதாவது கால் எடுத்து வைக்கும் போது அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ட். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேலே வேறு யாரும் நடப்பதற்கான சாத்தியக்கூறே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் நம்ம 25 வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் அவர் அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பொதுமக்களிடம் டைரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு தலைவராக, இன்டர்மீடியேட்டே தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் எழுதலாம், அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னா அதுக்கான என்ன நிகழ்வுன்றது தெரியும். எந்த ஏரியாவில் எந்த இடத்துல நீங்கள் கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியும். அதே மாதிரி டைரெக்டாக உங்களால் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஆராய்ச்சி மணி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து இன்றைக்கி நம்ம கணினி மயமாக்கப்பட்டு அது கைபேசியின் வாயிலாக வந்த பிறகு அது பிரதமர் அலுவலகத்தையே உங்களால் தொடர்பு கொள்ளும் அளவுக்கு மாற்றி அமைத்தவர். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுடைய

திருப்பி அப்படின்னு இருக்கும். இப்போ எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர்களில் லீ குவான் யூ அவர்களும் ஒருவர். ஸோ அவர் வந்து நவீன சிங்கப்பூரின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, நவீன சிங்கப்பூரின் சிற்பி அப்படின்வாங்க. அதே மாதிரி துருக்கி நாட்டில் முஸ்தபா கேமல் அப்படின்ற ஒரு தலைவர், பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு காலகட்டத்தில் அந்த நாட்டின் தலையெழுத்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு தலைவர் வருவார். ஸோ அந்த மாதிரி வந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்தியாவுடைய தலையெழுத்தை மாற்ற வந்த ஒரு சிற்பி, நவீன இந்தியாவின் சிற்பின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். 2026 இருக்கிறோம், 2021 நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம். இவர் கடந்து வந்த

0: ஒரு வழிகாட்டியாக இருப்பதை தான் நம்ம பார்க்க முடியும்.
1: இப்போ வந்து பிரதமர் வந்து நீங்க உங்களுடைய பேச்சினுடைய வந்து ஒரு குறிப்பிட்டீங்க, மக்கள் கிட்ட வந்து நேரடியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ வந்து எனக்கு வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா தோன்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட மனம் திறந்து பேசணும் அப்படின்றதுக்காகவே வந்து நம்ம ஆகாஷ்வாணியில வந்து பாத்தீங்கன்னா மன் கி பாத் நிகழ்ச்சி வந்து அதற்கான கருத்துக்களை வந்து மக்கள் கிட்ட இருந்து கேட்பாரு. அப்போ மக்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள், அதே மாதிரி சிறந்த ஆளுமைகளை வந்து அந்த நிகழ்ச்சி வாயிலா வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவார். அதே மாதிரி உலகில எந்த மூலையில என்ன விஷயங்கள் வந்து மக்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும் அப்படின்ற விஷயங்கள் இருந்தா அதையும் கூட அந்த உரையின் வாயிலா வந்து பிரதமர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா வானொலி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே வந்து போய் சேரக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்னைக்கு வந்து கைபேசியிலயும் நம்ம வந்து வானொலி கேட்கிறோம், கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வயல்காட்டுல கூட வந்து வானொலி கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வானொலி வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஊடகமா தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட வானொலியில வந்து பிரதமர் உரையாற்றக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க?
0: இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கணினிமயமாக்கப்பட்ட விஷயத்தில் இதை எத்தனை பேர் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு நிகழ்ச்சி. இது எல்லா மாதமும் எல்லாருமே வெயிட் பண்ணி இதை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும்
1: ஆர்வமும் கூட மக்கள் கிட்ட இருக்கு. இந்த முறை பிரதமர் என்ன பேச போறார், எதை பற்றி எல்லாம் நமக்கு சொல்ல,
0: நம்மளும் சொல்லணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச சில ஆளுமைகள் இருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கலாம், நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வெற்றிகளாக இருக்கலாம், இல்லை எந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்ற விஷயமா இருக்கலாம், எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கணும். முதல்ல செவி கொடுக்கிறார், அதுவே பெரிய விஷயம். ஒரு நாட்டுடைய தலைவருக்கு முக்கியமான ஒரு எது இருக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டுடைய குடிமகன்கள் சொல்வதை அது கொடுத்து கேட்கணும்னு.
1: அதாவது நான் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு இல்ல, நீங்க சொல்றதை வைத்து
0: நான் எதிரொலியாக நான் வந்து உங்களுடைய குரலாக, அது மனதின் குரல் அப்படின்றது இந்தியாவின் குரல், இந்தியாவின் குரலாக அவர் மனதின் குரல் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பண்றாரு. அதோடைய அது வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா இனி வரைக்கும் இந்த மாசமும் அடுத்த மாசம் எல்லாமே எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. சோ இதுல நம்மளும் சொல்லலாம். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ், அது வந்து பெரிய சக்சஸ். அதே மாதிரி எல்லாருக்கும் உள்ளடக்கியது, கார் ஓட்டுறாங்க இல்ல பைக் ஓட்டுறாங்க இல்ல எல்லாருமே ஓட்டுற போது அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட அதுல வந்து இடம்பெறுது. முக்கியமா இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் அப்புறமா விவசாயிகள், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே இது பெரிய சக்சஸா இருக்கு, இது ரெண்டுமே இதுக்கு சக்சஸா இருக்கு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு பேசப்படும் பொருளாகவும் இருக்கு. இது வந்து இந்த காலத்துல, அதாவது இந்த நவீன உலகத்துல இது சாத்தியமா அப்படின்ற கேள்வி எல்லாம் நிறைய பேர் எழுப்புனாங்க. சோ இது போய் யாரும் ரேடியோ கேட்பாங்களாப்பா, அதுலயும் முக்கியம் கோடி மக்களின் ஒரு எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அதனால அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. இது வந்து எதிர்பார்க்காத ஒரு பொருள். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க, இதுல சோசியல் மீடியால கூட இந்த மனதின் குரல் வருது. சோ அதுலயுமே உட்கார்ந்து அது உட்கார்ந்து கேட்கறதுக்கு இருக்காங்க அப்படின்னா அது அவருடைய வெற்றி அப்படின்றத விட அவர் இந்திய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், இந்திய மக்களின் எண்ணத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதை கொண்டு சேர்க்கின்ற விதம், அதற்காக அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய முயற்சி, அதோடைய என்ன சொல்றது அந்த ஒரு டீம் ஒர்க் பண்ணுது அது அவருக்கு பின்னாடி. இதுல முக்கியமா சொல்லணும்னா அவர் வந்து எது வேணுன்றது செலக்ட் பண்ற, சும்மா எழுதி கொடுத்தாலாம் படிக்க முடியாது, அதுல வந்து அவர் எடுத்துக்கொள்ள, ஏன்னா அதுல வந்து அது உண்மையிலே மனதிலிருந்து வருகிறது, மனதில் ஆழத்திலிருந்து வருகிறதுனால தான் அது அவ்வளவு பெரிய வெற்றியான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறான்.
1: நிச்சயமா சார், இப்ப நீங்க குறிப்பிடும் போது பாத்தீங்கன்னா அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில வந்து சொல்லப்படுது. சமீபமா வந்து பாத்தீங்கன்னா வந்து மழைநீர் சேகரிப்போட அவசியத்தை பத்தி வந்து பிரதமர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மழைக்கால நேரத்துல வந்து நம்மளுடைய மழைநீரை நம்ம சேர்த்து நம்ம வந்து எந்த அளவுக்கு பயனடைய முடியும் அப்படின்ற ஒரு வலிமையான கருத்தையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. இதே போல இன்னொரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்கிறோம், என்ன அப்படின்னா எல்லோருக்குமே அவங்களுடைய அன்னை அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க, அன்னை இல்லாம நம்ம இல்ல. அப்படிப்பட்ட அன்னையோட பெயர்ல மரம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை வந்து பிரதமர் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து கேட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் அந்த இயக்கத்துல வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து ரெண்டு விஷயத்த பார்க்கிறோம், ஒண்ணு நம்மளுடைய தாயை வந்து நம்ம பெருமைப்படுத்துறோம் அப்படின்ற ஒரு விஷயம், இன்னொன்னு சுற்றுச்சூழலுக்கு ஒரு நல்ல விளைவை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில மரம் வளர்க்கக்கூடிய பழக்கத்தை திட்டத்தை நமக்கு உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ மக்கள் பணினா இதுதான், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களை நல்வழிப்படுத்துது, அதே சமயம்

0: நாட்டுக்கும் நல்லதை வந்து உருவாக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இதில் முன்வைக்கிறாரு பிரதமர். நீங்க எப்படி பாக்குறீங்க இதை?
1: பாரத பிரதமர் ஆவதற்கு முன்பாக ஒரு நேர்காணல்ல சொல்ற விஷயம், நான் பெருசு விஷயம்லாம் பண்ண மாட்டேன் அவர் சொல்றாரு. அதாவது பெரிய விஷயங்களை சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக, ஒரு யுக புருஷனாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் வாயிலிருந்து வந்தது. நான் பெரிய விஷயம்லாம் சொல்லுவேன், சின்ன சின்ன விஷயங்களை கோர்வையாக செய்வேன். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கோர்வையாக செய்து முடிக்கப்படும் பொழுது அது பெரிய விஷயமாக மாறுகிறது. இதில் வந்து இப்படிதான் நான் ஒர்க் பண்ணுற விதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது இப்போதான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, சின்ன சின்ன விஷயங்கள். முதல்ல விஷயம், இந்தியாவுடைய சாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி சிஸ்டம். அந்த ஃபேமிலி சிஸ்டத்துடைய மெயின், ஒரு குடும்பத்தின் அச்சாணி அப்படின்னா அது வந்து தாய். அவருடைய தாய்க்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கண்ணெதிரை நம்ம வந்து அவர் வாழ்ந்த விஷயம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி சிஸ்டத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார். இதே மாதிரி மரம் நடுவது அப்படின்னும் போது சில நாடுகள் நம்ம பார்க்குறோம். ஜென்ரலாக சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு நாடு, அந்த நாட்டுடைய பேரை கிரீன் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் அந்த நாட்டுடைய தலைவர், முதல் தலைவர் லீ குவான் யூ அவர்கள் இதே போல் மரம் நடுவது அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தார். இன்றைக்கி அந்த சிட்டி எப்படி இருக்குன்னு. அதே போல் பாரத பிரதமர் சில விஷயங்கள்லாம், அதாவது ஒரு நாட்டுடைய தலைவர் செய்யக்கூடிய வேலையா இது அப்படின்னு கேட்கிற விஷயம்லாம் சிலதெல்லாம் இருக்குது. அதில் முக்கியமாக துடைப்பத்தை கையில் எடுப்பது, அந்த நாட்டுடைய குப்பைகளை சரி செய்வது. அது வந்து நான் சொல்றது உள்ளுக்குள்ள அரசியல் இல்ல, தெருக்களில் இருக்கக்கூடிய குப்பைகளை ஸ்வச் பாரத். அது ஆரம்பிக்கும் போது பல்வேறு லெவல்ல இருக்கவங்க பல்வேறு விமர்சனங்களை வச்சாங்க. இன்னைக்கு முன்னாடி இருந்தது இன்னைக்கு சரியா இருக்கா இல்லையா, அவ்வளவுதான் முக்கியம். இன்னொன்னு, நம்ம நாட்டுடைய பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி, நம்மளுடைய மக்கள் வந்து எல்லாத்தையுமே உடனே ஏத்துப்பாங்களா? ஏத்துப்பாங்க. ஆனா இதுக்கு பெரிய நாடு, இது சின்ன நாடு கிடையாது, பெரிய நாடு. இதுக்கு நாள் எடுக்கும். ஆனா அன்னைக்கு அவர் எடுத்த அந்த விஷயம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா? 2014 போது இருந்த இந்தியாவுடைய ரயில் நிலையங்கள் எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது, இந்த வித்தியாசம் அவர் அன்றி கையில் எடுத்த துடைப்போம். அதே போலதான் இன்று மரம் நடும் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காருல, இது பிரதமர் மோடி அவர்களுடைய எடுத்துக்கூடிய முன்னெடுப்பு எல்லாமே இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் இவர் எதுக்காக இதை சொன்னாரு, எதுக்காக இதை முன்னெடுக்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஜென்ரலா சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே பொலிட்டிஷியன் தான், அது வந்து ஒரு மாற்று கருத்தே இல்லை. அது நம்ம பாரத பிரதமர் போறதுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் ஒரு விஷயம் பார்த்தோம்னா அதையும் தாண்டி சில விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்தியாவுடைய பிரதமர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்த எலெக்ஷனை முன்வைத்து இருக்காது, அடுத்த தலைமுறையோ இல்ல நூற்றாண்டையோ குறிவைத்து தான் இருக்க முடியும். இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். நம்மளுடைய ரயில்வே அமைச்சர் ஒரு பிளான் அனுப்புகிறார், ஒரு வரைபடம், இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ரயில் நிலையத்தோட வரைபடம் அனுப்புகிறார். அது ராத்திரி ஒரு 11 மணிக்கு பிரதமர் அலுவலகத்துக்கு போகுது. 1 மணிக்கு பதில் வருதான், இந்த வரைபடம், இந்த டிசைன், இந்த பிளான் வந்து நல்லா இருக்கு, ஆனா அது இன்று இருக்கக்கூடிய மக்களுக்கு கரெக்டா இருக்கும். நீ 20 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நீங்க இந்த பிளானை மாத்தணும், ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த ஊர் எப்படி மாறும்னு யோசிச்சிங்க, அப்ப இந்த ரயில் நிலையம், இந்த ரயில் நிலையம், இந்த டிசைன் ஒர்க் அவுட் ஆகாது, அப்ப இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கணும், அப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த ரயில் நிலையத்தை வடிவமைத்து மாற்றி பாருங்கள், அப்ப நீங்க அதை எடுத்தீங்கன்னா சரியா வருதான்னு பார்த்துட்டு அப்புறமா அனுப்புங்க. ஸோ நான் சொல்லும் போது நேரம் பாருங்க, 1 மணி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு, நான் சொல்றது இந்த அடுத்த எலெக்ஷனுக்கு அது பண்ணிருக்கலாம், ஆனா அது பண்ணல. ஸோ அடுத்த நூற்றாண்டோ இல்ல அடுத்த தலைமுறைக்கு இந்த திட்டம் போய் சேரணும். அது ரயில் நிலையமா இருந்தாலும் அடுத்த தலைமுறை வரணும்னா ஒரு 20 வருஷம் ஆகும். அப்ப 20 வருஷம் கழிச்சு ஒரு இன்னைக்கு பிறக்கிற குழந்தை 20 வருஷம் கழிச்சு காலேஜ் போகுது. ஸோ அந்த காலேஜ் போகக்கூடிய குழந்தை எப்படி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ரயில் நிலையம் இருக்கணும்ன்றதுதான் திட்டம். ஸோ அதனால இன்னைக்கு மரம் நடுறோம்னா இன்னைக்கு பலன் அனுபவிக்க மாட்டார்கள், அது பின்னாடி இருக்கவங்களுக்கு தான் அது பலன் போய் சேரப்போகுது. அந்த முன்னெடுப்பை இன்று எடுக்கிறார். அதனால தான் அவரோட திட்டம் வந்து சாதாரணமாக தெரியும். என்ன மரம் நடுதல் என்ன இருக்கு, மரம் நடுவதை சாதாரணமாக நிறுத்தவில்லை. இப்போ பிரிக்ஸ் மாநாடு நடந்தது, அதில் 11 தலைவர்கள் இருக்காங்க, அத்தனை பேரையுமே எவ்வளோ விஷயம் பண்ண வச்சிருக்கலாம், ஆனால் அத்தனை பேரையும் வரிசையாக நிற்க வச்சு அந்த மரம் நடும்பொழுது நாளைக்கு அந்த மரம் வளரும். ஸோ இந்த நாட்டிலேருந்து வேற ஒரு தலைவர் வருவாங்க, இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஒரு தலைமை இருக்குது அப்படின்றது அந்த நாடோட சில நாட்டிலேருந்து வரக்கூடியவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டிலேருந்து வந்தவங்க இந்த இடத்துல மரம் நட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போய் சேரும். அது வந்து உலகத்துடைய முக்கியமாக இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு வருது. இப்போ எல்நினோ லானினா நிறைய பருவநிலை மாற்றம் இருக்குது, சீதோஷ்ண நிலையம் மாறும்போது மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதை வந்து முன்னெடுக்கிறார். ஸோ சாதாரணமாக ஒரு சின்ன நிகழ்வாக தான் இருக்கும், அம்மாவின் பெயரில் ஒரு மரம்ன்ற மாதிரி சாதாரணமாக இருந்தாலும் இதுக்குள்ளே இவ்வளோ விஷயத்த அவரால் சைலண்ட்டாக உள்ள பெனிட்ரேட் பண்ண முடியுது. இன்னொன்று, மரம் நடுவது சாதாரண நபர் அல்ல, ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர் வந்து முன்னெடுக்கும்போது அவரை பின்தொடரும் பலரும் இதை செய்வார்கள். அப்போ வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் கடைக்கோடி மக்களுக்கும் சேர்க்க முடியும் அப்படின்றத நடைமுறைப்படுத்தி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம.
0: நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக திகழும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டு வருவதா சொல்லியிருக்கீங்க சார். நேயர்களே,

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி மாரிமுத்தா பிள்ளை சரித்திரம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் கிரிஜா ராமசாமி அவர்கள். மேலக்காவேரி கே. தியாகராஜன் அவர்கள் வயலின், கே. ஜெய் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம்.

மாரிமுத்தா பிள்ளை என்னும் ஒரு அவர் ஒரு இசைவாணர். சிதம்பரத்துக்கு வடகிழக்கில் இருக்கிற தில்லை விடங்கன் அப்படிங்கிற ஒரு சிற்றூரில்

பதினெட்டாம் நூற்றாண்டு அவர் பிறந்தார். சைவ வேளாளர் மரபு குலத்தை சார்ந்தவர். இவருடைய தந்தையார் பெயர் தெய்வ பெருமாள். அவருக்கு இவர் பிள்ளையாக கிபி 1712 பிறந்தவர். மனிதனாக பிறக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதும்பா, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். மனித பிறவி எடுத்தவர்களுக்குத்தான் தெய்வத்தை நினைக்கவோ தெய்வத்தின் பெயரை சொல்லவோ தகுதி இருக்கு. ஆகினால இந்த மானிட பிறவியை நாம் வீணடிக்காமல் பகவத் சிந்தனையோடு இருந்தோமானால் கண்டிப்பாக பகவான் நமக்கு அருள் புரிவார். இந்த வழியிலேதான் மாரிமுத்தா பிள்ளை இருந்தார். அது மட்டுமல்ல, அரிது அப்படின்னு சொல்றது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, இறைவன்கிட்ட பக்தி செலுத்துறதும் அரிதுதான். எல்லாத்தையும் விட மிக அரிது இறைவனிடத்துல நம்ம பக்தி செலுத்தணும். அந்த வழியில பிறந்தவர் இந்த மாரிமுத்தா பிள்ளை. சின்ன வயசுலேருந்தே பாடல்கள் எல்லாம் இயற்றுவதில் இவர் ரொம்ப மகா கெட்டிக்காரர். இவருடைய குரு சிங்கநாத தேசிகர்னு பேர். இவருக்கு கல்யாணமாகி 3 பிள்ளைகள் இருந்தா, முதல் பிள்ளை பேரு பெருமாள் பிள்ளை, 2வது பிள்ளையை பற்றி தெரியல, 3வது பிள்ளை குமாரசாமி பிள்ளை, பேரன் ஐயா துரைசாமி பிள்ளை. இவர்கள் எல்லோருமே தமிழ் புலவர்கள் தான். மூத்த பிள்ளை தன்னுடைய 12வது வயசுல இருக்கும் பொழுதே உமையவள் மாலை அப்படின்னு ஒரு பிரபந்தம் எழுதினார். ஆனா என்னமோ தெரியல, இந்த பிரபந்தத்தை பாடி முடிச்சதுமே அந்த பெருமாள் பிள்ளைக்கு அறிவு மயங்கி குடும்பத்தினுடைய நினைவே இல்லாமல் அவர் அறிவிழந்துட்டார். எங்கு பார்த்தாலும் அலைஞ்சு திரியிறார், என்ன பண்றதுன்னு தெரியல. இதை பார்த்தா பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? மாரிமுத்தா பிள்ளை பார்த்தார், ஆண்டவனே இது என்ன சோதனை, எனக்கு எதற்காக இந்த மாதிரியான ஒரு சோதனையை தாம் தருகிறீர்? நடராஜ பெருமானை வேண்டினார், பிள்ளையின் இந்த கோரமான நிகழ்ச்சியை பார்த்து இந்த தீமையை போக்கும்படி பலவாறாக வேண்டினார் அவர். வேளாளர்களெல்லாம் எவ்வளவு சிறப்பானவர்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அறப்பழி சத்தர. அதில் அந்த பாடலை நம்ம இப்போ பார்க்கலாம். எப்படி பாடியிருக்கார் அப்படின்னா, அறப்பழீஸ்வர தேவன் அப்படின்னு அந்த அறப்பழீஸ்வரர் அந்த பாடலில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருன்னா,

மை கால் அசையாது வெள்ளி மலை தனில் மேவி வாழ்கின்ற அதிபல்யம தருமை மதவே அனுதினம்.

யாகம் முதலிய தொழிலெல்லாம் பண்ணி நல்ல பேரோட நல்லவர்களா வாழறது. அதுதான் யஜனாதி கருமம். நல்லபடியா நடந்து அரசாங்கத்துல இந்த ராஜ்ய பாரம் செய்து மன்னர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கறது, வாக்கு தவறாம தனம் தானியம் தேடி நல்லவரா வாழறது, நம்ம கிட்டதான் எல்லாமே இருக்கு.

இவா ஏழை, அதனால இவனை நம்ம மதிக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கக்கூடாது. அவர்களுக்கும் உதவி செய்து வளமையா வாழறதுக்கு நம்ம எல்லா வழிகளையும் பண்ணணும். எல்லா கோயில்களுக்கும் போய் பூஜை பண்ணிட்டு நல்ல பேரோடு இருக்கிறது, பசுமையான குவளை மாலை புனைந்து கலப்பை மேழியால் அந்த தொழில் செய்து பெருமை காண்பவர்கள் அவர்கள். கையிலே மலைதனில் வாழும் அதிபனை தினமும் துதிப்பவர்கள், இப்பேற்பட்டவர்க்கும் சோதனையா? இத்தனையும் உள்ளவர்தான் இந்த மாரிமுத்தா பிள்ளை. என்ன சோதனை இது? இல்லை, இது சோதனை இல்லை. ஏன்னா இப்படி ஒரு சோதனை வரலை அப்படின்னா இப்பேற்பட்ட அந்த புலியூர் வெண்பா அருமையான கீர்த்தனைகள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமா? பிள்ளை இவ்வளவு உடம்பு நலமே இல்லாமல் இருக்கிறதுனால மாரிமுத்தா பிள்ளை நடராஜ பெருமானை வேண்டினார் இல்லையா? தினமும் வேண்டுவார் ஓயாம அவர். ஒரு நாள் அர்த்தராத்திரி பூஜையை முடிச்சதும் வழிபாடு பண்ணி ரொம்ப கவலையா இறைவனை நினைச்சு நினைச்சு அந்த திண்ணையில படுத்துட்டு இருந்தார், தூங்கியே போயிட்டார். அப்படி தூங்கும் பொழுது அவருக்கு ஒரு கனவு வந்தது. நமக்கும் கனவு வரும் தூக்கத்துல, ஆனா அந்த கனவெல்லாம் சொல்ற மாதிரி இருக்காது, அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா இவருடைய கனவுல என்ன வந்தது அப்படின்னா, நடராஜ பெருமான். நடராஜ பெருமான் நடராஜர் கோலத்திலேயேவா வந்தார்? இல்ல, யார் மாதிரி வந்தார் தெரியுமா? ஒரு பெரியவர் மாதிரி வந்தார். வந்து இந்த ஊருக்கு ஒரு பிரபந்தம் பாடினையானா உன்னுடைய கவலையெல்லாம் தீந்துடும் இந்த அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டார். உடனே மாரிமுத்தா பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நினைச்சு நினைச்சு மிகவும் மகிழ்ச்சியாக உடனே ஆண்டவனை நினைத்து பாடினார். அதாவது அவர் குரு கிட்ட இவர் சங்கீதம் கத்துண்டார், கல்வி கத்துண்டார், சமய நூல்கள் எல்லாம் எப்படி செய்யணும்னு கத்துண்டார். எல்லா வழிமுறைகளும் அவருக்கு தெரியும். அதனால அவர் பாட ஆரம்பிச்சு விட்டார். மாணிக்க வாச்சகர் மனித பிறவி சாமான்யமா நமக்கு கிடைக்கிறது இல்லை. அவர் எப்படி சொல்றார் அப்படின்னா,

இப்படி மனித பிறவி கிடைச்சது அவர் எதிலார் சொல்ற புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகிங்கிறார். ஒவ்வொரு பிறவியும் நம்ம மனித பிறவி லேசில் கிடைச்சுடுறதில்லை. எவ்வளவோ பிறவிகளெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு இந்த மனித பிறவி கிடைக்கிறது. இந்த மனித பிறவி கிடைக்கும் போது அதை வீணாக்காம ஆண்டவனை நினைத்து தியானம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழகா அவர் சொல்லியிருக்கார். இப்பேற்பட்ட ஒரு பக்திமானுக்கு இப்படியெல்லாம் வரலாமா? பெத்தவருக்கு எப்படி இருக்கும்? அதனால் அவர் தினமும் கோயிலுக்கு போய் வழிபட்டு புலியோர் வெண்பா என்ற நூலை பாடி முடித்தார். என்ன அதிசயம், அவருடைய மகனுக்கு இந்த நோயானது தீர்ந்தே போயிடுத்து, உடம்பெல்லாம் சரியா போயிடுது. குதிக்கிறார், கூத்தாடுறார், ஆண்டவனே உன்னுடைய கருணையே கருணை, கருணை பெருங்கடல் ஆண்டவனே அப்படின்னு அந்த இறைவனை நினைத்து நினைத்து பெருமிதம் அடைகிறார். வள்ளுவ பெருமான் சொல்றது போல, சொல் வன்மையா இருந்தா வெற்றிதானே.

சொல்றதெல்லாம் திறமையா சொல்ல தெரியணும் நமக்கு. இதுக்கு ஏதாவது பொருளோ திடமோ இதெல்லாம் வேணுமா? நயமா சொல்லணும். ஒருத்தர் ஒருத்தர் சொன்னா அதை நன்னா, ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னா அதை நம்ம நன்னா காதுல வாங்கிக்கணும். சில பேரெல்லாம் நம்ம நன்னா கவனிக்கலாம். நம்ம ஏதாவது பேசிட்டு இருந்தா இவாளும் கூட கூடவே சொல்லிட்டு இருப்பா, ஆமாமா எனக்கு கூட இப்படிதான் நடந்தது அப்படின்னு பதிலுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பா, நம்மள பேசவே விட மாட்டா. ஆனா அப்படியெல்லாம் இல்லாம ஒருத்தர் பேசினா அதை நிதானமா அவ என்ன சொல்றான்னு கேட்டு அறியணுமா. அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஒரு சொல் எப்படி சொல்லணும், அந்த சொல்லை எப்படி விளக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த மாரிமுத்தா பிள்ளைக்கு நன்றாக தெரியும். இறைவன் இந்த மாதிரி கொடுத்த வரத்தை நினை

நினைத்து சந்தோஷப்பட்டார், மனமிறங்கினார். தீமையும் ஒழிஞ்சொடுத்து அந்த முறையிலே மாரிமுத்தாப்பள்ளி திருக்கோயிலுக்கு போய் வழிபட்டு புலியோர் வெண்பா அப்படின்ற நூலை பாடினார். இதிலே மனமிறங்கிய இறைவன் மாரிமுத்தாப்பிள்ளைக்கு இன்னும் அருள் செய்து கொண்டே இருக்கிறார். எப்படி தெரியுமா? அந்த பாடல் எல்லாம் எழுதுவதற்கு அவர் வரம் கொடுத்தார். சிதம்பரேஸ் அந்த அருளால சிதம்பரேசர் விடுத்தூது, விரலி விடுத்தூது, வருணாபுரி, ஆதி மூலவர் குறவென்றி, ஆதி மூலீசர், நொண்டி நாடகம், அநீதி நாடகம், புலியூர் சிங்கார வேலவர் பதிகம், விடங்கேசர் பதிகம், நடராஜர் பேர்ல இசை பாடல்களெல்லாம் அநேகமான பாடல்கள் பாடிக்கிறார். ரதபந்தம் முதலிய சித்திர கவிகள், பல வண்ணங்கள், பல தனி பாடல்கள் இவையெல்லாம் இயற்றினார். நமக்கு இவருடைய பாடல்கள் எல்லாம் 25 தான் கிடைச்சிருக்கு. அந்த 25 கிடைச்சிருக்கு. அவர் எத்தனையோ அந்த பாடல்களில 17 ராகங்கள் பாடியிருக்கார். அதாவது ஆரபி, பைரவி, சௌராஷ்டிரம், ஆனந்த பைரவி, மத்தியமாவதி, புன்னாகவராளி, செஞ்சுருட்டி, சாவேரி, தோடி, சுருட்டி, பூர்வி கல்யாணி, எதுகுல காம்போஜி, பேகட, மோகனம், தேவகாந்தாரி, இப்படி பல பல ராகங்கள் எல்லாம் செஞ்சிருக்கார். அது மட்டுமல்ல, தாளங்களில் திரிபுட தாளம், ரூபக தாளம், சாப்பு தாளம் மற்றும் ஏக்கதாளம் இவையெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார். இவருடைய சில பாடல்கள் இன்றும் கச்சேரிகளிலும் பரதநாட்டியம் இவற்றிலெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். இப்படி இருக்கும் இவர் எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கிறார். அந்த ஒரு பாடலிலே நாம் முதல் பாடலாக நாம் இங்க கவனிப்போம் என்னன்னா, தில்லை சிதம்பரமே அப்படின்னு இவருடைய முத்திரை தில்லை, அம்பலவாணன் அந்த மாதிரி எல்லாம் இவர் நிறைய வச்சிருக்கார். அப்படி இருக்கும்பொழுது இந்த பாடலை பாடியிருக்கார். எப்படி பாடியிருக்கார் அப்படின்னா,

லோகநாசம் செய்வது இதுவே. வாசம் செய்வார்க்கு மோசம் வராது, வாசம் செய்வார்

இப்படி இவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் நமக்கு வேலுச்சாமி பிள்ளைன்னு இவருடைய கொள்ளு பேரன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அச்சிட்டாரா. அதனால தான் நமக்கு இந்த பாடல்கள்லாம் நமக்கு பாட முடிகிறது. சித்திர கவிகள் பல வண்ணங்கள், பல தனி பாடல்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வீடும் அம்பலமாகி விடும், அதாவது இவர் பாடுற பாடல்ல ஆண்டவனே சாதாரணமாக அவரை புகழ்ந்து பாடுவோம், ஆனால் இவர் நிறையா நிந்தா ஸ்துதியில் பாடுவாராம். நிந்தா ஸ்துதின்னு நம்ம சொல்றோமே, நிந்தை அப்படின்னா திட்டுறது, ஆனால் இங்கே நிந்தைங்கிறது வந்து திட்டுறது கிடையாது. ஒருத்தர் ரொம்ப

க்ளோஸாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு நண்பன் நமக்கு ரொம்ப க்ளோஸாக வருவான், முதல்ல அவன் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவனை பார்த்தோன்னா உங்கள் பேர் என்ன, என்ன சமாச்சாரம்னு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்போம். நீங்களும் நானும் ஒரே வயசு தான், என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டுருக்கேன். நீங்கள் நல்லா தாராளமாக என் பேரை சொல்லியே கூப்பிடலாம். உடனே பேரை சொல்லி கூப்பிடுவோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ வா போன்னு பேசுவோம். இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோன்னா வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிருவோம். அப்போ உடனே அவர் என்ன பண்ணுவார், அது வந்து வாடா போடான்னு சொல்கிறது ரொம்ப சுவாதீனமாக சொல்கிறோம். அந்த மாதிரி பகவான்கிட்ட இவர் எப்படின்னா நிந்தாவை, அந்த நிந்தா ஸ்துதின்னு சொல்கிறோமே, அந்த பாடல்களெல்லாம் ஒரு ரெட்டை அர்த்தமாக இருக்குமா, அவரை திட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அவரை திட்டலை, ரொம்ப சுவாதீனமாக பாடுறாராம் அந்த பாடல்கள் எல்லாம்.

இப்படி பாடுறார். இந்த பாட்டில் மூன்று சரணங்கள் இருக்கு. இன்னொரு பாடல்ல என்ன பிழைப்பு உந்தன் பிழைப்பு ஐயா அப்படிங்கிற அந்த பாட்டில் அவர் சொல்றார்,

அதாவது அந்த நிந்தாஸ்துதின்னு சொல்லும் பொழுது திட்டுறது கிடையாது, சாமர்த்தியமாக பேசி பரிகாசம் கேலி பண்ணுறது. சுவாமி கிட்ட சுவாதீனமாக அவர் இருக்கார், பாசமாக அவரை கிண்டல் பண்ணுறது. சிவன் பார்வதி கிட்ட உலகம் மாயை அப்படின்னார், அதில் உணவும் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னாராம். உணவு உட்பட எல்லா பொருள்களுக்கும் கடவுளாக இருப்பவர் பார்வதி தேவி, சக்தியை கொடுப்பவள் இல்லையா, அவள்கிட்ட வந்து மாயை பொருள் இல்லை, பொருளையும் மாயை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு அந்த பார்வதி தேவிக்கு கோபம் வந்துவிட்டு உடனே மறைஞ்சு போயிட்டான். இவன் இப்படி மறைஞ்சு போன உடனே உலகத்தில் பசி பட்டினி எல்லா மக்களெல்லாம் தவிக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது தான் யாரு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக இந்த பார்வதி மறைஞ்சா. மக்கள் எல்லாம் இப்படி பசியாகி அவெல்லாம் தவிச்சுட்டுக்கிறத பார்த்த உடனே என்னதான் இருந்தாலும் அன்னை இல்லையா, அன்னையாகி இந்த பார்வதி தேவி என்ன பண்ணினானா மீண்டும் தோன்றி காசியிலே உணவு கூடம் அமைச்சாளாம். உடனே தன் உணவு தட்டை எடுத்துன்னு வந்து பார்வதி தேவி கிட்ட சிவ

பெருமான் வராறாம், அவருக்கே இல்லையாம். அதனால் அவர் தட்டை ஏந்திட்டு வராறாம். அங்கே போன உடனே, இப்போ இந்த உலகம் பொருளால் தான் ஆனது, மாயை இல்லை அப்படின்னு நான் நன்னா தெரிஞ்சுட்டேம்மா அப்படின்னு அவன் சொன்ன உடனே பார்வதி தேவிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகையினால அன்னத்தை கொடுத்தாலாம் ரொம்ப திருப்தியாக இருந்ததான். இப்படி பார்வதி தேவி அன்னையாக இருந்து கொண்டு மக்களுக்கெல்லாம் ஒரு காவிய தலைவியாக எல்லாத்தையும் கவனிச்சுட்டுருக்கா. இப்படி அவர் பழிக்கிற மாதிரியே எப்படி புகழறார் பாருங்கோ. இன்னும் உம்மை போல ஒரு ஆட்டை எடுத்து இன்னும் வைரம் அப்படிங்கிற பாடலெல்லாம் பாடியிருக்கார். தோடி ராகத்தில் ஒரு கீர்த்தனை பாடியிருக்கார். இதில் நடராஜ பெருமான் காலை தூக்கி ஆடுறதும் காரணத்தையும் கேட்குறார். எப்படி தெரியுமா?

0: இத்தனை காரணம் கேட்கிறார் அவர். இவர் பாடின இந்த பாட்டு அருணாச்சல கவிராயர் அவர்கள் பாடின பாடல் மாதிரியே இருக்கு இல்லையா? ஏன் பள்ளி கொண்டேறையா, இந்த பாடல்ல அவர் எப்படி பாடியிருக்கிறான்னா, ஓடி களைத்தோ தேவியை தேடி இழைத்தோ, அந்த மாதிரியான ஒரு பாவத்தெல்லாம் இவருடைய பாடல் இருக்கு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறதுன்னா, சமகாலத்தவர் சீர்காழி மூவர்னு சொல்லுவா இல்லையா, அந்த சீர்காழி மூவர்ல அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர் இவா மூவரும் தான். அருணாச்சல கவிராயர் அவருடைய சமகாலத்தவரா இருந்ததுனால அவள்லாம் திண்ணையில உட்காந்துன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாளாம். வம்பு கிடையாது. இவாத்துல என்ன நடந்தது, அவாத்துல என்ன நடந்ததுன்னு அந்த மாதிரி வம்பு இல்லாம சங்கீதத்தை பத்தியே பேசுவா, ஆண்டவனை பத்தியே பேசிட்டு இருப்பா, இல்ல சங்கீதத்துல என்ன தாளம் என்ன சமாச்சாரம் அப்படிங்கறத பத்தி பேசுவாளாம். இப்படி இருக்கும் இவர்
1: புலியோர் வெண்பா சிதம்பர ஸ்தலம் சம்பந்தமாக 100 வெண்பா பாடல்களை கொண்டவர். இதை தவிர 50 பாடல்கள் அவர் பாடியிருக்கிறார். வருணாபுரி தூது, சிதம்பரேசர் விடுத்தூது, விரலி விடுத்தூது, மூலிசர் குறவஞ்சி, விடங்கேசர் பதிகம், அநீதி நாடகம், ரதபந்தம் முதலிய சித்திர கவிகளெல்லாம் இவர் இசை பாடல்களாக இயற்றிய கவி இவர். இதை தவிர ஆதி மூலிசர், நொண்டி நாடகம், சிங்கார வேலற்பதிகம் அருமையாய் இயற்றி தந்தார் அவர் காலத்துல. இதுல புலியோர் வெண்பா அப்படிங்கிறது சிதம்பர ஸ்தலம் சம்பந்தமா 100 வெண்பாக்களை கொண்ட பாடல்கள். இவர் காலத்துல ராமஜெய திருப்புகள் அப்படின்னு ஒரு பிரபந்தம் பாடின பாலபாரதிங்கிறவர் இருந்தார். இதற்கு சிறப்பு பாயிரம் கொடுத்திருக்கிறார் அவர். அறிவுடையார் எல்லாம் உடையார் இல்லையா, இன்னொருத்தரோட திறமையை புகழ்ந்து பாராட்டுறதுங்கிறது ஒரு பெரிய நல்ல ஒரு அறிவுடைமைதான் அது. கல்வி கேள்விகளால வர அறிவோட உண்மையான அறிவும் இருக்கணும், அப்பதான் இப்படி பெருந்தன்மையாக உண்மையானது வெளிப்படும் அறிவுங்கிறது.

அதாவது ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணினா, சாமர்த்தியமா ஒரு அழகா பண்ணினானா, அவளை அப்ரிஷியேட் பண்றதுங்கிறது ஒரு பெருந்தன்மை வேணும். அப்படி இருக்கிறவா தான் பண்ண முடியும். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படுறவாளால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியாது. அந்த விஷயத்துல இந்த பால பாரதிங்கிறவர் ரொம்ப பெருந்தன்மையா இவரை ரொம்ப பாராட்டி பாடியிருக்கார் அவர்.

இப்படி வள்ளுவர் சொல்றார், பிறர் சொல்ற சொல்ற அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அது உயர்ந்தவாளுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம வச்சுக்கிறது. இப்படி சத்சங்கமா இருக்கணும் அப்படிங்கிறார். அவ காட்டின ஒரு நல்ல வழிகளை பின்பற்றுவது இதெல்லாம் அறிவுதான். அதனால தான் பின்னாடி வரப்பொழுது சில சமயம் எச்சரிக்கையா நமக்கு அந்த அறிவு சொல்லிடும். பயப்பட வேண்டிய விஷயத்துல தான் பயப்படணும், எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. சில காரணங்களுக்கு பயப்படலாம், அறிவு அந்த அறிவே பயமூர்த்தி விட்டுரும் நமக்கு. அந்த அறிவுக்கு துன்பமே கிடையாது. அறிவு இருந்தா ஏழையா இருந்தா கூட பரவாயில்லை, எல்லாம் இருக்கிறதாக கருதப்படுவாவா. அறிவு இல்லைன்னா எது இருந்தாலும் அது பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறார். அதனால நல்ல உண்மையான அறிவுடையவர் உண்மைதான். இந்த பாலபாரதி மாரிமுத்தா பிள்ளையை அப்படி உண்மையாகவே பாராட்டியிருக்கிறார்.

0: அது மட்டும் அல்ல,
1: மாரிமுத்து பிள்ளைய புலமை திறம் போல முழுதும் தெளிந்த மனம் போல.

பன்றி வடிவெடுத்தும் போகி பறக்கும் சோதியார் உயர்ந்தோ

அப்படின்னு பாடுறாரு இந்த புலியூர் வெண்பா. பாடல முதல் ரெண்டடி ஸ்தலத்தினுடைய பெருமையை சொல்லும், பின்னாடி இருக்கிற அந்த ரெண்டடி யமகத்துல அமைஞ்சிருக்கு. யமகம் அப்படின்னா அந்த பிற்காலத்துல எல்லாருக்கும் வழிகாட்டியா இது அமைஞ்சிருக்கு. இந்த புலி வெண்பா சர்வ கலாசாலை பாடமாகவும் இருந்திருக்கு. இன்னும் பல புலவர்களும் உரை எழுதியிருக்கா. வேலுசாமி பிள்ளை என்கிறவர் உரை எழுதி அச்சிட்டிருக்கார். இந்த ஸ்தலம் நிறைய வரலாறு சொல்றது. நொண்டி நாடகம்ங்கிறது 18ஆம் நூற்றாண்டிலே அதிகமாக பாடின பிரபந்த வகை. ஒருத்தன் என்ன பண்ணினானா, ஒரு வேசி கிட்ட மோகம் கொண்டானான். அவன் மோகம் கொண்ட உடனே வாழறதுக்கு அவன்கிட்ட பொருள் எதுவுமே இல்லை. அதனால என்ன பண்ணியிருக்கான், மன்னருடைய இடத்துலேருந்தே பொண்ணை திருடிட்டான். பொண்ணை திருடின உடனே அந்த காலத்தில் அரசர்கள்லாம் உடனே அது தண்டனை கொடுத்துருவார்கள். எப்படி தெரியுமோ, எந்த கையால் நீ வந்து திருடினியோ அந்த கையை வெட்டிட்டான். நீ எந்த காலால் நடந்து வந்து ஓடி வந்தியோ அந்த காலையும் வெட்டிட்டான், கை காலெல்லாம் வெட்டிட்டான். இப்படியான ஒரு தண்டனை அந்த காலத்துலலாம் இருந்தது அரச காலத்தில். அதனாலேயே இதுக்கு வந்து இந்த நொண்டி சிந்து அப்படின்னு வச்சு இதில் பாடியிருக்கார். அதாவது அப்படி கை கால் விழுந்து அந்த மாதிரி போன உடனே இந்த ஒரு கதையினால இந்த நொண்டியே சபையில் வந்து தடியை ஊனிண்டு நொண்டியாக தன்னுடைய கதையை சிந்து பாட்டு மூலமாக ஒரு பிரபந்தம் பாடியிருக்கார். ஆனால் இது எப்படி தெரியுமோ, தில்லை விடங்கனில் கோயில் கொண்டிருக்கும் அந்த சுவாமி செல்வராக சுவாமியினுடைய அருள்னால அவனுக்கு கை கால் வந்துடுத்தான். கை கால் வந்ததுனால ஆண்டவனிடம் சென்று என்னை மன்னிச்சிடுங்கோ, இனிமேல் இந்த மாதிரியான எண்ணமே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் பிரார்த்தனை பண்ணிட்டானாம். இந்த பிரபந்தத்துக்கு பேர் தான் இந்த நொண்டி சிந்து அவர் பாடுறார்.

இப்படி நொண்டி சிந்து பாடியார். இவர் காலத்தவர் தான் முத்து தாண்டவர். அவர் மாதிரியே இவரும் பரம்பரையை வளர்த்துக்கல. இவர் பேரர் ஐயாத்துறை பிள்ளை. இவரும் தமிழ் புலவர் தான். அவர் முன்னிலையிலே இவருடைய புத்திர பௌத்திராதிகரான வேலுச்சாமி பிள்ளைங்கிறவர் மாரிமுத்தா பிள்ளையோட நூல்கள் சிறிதையெல்லாம் அச்சிட்டாராம். அவர் அவரும் வெண்பான் நன்னாக பாடுவார். அதனால அவருக்கு வெண்பா புலி அப்படின்னே ஒரு பட்டம் அவருக்கு கொடுத்துருக்காராம். அவர் யாருடைய சிஷ்யர் தெரியுமோ? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருடைய சிஷ்யர். அவர்கிட்ட தான் இவர் கத்துண்டாராம் கல்வியெல்லாம். இருவரும் இவரும் சிதம்பரத்திலே தமிழ் பண்டிதராக இருந்தபொழுது தேவாரவை புத்தல வெண்பா கச்சி குமரக்கோட்ட பிரபந்தங்கள் இதெல்லாம் இவர் பாடினது. இப்படி அநேகமான ஒரு பாடல்கள் எல்லாம் அங்கே பாடியிருக்கார். அது மட்டுமல்ல, நம்ம இறைவன் கிட்ட காட்டுற அந்த அன்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? காதல்ல பலவிதம் இருக்கு. அதை இறைவன் கிட்டையும் காமிக்கலாம், அம்மா பிள்ளைகளுடைய பாசத்துல அதுலேயும் காமிக்கலாம். அப்படி அந்த இறைவன் கிட்ட காட்டுற இந்த காதலும் அவன் அருளால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு மாணிக்க வாச்சகர் சொல்லியிருக்காரே, அந்த மாதிரி ஆண்டவனுடைய அருள் இருந்தா அவனுடைய இது எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அரசன் கிட்ட மந்திரியா இருந்தப்போ மாணிக்க வாச்சகர், அவர் உடம்புதான் வேலை பண்ணிட்டு இருந்ததே தவிர அந்த உள்ளமானது ஆண்டவனை எப்பொழுது பார்ப்போம், ஆண்டவனுக்கு எப்பொழுது சேவை செய்வோம், இப்படிதான் அவருக்கு இருந்தது.

நான் யாரு, உள்ளம்னா என்ன, ஞானங்கள்னா என்ன, இதன் பொருளை யார் அறிவா, இப்படியெல்லாம் நினைச்சு நினைச்சு நினைச்சு அவர் உள்ளத்திலிருந்தே எழுந்த சந்தேகம் இப்படி பாட்டா வெளிவந்திருக்கு அவருக்கு. இது எதனால? இறைவன் மேல கொண்ட அன்பு, அந்த அன்பின் மேலே மேலீட்டினால வர்றது. அதெல்லாம் எப்படி இருக்கணும் வாழ்க்கையில அப்படின்னா, பற்றற்று இருக்கணும். ஒரு பற்று இருந்தால் நமக்கு எவ்வளவு துன்பம் கிடையிருக்குமோ, அந்த மாதிரி சம்சார சாகரத்தில் நம்ம உழன்றிருக்கும் பொழுது ஒரு பற்று இருந்தால் நமக்கு நிச்சயமாக அது துன்பம்தான். ஆனால் ஆண்டவனிடத்தில் பற்று இருந்தால் பற்றற்று வாழ வேண்டும். எங்கே? சம்சாரத்தில் பற்றற்று வாழ வேண்டும், ஆண்டவனிடத்திலே பற்றுக்கோடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக உணர்த்திருக்கார். மலையத்வஜ மன்னனுக்கும் காஞ்சனமாலைக்கும் பிறந்த, அதாவது அந்த யாக குண்டத்திலேருந்து வந்த பெண் தடாதகைக்கு இறைவன் எப்படி அருள் செய்தார் தெரியுமா? இறந்ததும் தடாதகை, மன்னன் இறந்ததும் அந்த தடாதகை அரசை ஆண்டு கலைகளெல்லாம் கற்று பாண்டிய நாட்டை கன்னி நாடாகவே ஆக்கிய பெருமையானது உண்டு. எட்டு திக்குகளிலும் சென்று போர் புரிந்து வெற்றி பெற்று சிவபெருமானை எப்பொழுது இவள் கல்யாணம் செய்து கொள்கிறார்களோ, இந்த குழந்தை வந்தபோது மூன்று ஸ்தலத்தோடு வந்தது. அந்த மூன்றாவது ஸ்தனமானது எப்பொழுது சிவபெருமானை திருமணம் பண்ணிப்பாளோ அது தானாக மறைந்து விடும் சொன்னான். அந்த மாதிரி ஆண்டவனுடைய அருள் இருந்ததுன்னா ஆண்டவன் எப்படி வேணாலும் வருவான் நமக்காக. அதுவும் நாம் மனித அவதாரம் எடுத்தோமானால் மனித அவதாரத்திலேயே அவரும் வந்து நமக்கு எல்லா உதவிகளையும் செய்வார். அப்படி எப்பொழுதுமே சதா சர்வ காலமும் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்னும் அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும். அப்படியே நடந்தது இப்போ. அதனால இறைவன் தான் இங்கே மாப்பிளையானார். இப்படி மனித பிறவிக்கு இறைவன் கருணை காட்டுறது, இறைவன் திருவிளையாடலெல்லாம் அந்த முறையிலே தான். மாரிமுத்தா பிள்ளையில இந்த பாட்டு, இந்த பாட்டில் இது அமைஞ்சிருக்கு. அவர் தம் பாடல்களில் மூன்று சரணங்கள் இருக்கு, எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு கீர்த்தன வடிவமாக அமைச்சிருக்காராம். தமிழிலே இவர் ஆதி மூலர்னே இவருக்கு பேர். தியாகராஜ சுவாமியினுடைய பாடல்களும் இந்த தமிழிசை பாடல்களை இவருடைய பாடல்களும் முக்கியமாக இடம்பெறுமாம். இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்பேற்பட்ட ஒரு தமிழிசை பாடல்கள் மாரிமுத்தா பிள்ளை அவ்வளவு அழகாக பண்ணியிருக்கார். இவருடைய பாடல்களுக்கு முத்திரையெல்லாம் என்ன அப்படின்னா, தில்லை முத்திரைன்னா யாரோட பாடல்னு நாம உடனே புரிஞ்சுக்கலாம். இப்படி அந்த தில்லை என்பதை ஆலய முத்திரையா பயன்படுத்தினார். திருத்தில்லை வந்தோம்னா நந்தவன குயில்களெல்லாம் கூடி பிறவியாகிய பகை நெறியை விடுங்கள் அப்படின்னு, இந்த பகையில இந்த சம்சார சாகரத்திலேருந்து நம்ம விடுபட்டு ஆண்டவனிடத்துல பக்தி செய்தோமானால் அந்த ஆண்டவனுடைய கருணையானது நமக்கு எப்பொழுதும் நம்மை காப்பாற்றும். இதையெல்லாம் நாம் நினைத்து ஹரஹர சிவ சிவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா கோவிலுக்குள்ள போனாக்க நமக்கு இருக்கிற எல்லா துன்பங்களும் நீங்கிடும் அப்படின்னு சேக்கிழார் பெருமாள் சொல்லியிருக்கார். எப்படின்னா,

இவ்வளவு அழகாக சொல்றார். அந்த மாதிரி சிவபதம் கிடைச்சிடும் அப்படிங்கிறார். அருணகிரிநாதர் கூட அவருடைய திருப்புகழலை எப்படி பாடியிருக்கார் அப்படின்னா,

அப்பேற்பட்ட அந்த தில்லை ஸ்தலத்துல ஆலய முத்திரை இதை எல்லாவற்றையும் பயன்படுத்தியிருக்கார் இவாளும். மாரிமுத்தா பிள்ளை பயன்படுத்தியிருக்கிறார் இன்னொரு பாடல்ல, காலை தூக்கி நின்றாடும் அந்த பாடல்ல எதுக்குள்ள காம்போஜ பாடல் ரொம்ப புகழ் வாய்ந்த பாடல். முதல்லயே சொன்ன மாதிரி கச்சேரிகளிலும் பரதநாட்டிய நாட்டிய பெண்மணிகள் எல்லாரும் இதை ஆடுவார்கள் பாடுவார்கள், இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாட்டுல

0: அதாவது காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே,
1: எத்தனை நாள் இந்த ஒரு காலம் ஊனிண்டு ஒரு காலம் நீ தூக்கிண்டு நின்றுண்டே இருப்ப, ஏன் இன்னொரு காலையும் கீழே வச்சுட்டா இந்த உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும்னு பயப்படுறியா? அதனால

தான் ஒரு கால தூக்கிண்டு மக்களெல்லாம் நீ காப்பாற்றணும்னு, மக்களுக்கெல்லாம் நீ அருள் புரியணும்னு ஒரு கால தூக்கிண்டு ஆடிண்டே இருக்கியா? நீ ஆடிண்டே இருக்கிறதுனால்தான் நாங்கள் எல்லாரும் ஆடிண்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் தெரியுமா? அது மட்டுமல்ல, நந்தி நாரதர் இவா யாழ் மத்தனம் எல்லாம் கூட கையாண்டதை சொல்கிறார். எப்படின்னா,

இந்த பாடல்ல இவ்வளவு அழகாக அவர் சொல்லியிருக்கார், முருகனை பெற்ற அந்த முருகன் யாரு, தந்தைக்கே பாடம் சொன்ன அந்த முருகன் இல்லையா அப்படின்னு அவரை புகழவும் புகழறார். அவர் இப்படியெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு அந்த விஷயத்தையும் அவர் சொல்றார். இன்னொரு பாடல்ல ரொம்ப அழகாக சொல்றார், எப்படின்னா எல்லா பாரத்தையும் அவரே சுமக்கிற மாதிரி வேண்டி பாடுறாராம். எப்படின்னா

பல்லை கா

இப்படி அவர் அந்த பெருமான் காலெடுத்து ஆடியது ரிஷப வாகனன்னு சொல்றது. ஓட்டிலே பிச்சை எடுத்து சாதி அம்மா அப்பா இல்லாத தனி ஒருவர் உடம்பிலிருந்து பாதி பெண் பிள்ளைக்கு முருகப்பெருமானுக்கு வள்ளி குரத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்து குறவர் சம்பந்தம் செய்தது. ஆனாலும் உனக்கு ஈடு இணை யாரப்பா அப்படிங்கிறார்.

அழகுங்கிறது போல திருமூலர் சொன்ன திருமந்திரம். அவர் இவ்வளவு அழகாக சொல்றார் திருமந்திரத்துல, பிரம்படிப்பட்டது, கூலி ஆளா போனது, எலும்ப போட்டுண்டது, பைத்தியக்காரனாக இருந்தது. ஏழாம் திருமுறையில சுந்தரர் பெருமான் அவரை எம்பெருமான் தடுத்தாட்கொண்டார் இல்லையா, தடுத்தாட்கொண்டு கோவில்ல போய் மறைஞ்ச உடனே யாரடா நீ அப்படின்னு ஒரு கோபத்தோட செய்ட்டு, நீ யாரு அப்படின்னு பித்தா அப்படின்றா, ஒரு என் மேல ஒரு பாட்டு பாடுங்கிறார். எனக்கு பாடெல்லாம் தெரியாதுன்னு, நீ இப்போ பித்தா பேயான்னு என்ன சொன்னியே, அந்த பித்தானே பாடுன்னு அடி எடுத்து கொடுக்கிறார். உடனே அவர் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, பித்தா பிறை சூடி அப்படின்னு அந்த பாடலை பாடுறார். ஆண்டவனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நாம் என்ன வேணாலும் செய்யலாம். இப்படி திருஞான சம்பந்த பெருமான் அவரும் ஆண்டவனை உருகி உருகி அவர்கள் பாடின அந்த தேவார பாடல்களெல்லாம் நாமும்

அதாவது ஆண்டவனை அழுது அருளினார் அப்படின்னு சொல்றாரு, அமுது அருளினார் அப்படிங்கறதா நம்ம எடுத்துக்கணும். அப்பா தண்ணியில மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது தண்ணியில மூழ்கின உடனே இந்த குழந்தை அப்பாவை காணும்னு அழுதுது இல்லையா, அது எதுக்காக? இந்த மாதிரியான ஒரு ஞானப்பால் ஆண்டவன் கொடுக்கிறார் இல்லையா. பார்வதி தேவி எவ்வளவு அழகாக அந்த ஞானப்பாலோடு சேர்த்து ஊட்டின உடனே இந்த குழந்தை தோருடைய செவியன்னு பாடினார். சேக்கிழார் பெருமான் இவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார், ஞான சம்பந்த பெருமான் அழறதை இவ்வளவு அழகாக எடுத்து சொல்றார் இல்லையா. அவர் திருஞான சம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரர், மாணிக்க வாசகர் இவா எல்லாரும் ஆண்டவனை நினைத்து நினைத்து எல்லா ஸ்தலங்களிலும் சென்று எவ்வளவு தேவாரத்தை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார், திருவாச்சகத்தை எல்லாம் அருளி செய்திருக்கிறார். அதன் மூலமாக இன்று நாம் சிவ கோவில்களெல்லாம் அதிலெல்லாம் அந்த பாடல்களெல்லாம் ஒழிக்கின்றது, இதையெல்லாம் நாம் அனுபவிச்சுருக்கோம். சிவபெருமானே என்னை காப்பாத்து, இதில் உனக்கு ஒரு கஷ்டத்தும் ஒற்றமும் கிடையாதே, உனக்கு என்னை காப்பாத்துறது உனக்கு என்ன கஷ்டமா, நடராஜர் பேரில் குறை சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். சிவபுராண கதைகளையும் சில பாட்டில் அவர் சொல்லியிருக்கார் மாரிமுத்தாப்பிள்ளை. நடராஜ பெருமான் இவருடைய கனவுல வந்து பாடுன்னு சொன்ன நாள்லேருந்து அன்னைக்கு பாட ஆரம்பித்தவர் தான் அவருடைய 75வது வயது வரைக்கும் அவர் ஆண்டவனை பற்றி பாடிக்கொண்டே இருந்திருக்கிறார். சீர்காழி அருணாச்சல கவிராயர் அவரோட பழகி இருக்கிறதுனால அவர் அவருடைய பாடலெல்லாம் பாடுறத பாடு கேட்டு இவர் பயனடைஞ்சிருக்கார். முத்துத்தாண்டவருக்கு பிறகு குப்பையாப்பிள்ளை பரம்பரை தில்லையிலே வாழ்ந்தார். அவளிடமும் பழகி இசைஞானம் புலமையெல்லாம் எல்லாத்தையும் வளர்த்துண்டார். வட திருமுல்லை வாயில்ல கொடி அம்மன் வீதி அந்த அது மேலே ஒரு பஞ்சரத்தனம் பேர் அவர் பாடியிருக்கார். இப்படி பல பாடல்களையெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். பிற்காலத்தில் மாரிமுத்தாப்பிள்ளை வேறு பிரபந்தங்களில் அவருடைய கொள்ளுப்பேரன் வேலுச்சாமி பிள்ளை அவர் குறிப்பிட்ட செய்திகள் தான் நாம் இன்னைக்கு சொல்லின்னு இருக்கோம். நடராஜ பெருமானை முன்னிலைப்படுத்தி பாடிய பாட்டு என்ன பிழைப்பு ஐயா உன்னுடைய பிழைப்பு அப்படின்னு அந்த பாடலிலையும் ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கார். இப்படி ஒவ்வொரு பாடலிலும் மிக அழகாக எல்லாவற்றையும் சேர்த்து விளக்கியிருக்கிறார் அவர். இப்படி சீர்காழியிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அந்த மூவரில் தில்லை விடங்கன் மாரிமுத்தாப்பிள்ளை ஒருவர் தான் இவர். முத்துசுவாமி முத்துத்தாண்டவர் அருணாச்சல கவிராயர் மாரிமுத்தாப்பிள்ளை இவா மூணு பேரை சொல்கிறோம் சீர்காழி மூவர்னு. கர்நாடக சங்கீதத்தில் தியாகராஜ சுவாமி முத்துசுவாமி தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரின்னு எப்படி சொல்கிறோமோ இவா மூவரையும் நம்ம சொல்லின்னு இருக்கோம் இன்றைக்கும். இவருடைய பாடல்கள் இன்னைக்கு இது கிடைத்ததற்கரிய இந்த பாடல்களையெல்லாம் நாம் பாடம் பண்ணினோம்னா நிச்சயமாக நமக்கு குறையே இருக்காது. நம் வாழ்வில் நமக்கு வேண்டத்தக்கதுங்கிறது நிறைய இருக்கு. இத்தனையும் நாம் முறையாக பண்ணணும் அப்படின்னா மாரிமுத்தா பிள்ளை போன்றவாளுடைய தமிழிசை பக்தி பாடல்களையெல்லாம் நம்ம கத்துண்டு பாடி நம்ம நிம்மதி அடையணும். 75 ஆண்டு எளிமையாய் வாழ்ந்தே எழுச்சி பாடல்கள் இறையருளால் தந்து மாரிமுத்தா பிள்ளை வாழியவே நாம் நடந்து கடந்து மலை போன்ற

இதுவரை மாரிமுத்தா பிள்ளை சரித்திரம் கேட்டீர்கள். இசைப்பேருரை நிகழ்த்தினார் கிரிஜா ராமசாமி அவர்கள். மேலக்காவேரி கே. தியாகராஜன் அவர்கள் வயலின், கே. ஜெய் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இந்த அலைவரிசையில் நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், சேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வசந்தா ராஜகோபாலன் குழுவினரின் பக்தி பாடல்கள், எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இசை நிகழ்ச்சிகளை கேட்டு இன்புறுங்கள் நேயர்களே.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:30. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் சரணாலயம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கவிருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம் பி.

நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் மகுடி திரைப்பட பாடல்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.6°C, இயல்புக்கு 2.1°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.6°C, இயல்புக்கு 2.1°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 76%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.5°C, இயல்புக்கு 3.9°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28°C, இயல்புக்கு 3°C கூடுதல். பதிவான ஈரப்பதம் 59%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, 4 அறிவோம் பாதுகாக்கப்பட வேண்டிய மணல். எழுதி வழங்கியவர் வி வள்ளி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 17வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக இருதய நாள் சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் சொத்து வரியை செலுத்த நாளை கடைசி நாள். எம் முத்ரா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கும் 8:30 திரைகானம். காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வசந்தா ராஜகோபாலன் குழுவினரின் பக்தி பாடல்கள், எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஸ்வநிதி திட்டம், தெருவோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. மகப்பேறு மற்றும் பெண்கள் நல்ல மருத்துவர் டாக்டர் என் சுல்தானா நசீமா பானு அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி. 2:15 திரைகானம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. ஷாகேந்திர விலாசத்தில் குரலி பயிற்சி. இணைப்பேராசிரியர் முனைவர் டாக்டர் எஸ் மதுராம்பிகா அவர்கள் வழங்கும் உரை. 2:55 வானிலை. 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு திரைகானம். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ மோகன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சம்பங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவர்களுடன்

0: நீர்முகம் தொடர்ந்து மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராமம் உழவர் பி சுமதி அவர்களுடன் நேர்முகம். 8:05-9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் ஒரு விஞ்ஞான பார்வை, மனநல மருத்துவர் யாமினி கண்ணப்பன் அவர்களுடன் நேர்முகம் 2வது பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. 101.4 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் நாளை பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர். உலக மருந்தாளுநர்கள் தினத்தை ஒட்டி மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் மருந்தியல் கல்லூரி முதல்வர் கே ரமேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் 3:10 இனியராகும் நிகழ்ச்சியில் உஸ்தாத் யூனுஸ் ஹுசைன் கான் அவர்கள் பாட்டு. 4:10 பொங்கும் மங்கலம் கண்டிலி ஆர் கோவிந்தராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. Union Home Minister Amit Shah today inaugurated the Conference on Prahar National CT Policy and Strategy in New Delhi. The conference deliberated upon the 7 pillars of Prahar, including prevention, response, aggregating internal capacities, human rights, attenuating conditions for terrorism, aligning international efforts in recovery and resilience through a whole-of-society approach. Speaking on the occasion, the Home Minister said the government has adopted a zero-tolerance policy against all forms and manifestations of terrorism. He highlighted that from 2019 to 2026, the Narendra Modi government successfully brought back 288 fugitive criminals to India from 36 countries. Mr. Shah said, as a result of better coordination among agencies, more than 40 modules of Shahzad Bhatti network involved in cross-border smuggling of weapons, explosives and narcotics were busted, more than 100 FIRs were registered and 350 individuals were arrested across 15 states. He said, at the same time, the government declared Shahzad Bhatti Network a terrorist organization under Unlawful Activities Prevention Act, UAPA. India and the UAE have agreed to take steps for the timely implementation of initiatives relating to settlement of trade in local currency, integration of payment and messaging systems and central bank digital currencies. The two sides reached the agreement during the 14th meeting of the India-UAE High-Level Joint Task Force on Investments in Mumbai today. It was co-chaired by Commerce and Industry Minister Piyush Goyal and Managing Director of Abu Dhabi Investment Authority Sheikh Hamid bin Zayed Al Nahyan. Addressing media after the meeting, Mr. Goyal said India has set a target of raising its total exports of goods and services to $1 trillion this year from $863 billion last year. He said the two countries aim to take bilateral trade to $200 billion by 2032.
2: The Comprehensive Economic Partnership Agreement is now 4 years old. We have doubled our bilateral trade to $100 billion and have set an ambitious target to double it to $200 billion by 2032. The UAE believes in India. They have already invested $25 billion and is the 7th largest FDI source. The ultimate objective of taking investments from UAE to $100 billion in the years to come.
1: The center will dispatch teams to Karnataka and Maharashtra to assess the drought situation in the two states. Talking to reporters in New Delhi today, Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan said the governments of Maharashtra and Karnataka have declared drought in large parts of their states. He said a central team will be sent to Karnataka on 3rd October to assess the drought situation. The Agriculture and Farmers Welfare Minister today addressed the National Agricultural Conference Rabi Campaign 2026 in the national capital today. He called upon states to complete preparations for the Rabi season through coordinated planning, scientific assessment and close field level monitoring. India continued its impressive medal-winning run at the Asian Games in Aichi, Nagoya, Japan today with athletes making their mark across shooting, cricket, kurash and boxing. The country added 8 more medals to its tally while the men's cricket team advanced to the semifinals. In athletics, India secured a double podium finish in the men's javelin throw with Yashvir Singh clinching silver and Rohit Yadav bagging the bronze medal.

0: காமன்வெல்த் கேம்ஸ் பிரான்ஸ் மெடலிஸ்ட் யஷ்வீர் சிங் டெலிவர்ட் அ பர்சனல் பெஸ்ட் ஆஃப் 85.72 meters டு சிக்யூர் த சில்வர். இண்டியாஸ் ரோஹித் யாதவ் கம்ப்ளீட்டட் த போடியம் வித் அன் எஃபர்ட் ஆஃப் 84.35 meters. ஸ்ரீசங்கர் முரளி கிளின்ச்ட் தி சில்வர் மெடல் இன் த மென்ஸ் லாங் ஜம்ப் ரெக்கார்டிங் எ பெஸ்ட் எஃபர்ட் ஆஃப் 8.07 meters டிஃபெண்டிங் ஹிஸ் சில்வர் அட் த ப்ரீவியஸ் கேம்ஸ். ஆத்லீட் குல்பீர் சிங் வான் ஹிஸ் செகண்ட் சில்வர் மெடல் அட் தி ஆன்கோயிங் கேம்ஸ் ஃபினிஷிங் ரன்னர் அப் இன் த மென்ஸ் 1500 meter இவெண்ட். இன் ஷூட்டிங் ஈஷா சிங் வான் த சில்வர் மெடல் இன் த விமென்ஸ் 25 meter பிஸ்டல் இண்டிவிஜுவல் இவெண்ட். பார்ல் சௌத்ரி வான் ஹர் செகண்ட் பிரான்ஸ் மெடல் அட் த கேம்ஸ் கிளாக்கிங் 15 minutes 14.61 seconds இன் த விமென்ஸ் 5000 meter event. Athlete Vidya Ramraj bagged bronze in the women's 400 meter hurdles, setting a new national record in the process. India also secured a bronze medal in Courage, with Pinky Balhara finishing third in the women's under 78 kilogram category. In women's boxing, Olympic medalist Lovlina Borgohain and Priya Ghangas have assured India of two more medals. India currently 12th in the Asian Games medal standings. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்களே, சென்னை மத்தியிலே 720 kHz-இல் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.